0: எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
5: Anachi, Kumudave, Virumbi Kekkira, Ore FM.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி?
2: ஹா.
1: ஹாரர்?
2: ஹா.
1: சஸ்பென்ஸ் த்ரில்லர்?
2: ஹா.
1: த்ரில்லர்?
0: ம். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM. 89.4 Tamil FM. Tamil FM.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break. சிரித்தையும் தமிழே ஒளி.

எங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: que se mude de tener. Rolex. ¿Mm? Rolex.
1: Sir! Yes, sir!
2: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
1: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
1: எது? மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு வரு?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க
0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: இன் அசோசியேஷன் வித் தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் அளிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக பிறந்திருக்கிற மற்றும் ஒரு தினத்தின் அற்புதமான காலை பொழுதிலே மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதத்திலும் நமக்கு நலமே வழங்குகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். கதிரவன் உதிக்கின்ற இந்த காலை பொழுது சாக்ரட்டிஸ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பொன்மொழி இங்கே நினைவுக்கு வருகிறது. உங்கள் எல்லோருக்குள்ளும் ஒரு சூரியன் உண்டு, அந்த சூரியனை நீங்கள்தான் பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்பார் சாக்ரட்டிஸ் அவர்கள். வானத்திலே உதிக்கின்ற சூரியன் தானாக பிரகாசிக்க கூடியது, ஆனால் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய சூரியனை நாம் தான் நம்முடைய முயற்சியாலே பிரகாசிக்க வைக்க வேண்டும். கற்று அறிவு பெறுவதற்கான திறமை எல்லோரிடத்திலும் உண்டு. உழைத்து தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு எல்லோருக்கும் இங்கே உண்டு. நல்ல மனம் படைத்தவர்களாக, நல் ஒழுக்கம் நிறைந்தவர்களாக, எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டக்கூடிய மனம் எல்லோருக்கும் இங்கே இருக்கிறது. வெற்றி பெறுவதற்கும், மகிழ்ச்சியாக இருப்பதற்கும், சாதனைகள் படைப்பதற்கும், பெருமை பெறுவதற்கும் இந்த உலகம் அத்தனை உயிர்களையும் அன்போடு அழைக்கிறது, வரவேற்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? சிறப்புமிக்க இந்த வாய்ப்புகளை எல்லாம் உரிய வகையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தங்கத்தின் ஒளி எப்போதும் அதனிடத்தில் இருக்கிறது, ஆனால் அதன் மீது அசுத்தம் படியும் பொழுது அந்த ஒளி அங்கே மங்கி போனதாக, காலப்போக்கிலே அது ஒளியே அற்றது என்பது போல கூட நமக்கு தோன்றலாம். ஆனால் அதன் மேலே இருக்கின்ற அசுத்தத்தை நாம் மெனக்கெட்டு அகற்றினோமேயானால் தங்கத்தின் ஒளி தானாக பிரகாசிக்க துவங்கும். அதுபோலத்தான் நமக்குள்ளே அத்தனை நன்மைகளும் உண்டு, அத்தனை திறமைகளும் உண்டு. அது வெளிச்சமிட்டு பிரகாசிப்பதற்கு தேவையான வகையிலே நம்முடைய முயற்சியாலே அதை நாம் தூண்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான தினமாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த நல்ல நாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது புத்தம் புது காலை.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. அரசாங்கத்திலே மிகப்பெரிய வல்லமை பெற்ற ஒரு அதிகாரி ஒருவர் இருக்கிறார். காவல்துறையிலே உயர் பதவியிலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இருக்கிறார். சமூகத்திலே பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார். இவர்களெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் போய் உங்களுடைய தேவை ஒன்றை அவர்களிடத்திலே எடுத்துரைக்கிறீர்கள், எனக்கு இது வேண்டும். அதை கேட்டவர்கள் உங்களை அலட்சியப்படுத்துகிறார்கள், அவமதிக்கிறார்கள், உங்களை ஒதுக்கி ஓரமாக தள்ளுகிறார்கள். இப்படி ஒரு நிகழ்வை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அந்த அரசு அதிகாரியையோ காவல்துறை உயர் அதிகாரியையோ அல்லது அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மனிதரையோ நீங்கள் மனதளவிலே மதிப்பீர்களா என்ன? கண்டிப்பாக மதிக்க மாட்டோம். அவர்கள் மீது துளி அளவேனும் நமக்கு மதிப்பு ஏற்படாது. ஏனென்றால் அவர்கள் தங்கள் பதவிக்கு தகுந்த வகையிலே, தங்கள் உயர்வுக்கு தகுந்த வகையிலே நடந்து கொள்ளவில்லை. உங்களை ஒரு மனித உயிராக கூட மதிக்கவில்லை. அங்கே மறைந்து போனது எது என்றால் மனித மாண்பு, இல்லையா? உங்கள் கோரிக்கையை அவர்களாலே நிறைவேற்ற முடிகிறதோ இல்லையோ, அது நிறைவேற்ற தகுந்ததோ இல்லையோ, அது வேறு விஷயம். ஆனால் உங்களை அவர்கள் அன்போடு அணுகி இருக்க வேண்டும். இயன்றவரை என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்று உங்களுக்கு மனதளவிலே ஒரு ஆறுதலை கொடுத்திருக்க வேண்டும். அதுதானே மனிதத்தன்மை. அப்படி ஒருவேளை அவர்கள் செய்திருந்தால், உங்கள் கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றாலும் கூட அவர்கள் மீதான மதிப்பு அதல பாதாளத்திற்கு சென்றிருக்காது. அதையும் தாண்டி உங்கள் கோரிக்கையிலே நியாயம் இருக்குமேயானால் அதை அவர்கள் உணர்ந்து உரிய வகையிலே அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருப்பார்களேயானால் அவர்களை காலத்திற்கும் மனதளவிலே மிக உயரிய இடத்திலே வைத்து நீங்கள் மதித்து போற்றியிருப்பீர்கள். உண்மைதானே? ஆக இங்கே ஒரு மனிதனுக்குண்டான மதிப்பை தீர்மானித்து தருவது எது என்றால் அவர்கள் வகிக்கின்ற பதவி அல்ல, அவர்கள் அடைந்திருக்கின்ற சமூக அந்தஸ்து அல்ல, அவர்கள் கற்ற கல்வி அல்ல, பெற்ற பதவி உயர்வு அல்ல. உண்மையில் அவர்களினுடைய நன்னடத்தை தான் அவர்களுக்கான மதிப்பை மற்றவர்களிடம் பெற்றுக் கொடுக்கிறதாகவே. நாம் கற்றுவிட்டால் மட்டும் போதாது, உயர் பதவிகளை அலங்கரித்தால் மட்டும் போதாது, பெரும் அந்தஸ்தை இந்த சமூகத்திலே பெற்றுவிட்டால் மட்டும் போதாது. மனிதர்களாகிய நாம் மனிதர்களாக நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை உயர்வு தாழ்வின்றி மதிக்க வேண்டும். எல்லோரிடத்திலும் பாரபட்சமின்றி அன்பு செலுத்த வேண்டும். நாம் இருக்கின்ற நிலைக்கு தகுந்தாற் போல எல்லோருக்கும் பலன் அளிக்கின்ற வகையிலே நம்முடைய வாழ்வை நாம் வாழ வேண்டும். அப்போதுதான் அதற்குரிய மதிப்பை நாம் பெற முடியும். இதை உணர்ந்து நாம் செயலாற்றுகின்ற உன்னத நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் இருக்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்இல். இது புத்தம் புது காலை.

பாட்டு

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியான இதே நாள்ல வரலாற்றினுடைய வெவ்வேறு காலகட்டங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பு மிக்க துவக்கங்களை முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போறோம். 1908 இதே அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியில தான் பல்கேரிய தேசம் துருக்கியினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு முதன் முதலாக விடுதலை பெற்றது. அதே போல 1910 இதே தினத்துல தான் போர்ச்சுகல் தேசம் மன்னராட்சியை துறந்து மக்களாட்சி முறையை ஏற்றுக்கொண்டது. 1923 எட்வின் ஹப்பிள் அப்படிங்கிற வானியல் ஆராய்ச்சியாளர், செஃபீட் என்று அழைக்கப்படுகின்ற வேரியபிள் ஸ்டார், அதாவது ஒளிமாறும் நட்சத்திரத்தை முதன் முதலாக கண்டறிந்தார். அது என்ன ஒளிமாறும் நட்சத்திரம் அப்படின்னா, இங்கிருந்து பார்க்கும் போது நட்சத்திரங்கள் ஒளி வீசுவது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த ஒளியானது நிலையாக இல்லாமல் கூடுவதும் குறைவதுமாக இருந்தால் அப்படிப்பட்ட நட்சத்திரங்களை வேரியபிள் ஸ்டார், ஒளிமாறும் நட்சத்திரங்கள் என்று சொல்வார்கள். சில நட்சத்திரங்கள் விரிவடைவதும் சுருங்குவதுமாக எப்போதும் தன் அளவினை மாற்றிக்கொண்டே இருக்குமாம். அதனாலே அதனுடைய ஒளியிலேயும் மாற்றம் ஏற்படலாம் என்று சொல்கிறார்கள். அதே போல சில நட்சத்திரங்கள், எப்படி சூரியனை சுற்றி நிறைய கிரகங்கள் இருக்கிறதோ, பூமியை சுற்றி சந்திரன் துணைக்கோளாக இருக்கிறதோ, அதை போல சில நட்சத்திரங்களுக்கும் அதனை சுற்றி வரக்கூடிய உபப்பொருட்கள் இருக்குமாம். அவை அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளி பூமியை நோக்கி வருவதை தன்னுடைய சுழற்சியினாலே தடுக்க கூடும் இல்லையா. எப்படி சூரியன், பூமி, நிலவு இந்த மூன்றும் சுற்றுவட்ட பாதையிலே குறுக்கிடும் போது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது. அன்றைக்கு சூரியனுடைய ஒளியும் சந்திரனுடைய ஒளியும் மறைக்கப்படுகிறது, குறைக்கப்படுகிறது இல்லையா. அதே போல வேரியபிள் ஸ்டார் என்கிற அந்த ஒளிமாறும் நட்சத்திரத்தினுடைய உபப்பொருட்கள் அந்த நட்சத்திரத்தை தான் சுற்றி வரும்போது அதன் ஒளியை பூமிக்கு வராமல் மறைக்கக்கூடும் அல்லது குறைக்கக்கூடும். அதனாலேயும் அதனுடைய ஒளியிலே மாற்றம் ஏற்படும் என்று சொல்கிறார்கள். இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் நிகழ்வதற்கு ஏற்ற வகையிலே முதன் முதலாக ஒரு வேரியபிள் ஸ்டார் கண்டுபிடிக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1931 டிரான்ஸ் பசிபிக் என்று சொல்லக்கூடிய வகையிலே பசிபிக் பெருங்கடலை கடந்து எங்கும் இடைநில்லாமல் ஒரு விமான போக்குவரத்து இன்றைய தினத்தில் தான் முதன் முதலாக நிகழ்ந்தது. ஜப்பானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலே மிஸ் வீடால் என்கின்ற பெயரிலே இயக்கப்பட்ட முதல் விமானம் தான் அந்த சாதனையை படைத்திருக்கிறது. அதே போல 1953 நார்கோட்டிக் அனானிமஸ் என்கின்ற ஒரு உலகளாவிய தன்னார்வ தொண்டு அமைப்பு, போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்பினால் அப்படி விடுபட்டவர்கள் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக விடுபட விரும்புபவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, வழிகாட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வழிமுறை நார்கோட்டிக் அனானிமஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த தொண்டு நிறுவனத்தினாலே வழங்கப்படுகிறது. அதற்கேற்ற வகையிலே சீரான கால இடைவெளியிலே அங்கே சில கூட்டங்கள் நடக்கும், ரெக்கவரி மீட்டிங் என்று அழைப்பார்கள். அதாவது போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தங்களை மீட்டெடுத்துக் கொள்வதற்கான வழிகாட்டுதலை வழங்குவதாலே அதற்கு ரெக்கவரி மீட்டிங் என்று பெயர். அப்படி ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட சந்திப்பு முதன் முதலாக நடைபெற்ற தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. இப்படி பல சிறப்புமிக்க ஆக்கப்பூர்வமான துவக்கங்கள் இன்றைய தினத்தில் கடந்த காலத்தினுடைய வெவ்வேறு காலகட்டங்களில் நிகழ்ந்திருக்கிறது. அந்த தன்மை மாறாமல் இந்த தினம் நம்முடைய வாழ்க்கையிலும் பல அர்த்தமுள்ள ஆரம்பங்களை இன்று வழங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில் இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Jayalukas. Jayalukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. நீங்கள் ஒரு அலுவலகத்திலே உயர் அதிகாரியாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு கீழே பலரும் பணிபுரிகிறார்கள். அப்படி பணிபுரியக்கூடியவர்களிலே ஒரு சிலர் எப்போதும் உங்களிடத்திலே ஏதேனும் புகார் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அது சரியில்லை, இது சரியில்லை, எத்தனை மாற்றம் செய்தாலும் அவர்களுக்கு ஒரு திருப்தியே வருவதில்லை. ஆனால் அவர்கள் அப்படி குறைகளை சுட்டி காட்டுவதை ஏதோ பெருமையாக நினைத்து செய்கிறார்கள். அப்படி ஒரு சாரார் இருக்க, வேறு சிலர் நீங்கள் அவர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய நன்மைகளை கருத்திலே கொண்டு அதற்காக உங்களுக்கு நன்றி பாராட்டுகிறார்கள். எப்போது அவர்களிடத்தில் நீங்கள் விசாரித்தாலும் இருக்கக்கூடிய நன்மைகளை குறிப்பிட்டு பேசுகிறார்கள். அது தங்களுக்கு பெரிதும் உதவுவதாக மன மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள். ஒரு சில குறைகள் இருந்தாலும் கூட இந்த நன்மைகளின் துணை கொண்டு அவற்றை நம்மாலே கடக்க முடிகிறது. அந்த குறைகளும் இல்லை என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று ஆக்கப்பூர்வமாக பேசுகிறார்கள். ஒரு மேலதிகாரியாக சொல்லுங்கள், இந்த இரண்டு பிரிவினரிலே யார் மீது உங்களுக்கு அன்பும் மதிப்பும் ஏற்படும், யாருக்கு உங்களால் இயன்றவரை உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு குறைகளை மட்டுமே பார்த்து பார்த்து புகார் அளிப்பவர்களை உங்கள் நேசத்திற்குரியவர்களாக நீங்கள் கருத்திலே கொள்வீர்களா? அல்லது ஒரு சில குறைகள் இருந்தாலும் கூட நன்மைகளை கருத்திலே கொண்டு நன்றி பாராட்டக்கூடிய மனிதர்களுக்கு உங்கள் நேசத்தை வழங்குவீர்களா? நிறை குறைகள் எங்கும் உண்டு. இருக்கின்ற குறைகளை சுட்டிக்காட்டுவது தவறே இல்லை. அதே நேரத்தில் நிறைகளை முழுக்க புறம் தள்ளுவதும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. யார் ஒருவர் கிடைத்ததற்கு நன்றி பாராட்டுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இன்னும் கொடுக்க வேண்டும் என்று நமக்கு தோன்றும் இல்லையா? நாம் ஒரு மேலதிகாரியாக இருந்து பார்க்கும் பொழுது இதுதானே நமக்கு சரி என்று தோன்றுகிறது. நமக்கெல்லாம் மேலே ஒரு அதிகாரி இருக்கிறாரே, இந்த உலகத்தையே கட்டி ஆளுகின்ற கடவுள் என்கிற அதிகாரி, அவருக்கும் கூட அப்படித்தான் தோன்றுமா? நம்முடைய அருளாளர்களாகிய மகான்கள் சொல்கிறார்கள், இறைவன் இந்த வாழ்க்கையிலே எத்தனையோ வளமான விஷயங்களை நமக்கு வழங்கி இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இறைவன் கொடுத்ததை பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். இல்லாததை பற்றிய புகாரையே இறைவனிடத்தில் வாசித்துக் கொண்டே இருக்கிறோம். நாம் மேலதிகாரியாக இருந்தால் அது நமக்கு சலிப்பைத்தானே கொடுக்கும். எப்போதும் புகார் பாடிக்கொண்டே இருக்காமல் இறைவன் கொடுத்ததற்கு முதலிலே நன்றி சொல்லுங்கள். இறைவனினுடைய கருணை பார்வை நிச்சயம் நம் மீது திரும்பும். யார் இவன் இத்தனை ஆக்கப்பூர்வமாக யோசிக்கிறானே என்று. அப்படி இறைவன் பார்வை நம் மீது விழும்போதே நமது குறைகள் நிறைகளாக மாறுவதற்கான வாய்ப்பும் நமக்கு ஏற்படும். நம் வாழ்க்கையிலே இருப்பதை நினைத்து முதலில் மகிழ்வோம். இல்லாமை என்பது இல்லாது போகின்ற நாள் வெகு விரைவிலே நம் வாழ்விலே வந்து சேரும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: Coming up next.
1: அடுத்து வருவது மெர்சல் மார்னிங்.
0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: ஏ வாடு வாடு வாடு வாடு வாடு வாடு நீ நடத்த எட்டா சேரு வர்ற நிக்காம.

0: ஹலோ, குட் மார்னிங், குட் மார்னிங், அ வெரி குட் மார்னிங். காலை வணக்கம், 7:06 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாட் இஸ் ஹேப்பனிங்? ஒரு வீக்கெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு புது வாரம் இல்லை, வழக்கம் போல் திங்கட்கிழமை 5ஆம் தேதி அடிச்சு, அக்டோபர் 5ஆம் தேதி அதுக்குள்ள. ஆமாம், ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ ஐ ஹோப் யூ ஹேட் அ கிரேட் வீக்கெண்ட் அண்ட் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இனி அடுத்து வரக்கூடிய மாதங்கள்லாம் நடக்கும்ங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்பப்போ ஒரு சில செய்திகள்லாம் வந்து நம்ம பார்த்து கேள்விப்பட்டாலும் இல்லை, மனசு வந்து லைட்டாக அந்த மாதிரி செய்திகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் படபடப்படையத்தான் செய்யுது. பட் கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லாம் சரியாயிடுது. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் இனி வரக்கூடிய நாட்களில் பாசிட்டிவான திங்ஸ் மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைப்போம். நம்ம நினைக்கிறது என்ன வேணால் நினைக்கிறேன் இல்லையா, அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து இட் இஸ் தேர் வித் அஸ் அண்ட் இட்ஸ் டோட்லி ஆவர்ஸ். நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம். ஸோ அப்படி நினைக்கலாம் எதை வேணாலும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கும்பொழுது நம்ம ஏன் வந்து நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே நினைக்கக்கூடாது? ஸோ லெட்ஸ் பிகின் திஸ் வீக் வித் தேட். ஓகே, அண்ட் என்னோடய வீக்கெண்ட் எப்படி இருந்தது? எனக்கு என்னமோ ரொம்ப நாள் ஒரு லாங் பிரேக் போயிட்டு வந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான் வந்து இன்னைக்கு, ஐ மீன் இந்த கடந்து போன வீக்கெண்ட் வந்து பார்த்தோம்னா காந்தி ஜெயந்தி, அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டேன்னு சேர்ந்து 3 நாள் லாங் வீக்கெண்டு கிடச்சிருக்கும். பட் எனக்கு என்னமோ ஒரு லாங் வீக்கெண்ட் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது, என்னன்னு தெரியல. இனிமேல் ரொம்ப வியாடாக இருக்குல்ல, ஆப்போசிட்டாக தான் இருக்கணும் நமக்கு. பட் யா, ஐ ஹேட் அ வெரி ரிலாக்ஸிங் வீக்கெண்ட் அண்ட் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறது நான் பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட சில பேரெல்லாம் இந்த ட்ரெக்கிங் போகிறது, அதுக்கப்புறமா லைட்டாக கேம்பிங் எல்லாம் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஈவினிங்ஸ்க்கு மேலே போயிட்டு நைட் ஓவர் ஸ்டே எல்லாம், ஐ மீன் ஓவர் நைட் வந்து ஸ்டே எல்லாம் பண்ணாமல் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் இருந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ வெதர் ஆக்சுவலி கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் எடுங்க, உங்கள் கேம்பிங் கிட்டெல்லாம் உள்ளே இருக்குன்னா தூசி தட்டி எடுத்து வைங்க. ஓகே, வேறு ஏதாவது உங்களுடைய கிட்டில் வந்து அப்கிரேட்லாம் பண்ணும் அப்படின்னா எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வரக்கூடிய வீக்கெண்ட்ஸ் இட்ஸ் கோயிங் டு பீ லைக் தேட், பிளசன்ட் டேஸ் வரப்போகுது நம்ம அமீரகத்தில். அதனால அதுக்காகவும் காத்துட்ருப்போம் சரியா? ஸோ ஹாவ் அன் அமேசிங் வீக் டுடே, ஐ மீன் ஃப்ரம் டுடே. அண்ட் உங்களுக்கு பேக் டு பேக் 2 பாட்டில் 24 படத்துலேருந்து நானும் அழகிலே பாட்டும், பியார் பிரேம காதல் படத்துலேருந்து ஹை ஆன் லவ் பாட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். வழக்கம் போல் நான் பேசுகிறது எங்கேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஆர்ஜி கீர்த்தனா, KIRTHANA ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஒரு இன்பாக்ஸ் மெசேஜ் வழியாக அனுப்பி வைப்பீங்களாம் சரியா? ஐ வெயிட் ஃபார் யுவர் மெசேஜஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங்.
1: Back to back. Two parts. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds la verum 25% advance ah pay panni unga gold price ah lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga allathu mobile app valiya pay pannunga.

பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
3: என்ன கொண்டு டூனால நிம்மதி இருக்க முடியாது.
2: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: ஒரு தடவை தான் வரும். இந்த ஃபெஸ்டிவ் சீசனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. ஆஃபர் வேலிட் அண்டில் 11th October only at Bima Jewelers, Lulu Mbuvela, Sharjah, Lulu Albar Shah, Dubai and Madinat Zayed Shopping Center, Abu Dhabi. Visit now, this annual offer won't come again. TNC apply.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
10: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி lowest gold rate ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் valid till 7th November.
11: You are with Kirtana on Mersal Morning. UAE update
12: brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
13: ஆல்ரைட், நம்ம யூஏஇஸ் ஃபேவரட் விண்டர் அட்ராக்ஷன்ஸில் ஒன்றான குளோபல் வில்லேஜோட ஒஃபிஷியல் கவுண்ட் டவுன் ஹேஸ் பிகன். பார்த்தீங்களா நீங்கள் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து தேவ் ஸ்டார்டட் 10 days டு கோ அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கே அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பொதுவாக வந்து நம்ம குளோபல் வில்லேஜோட கவுண்ட் டவுன்லாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஓப்பனிங் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஆர் இஃப் தேர் சம்திங் பிக் ஹேப்பனிங் ஆர் க்ளோசிங் டேட் எல்லாம் வந்து அறிவிக்கிறாங்கன்னா அங்கே வெளியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய டிஸ்பிளேலையும் இருக்கும். ஐ திங்க் கவுண்ட் டவுன் வந்து அங்கேயும் வந்து டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் இட் இஸ் கோயிங் டு பி த 31st சீசன் ஆஃப் தி பைஸ் மோஸ்ட் ஃபேவரட் இடமான குளோபல் வில்லேஜ். அண்ட் இந்த வருஷமும் வழக்கம் போல ஒரு வருஷம் வந்து தே கீப் அவுட் டூயிங் தெம் செல்ஸ் இல்லையா, புது புது ரெக்கார்ட்ஸ் என்ன, புது புது தீம்ஸ்ல வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் ஏரியாஸ் என்னன்னு சொல்லி அவ்வளவு கொண்டு வராங்க. ஸோ அக்டோபர் 14th குளோபல் வில்லேஜோட 31st சீசன் ஆரம்பிக்க போது மோர் தன் 90 கல்ச்சர்ஸ் ஒட்டு மொத்தமாக வரப்போது த்ரூ ஃபுட், ஷாப்பிங், லைவ் என்டர்டெயின்மெண்ட், கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ், த்ரில் ரைட்ஸ்னு சொல்லி உங்க ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்கான ஒரு இடம் இது. அண்ட் இந்த தடவை அந்த விஐபி பேக்கேஜஸ்லாம் வந்து எப்படி அவைல் பண்ணிக்கலாம், அதோடைய ரேட்ஸ் என்னங்கிறதெல்லாமும் சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தோம்னா மோ வண்டர்ஃபுல் வேர்ல்டு. கல்ச்சுரல் பெவிலியன்ஸ் இருக்கு, லைவ் என்டர்டெயின்மெண்ட், டைனிங், ஷாப்பிங், அம்யூஸ்மெண்ட் அட்ராக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வருஷம் வரப்போகுது. அண்ட் புதுசாக வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தீமில் வந்து ஹெரிட்டேஜ் வில்லேஜ் எல்லாம் வேற கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒரு கார்டன் தீமில் கூட ஒரு அட்ராக்ஷன் ஒன்று கொண்டு வந்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் வருஷம் வந்து குளோபல் வில்லேஜில் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த ஃபுட் ஏரியா வந்து செம்மையாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த தடவை வந்து நம்ம பார்த்தோம்னா ஃபுட் தான் வந்து பெரிய ஒரு ஹைலைட்டாக இருக்குது. மோர் தென் 200 ரெஸ்டாரண்ட்ஸ், கேஃபேஸ் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்க போது குளோபல் வில்லேஜில் ஒரே இடத்துல. அண்ட் தட் டூ குவிசின்ஸ் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்டு, லைக் இட்டாலியன், தாய், அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பஜார்லாம் வந்து கேட்கவே வேணாம். அதுக்கப்புறமா வியட்நமீஸ் டிஷ்ஷஸ், மலேசியன் கிரில்ஸ், சைனீஸ் டிஷ்ஷஸ்ன்னு சொல்லி அவ்வளோ நல்லா இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து சீசன் 3 வந்து நீங்கள் யூல் நாட் பிலீவ் த நம்பர் ஆஃப் ஷோஸ், மோர் தேன் 40,000 ஷோஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ போன வருஷமே வந்து 40,000னா, அப்போ இந்த வருஷம் கண்டிப்பாக அதை விட பெரிய அளவுக்கு தான் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கார்னிவல் அப்படிங்கிற அந்த ஒரு தீமில் நிறைய ஃபன் ரைட்ஸும் இருக்கும். 190+ ரைட்ஸ், கேம்ஸ், அட்ராக்ஷன்ஸ் வித் மோர் தேன் 125 ஸ்கில் பேஸ்ட் கேம்ஸும் இருக்க போகுது.
14: அதனால பார்ப்போம். சீசன் 30 வந்து ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷன் வந்து இந்த ஹாரர் ஹோட்டல், டிராகன் கிங்டம், சீக்ரெட்ஸ் ஆஃப் த லாஸ்ட் சிட்டி அண்ட் திகர்ஸ் லேப் இதெல்லாம் இருந்தது. இந்த வருஷம் வந்து நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. அதனால லெட்ஸ் ஆல் வெயிட் ஃபார் தேட். அண்ட் அவ்வளோதாங்க, இனி அந்த பக்கம் வந்து நம்ம பார்த்தோன்னா வீக்கெண்ட்ஸில் ரோடெல்லாம் வந்து பயங்கர பிஸி ஆகிடும் 311 சைடில். ஸோ ஹார்ட்லி வந்து இன்னும் ஒரு ஒரு வாரம் 10 நாள் கூட இல்லை குளோபல் வில்லேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு இந்த புது சீசனுக்கு.
15: Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 MGCC TNC.

0: மெர்சல் மார்னிங் brought you by
1: ALD Sana Garden 2.75 cents பெரும் 4.90 lakhsல இருந்து வாங்க முடியும். 4th October Ramada Cornish Abu Dhabi ல 9 am to 7 pm exclusive for NRIs.
0: Co-sponsored by
1: Al Ansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Al Ansari Exchange.
2: இது மெர்சல் மார்னிங் வித் கீர்த்தனா.
3: கீர்த்தனா 91 போடு.
4: என்னது?

0: சத்யா.
1: Brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
2: Tamil, 89.4. We'll be back after a short commercial break.
3: E-invoicing lang compulsory-a pannirukkanume. Nee thayara?
4: Irukkave irukku. Zoho Books.
3: Idenna pudhu software ah?
4: Adhaan illa. UAE la kattayamaakkapattirukkira indha e-invoicing muraikku Zoho Books oru angeekarikkappatta sevai valangunara seyalpattu irukkaanga. Ella invoicing, selavu kanakku, VAT returns, reports koodave ippo e-invoicing um sendu Zoho Books e paathukom.
3: So all under one roof, correct ah?
4: Adhe dhaan ella service kum Zoho Books. UAE e-invoicing seiya Zoho Books thayar.
5: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
6: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸ் ஐ சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
7: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 94 or WhatsApp 0503885370.
8: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
9: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
10: ஆனா எனக்கு கிடைச்சது
11: எனிவே 4 ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
12: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும்.
13: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா?
11: அப்போ 4 நான் மட்டும் ஜாலியாக தனியாக ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4:00 to 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi, lowest gold rate la unga jewelry-ye pre-book pannunga. Offer

0: செம்ம ஃபாகி மார்னிங் போல இருக்கேன். இன்னைக்கு 7:42 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். துபாய் அலைன் ரோட்ல டுவர்ட்ஸ் அலைன் போகக்கூடிய டைரக்ஷன்ல எக்ஸ்ட்ரீம் ஃபாகின் காரணமாக வண்டி ஓடிட்டு இருக்கிறவங்க ரோட்ல வண்டியை ஓரமா நிறுத்தி வச்சுட்டு வெயிட் பண்ற அளவுக்கு ஃபாக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் நம்ம அபுதாபி போலீஸும் வந்து ஃபாக் அலர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஷேக் தஹனூன் அண்ட் தாஃப் ரோட்ஸ்ல வந்து 80 km/h ஸ்பீட் லிமிட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஷேக் தஹனூன் பின் முகமது பின் அல் நஹியா, ஷேக் தஹனூன் பின் முகமது அல் நஹியான் ரோட் பிட்வீன் ஹயர் அண்ட் மசாக்கின் அண்ட் அல்தஃப் ரோட் பிட்வீன் அல் சாதன் சுவேஹான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு இடங்களில் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்பீட் லிமிட்ஸ் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், எலக்ட்ரானிக் சைன் போர்ட்ஸை பாருங்கள், கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம அபுதாபி போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரலஜி வந்து இன்னைக்கு அண்ட் ஆல்சோ நாளைக்கு மார்னிங் வரைக்கும் கூட இந்த ஹியூமிடிட்டி ஜாஸ்தி ஆகிறதன் காரணமாக ஃபாக் ஃபார்மேஷன் அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் டே டைம் டெம்பரேச்சர் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதுவும் நம்ம வெளியில் வந்து வெட்ட வெளியில் இந்த பப்ளிக் பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் வண்டியை நிறுத்திட்டு மதியானம் ஒரு 11, 1:30, 2 மணி வரைக்கும்லாம் நம்ம அந்த டைமில் நம்ம வண்டியெல்லாம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பா கொதிக்குது ஸ்டியரிங். அதனால தெரியல, கை கெட்டுற தூரம் கண்ணு கெட்டுற தூரத்தில் இந்த பிளசன்ட் வெதர் இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் தெரியல. ஆமாம், ஈவினிங்ஸ் அண்ட் மார்னிங்ஸில் வந்து ரிலீஃப் நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால பரவாயில்லையா இருக்குது. ஆனால் யூனோ மதியான நேரங்களில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டே டைம் டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதே தான் வந்து இந்த வாரத்துக்கான ஃபோகாஸ்ட் ஆகவும் இருக்குது. அப் டு 42 degrees Celsius வரைக்கும் டெம்பரேச்சர் ஃபார்ம் ஆகும், ஐ மீன் டெம்பரேச்சர் அதிகரிக்கும். அண்ட் ஃபாக் ஃபார்மேஷனும் வந்து பல இடங்களில் இருக்கும் ஏர்லி மார்னிங்ஸில் அப்படிங்கிறதையும் நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரலஜி தெரிவிச்சிருக்காங்க. மழையெல்லாம் வரும்னு போன வாரம் சொல்லியிருந்தாங்கல்ல, ஆனால் மழையெல்லாம் எதுவும் வந்த மாதிரி தெரியல. எனிவே இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான வெதர் ஃபோகாஸ்ட். அண்ட் குயிக்காக அப்படி டிராஃபிக் எங்கே இருக்குங்கிறதையும் பார்த்துடலாமா.
1: Traffic update. Brought to you by Jeturay. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
0: ஓகே, டிராஃபிக் வந்து என்ன ரோடு இது, E11ல பயங்கரமாக இருக்கே. துபாய் வாட்டர் கேனல் மேலே ஏறி போகக்கூடிய நம்ம கரூட் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, கரூட் பிரிட்ஜ் சைடில் வந்து எக்ஸ்ட்ரீம் டிராஃபிக் கண்டிஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. ஐ திங்க் இட்ஸ் குவைட் அன்யூஷுவல் இல்லை ஃபார் அ மண்டே மார்னிங். 1, 2, 3 கிராஷஸ் இருக்கிறது பார்க்க முடியுது. ஆமாம், 3 கிராஷு, அதனால் வந்து கண்டிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் அப்படியே டுவர்ட்ஸ் நம்ம துபாய் சைடு வரும்பொழுது பார்த்தோம்னா, நியூ துபாய் சைடு வரும்பொழுது திருப்பியும் கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் கொஞ்சம் டிராஃபிக் கண்டிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் வேற எங்கே என்ன ரோடு இது, 311 கேட்கவே வேணாம், பேரூர் ஸ்ட்ரீட், அப்புறம் E11 ஆஃப் ஷார்ஜா ஸ்ட்ரெச். அண்ட் ஷார்ஜாக்குள்ளே வந்து என்ன ரோடு இது, அப்பாடி இவ்வளோ இவ்வளோ டிராஃபிக் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே. இது வந்து E88 அல்தேத் ரோடு. ஓ மை காட், அல்தேத் ரோடில் ரெண்டு சைட்லையுமே வந்து நம்ம பார்த்தோம்னா டிராஃபிக் கண்டிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. 611லையும் வந்து டிராஃபிக் கண்டிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் 611ல வந்து கவனிட் சைடில் பார்த்தா ஓரிரு கிராஷஸின் காரணமாக பயங்கர ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது டிராஃபிக். அண்ட் யா, ஆஸ் யூஷுவல் அல்கேல் ரோடு, அதுக்கப்புறம் வந்து E44ல கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக்னு சொல்லி ஆக மொத்தம் எல்லா பிஸியான ரோட்ஸ்லையும் இப்போது டிராஃபிக் கண்டிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ எங்கேயாவது நீங்கள் ஸ்டக் ஆகியிருக்கீங்கன்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், மேபி இட் குட் பி பிகாஸ் ஆஃப் கிராஷ். ஓகேவா, ஸோ டிரைவ் சேஃப்.
1: Traffic update. Brought to you by Jeturay. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
3: ஷாப்பிங் வானிலை செய்திகளுக்கு வரவேற்கிறோம். UAE-யில் ஷாப்பிங் கிளைமேட்டில் ஒரு அதிசயம் நிகழவிருப்பதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. அக்டோபர் 1, 2, 3, 4 நாட்கள் வழக்கத்தை விட மிகவும் பிக் டேஸ் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாட்களில் லூலுவில் ஷாப் செய்பவர்கள் இதுவரை கண்டிடாத மாபெரும் ஆஃபர்களை காண வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
4: லூலு, where the world comes to shop.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர், அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
7: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.
8: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th November.

0: 7:51 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். யாருக்கு என்ன பாட்டு வேணும் கால் பண்ணுங்க நீங்க 8 8 9 4 0. உங்க பாட்டு என்னங்கறத கேட்டு ரெடியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் பக்கம் போவோம். ஹலோ, குட் மார்னிங், காலை வணக்கம்.
1: ஹலோ, காலை வணக்கம். சபரீஷ் பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன் சபரீஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: செம ஃபாக் ஆமே அபுதாபியில.
1: நான் இப்ப 7:40 போய் தான் கிளம்பினேன், அதனால எனக்கு ஒண்ணும் தெரியல, மேபி இருக்கலாம். எஸ்,
0: வேற ஏரியாஸ்ல இருக்குமா இருக்கும் இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: ஓகே ஓகே, நைஸ். எப்படி போச்சு வீக்கெண்ட் உங்களுக்கு?
1: சூப்பரா போச்சு.
0: என்ன பண்ணீங்க ஸ்பெஷலா?
1: ஃபேமிலியோட ரெஸ்ட். அவ்வளவுதான்.
0: வெரி நைஸ். அது வல்லவா ஒரு பெஸ்ட் வீக்கெண்ட் இல்ல?
1: ஆமா.
0: நைஸ். என்ன பாட்டு வேணும் சபரீஷ்?
1: என்ன பாட்டு?
0: உங்களுக்கும் லிசனர்ஸ் எல்லாருக்கும் அப்படின்ட்டு ஷாஹுல், காலை வணக்கம். ரவி சங்கர், குட் மார்னிங் டு யூ டூ. குட் மார்னிங் அக்கா, டுபாய் டு அலேன் ஒரே புகை மூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஷா ஃபாத்தி அவங்க வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. எஸ் கேள்விப்பட்டேன் நானும், பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணுங்கள். சாதிக் மூசா, குட் மார்னிங், திஸ் இஸ் சாதிக் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஒரு ஒரு நாளும் வந்து என்னோடய பைக் ரைட் டு ஆஃபீஸ் உங்களோட வாய்ஸோட தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாட்டு ரிக்வெஸ்ட் எல்லாம் கேட்டிருக்காரு. ஹவுஸ் வெயிட் எங்க ஊர்ல இருந்து, ஸோ கோயம்புத்தூர்ல நீங்க பைக் ஓட்டிட்டு நான் பேசுறது கேட்பீங்களா? ஸோ நைஸ், ஸோ நைஸ். ஏன்னா என்னோட ரேடியோ கெரியரும் நான் ஸ்டார்ட் பண்ணது கோயம்புத்தூர்ல தான். ஸோ ஃபீல் ஸோ நைஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் எனக்கு அனுப்பும்பொழுது. யாஷிக் நசீம், தேங்க்யூ. உங்களுக்கும் ஒரு இனிய நாளாக இந்த நாள் அமையட்டும். இந்த டிராஃபிக் ஜாமுக்கு ஏற்ற சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்க, நான் என்னங்க புதுசாக சொல்றது. ஒரு பக்கம் ஒரு ஒரு நம்ம சிட்டியினுடைய யூனோ ரெலவென்ட் டிராஃபிக், ஐ மீன் லைக் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிஸும் சரி மற்றவங்களும் சரி எல்லாருமே சேர்ந்து நிறைய பிரிட்ஜஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்ப்போம் ஹோப்ஃபுல்லி. சிவா வந்து ஏதோ ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி சிவா என்னால் இப்போ கேட்க முடியாது. நீங்கள் வந்து எனக்கு டைப் பண்ணி அனுப்பிடுங்கன்னா டக்குன்னு நான் பார்த்து படிச்சிருவேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கேட்குறேன் அதுக்கு, சரியா? அண்ட் குட் மார்னிங் கீது, டூ மச் டிராஃபிக் 6:11. ஐ எம் கோயிங் டு அஜ்மான் டு அபுதாபி அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. யார்? தினேஷ். பார்த்தேன், மேப்பில் பார்த்தாலே தெரியுது. சையத் முகமது, குட் மார்னிங். கருப்பண்ண சாமி, குட் மார்னிங் உங்களுக்கும், ஹாவ் அன் அமேசிங் டே. அதுக்கப்புறம் வேறு யார்? சங்கர் கலியபெருமாள், இனிய காலை வணக்கம் உங்களுக்கும். பாரக்ஷியா, குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங். சௌந்தர்யா, குட் மார்னிங் உங்களுக்கும். சந்தோஷ்குமார், குட் மார்னிங். வேறு யார்? முகமது ரசூல், லிஸ்னிங் ஃப்ரம் கத்தர் அப்படின்னு இருக்காரு. அருண் சிவா, ஹாய். ஹாய் கீர்த்தனா, ஐம் அருண் ஃப்ரம் ராசல் கைமா. பிளசன்ட் ஃபாக் மார்னிங் இன் ராசல் கைமா அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ராசல் கைமாலையும் ஃபாகியாக இருக்கா இன்னைக்கு? ஓகே. Hello from Abu Dhabi. யாரு? ஏ ஜே அந்த பேருக்காரு. ஓகே, ஹலோ, குட் மார்னிங் எல்லாருக்கும். ஒரு அமேசிங்கான ஒரு டேயா இருக்கட்டும். இப்போ நம்ம சபரீஷ் கேட்ட பாட்டு ஊதா கலர் ரிபன் பாட்டு, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துலேருந்து பிளே பண்ணிட்டு அப்படியே நானும் ஒரு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வரேன். நீ என்ன பண்ணுறீங்கன்னா, விரிவான செய்திகளோட கிருஷ்ணி வருவாங்க, சுட சுட. ஸோ அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஸ்டார் ஆஃப் த மந்த்ல அனிருத்தோட ஒரு சூப்பர் பாட்டெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு வாங்க. மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து நான் பேசுகிறேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா, 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Mercil Morning brought to you by
3: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். 4th October Ramada Cornish Abu Dhabi ல 9 am to 7 pm exclusive for NRIs.
2: Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance lethi. Lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: உலக ஆசிரியர் தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் துபாயில் ஆசிரியர்களின் நலன் மற்றும் பணிச்சூழலை மேம்படுத்துவதற்கான சிறப்பு உத்தியொன்றை உருவாக்கி வருவதாக கல்வி ஒழுங்குமுறை ஆணையமான KHDA தெரிவித்துள்ளது. துபாயை உலகின் சிறந்த ஆசிரியர்களை ஈர்க்கும் கல்வி மையமாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் உருவாக்கப்படுகின்றது. கடந்த வாரம் நடைபெற்ற KHDA-வின் ஊடக கலந்துரையாடலில் உரையாற்றிய அதன் தலைமை இயக்குநர் ஆயிஷா மீரான், ஆசிரியர்களின் பணிப்பயணத்தை முழுமையாக கருத்தில் கொண்டு இந்த உத்தி உருவாக்கப்படுவதாக தெரிவித்தார். ஆசிரியர்களின் தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாடு அவர்களின் பங்களிப்புக்கு உரிய அங்கீகாரம் மற்றும் பணிக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையிலான சமநிலை ஆகிய முக்கிய அம்சங்களாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. துபாயின் தனியார் பள்ளிகளில் 27,000 மேற்பட்ட ஆசிரியர்கள், 400,000 அதிகமான மாணவர்களுக்கு கல்வி வழங்கி வரும் நிலையில் சிறந்த ஆசிரியர்களை ஈர்ப்பதுடன் அவர்களை நீண்ட காலம் கல்வித்துறையில் தக்க வைப்பதையும் இந்த உத்தி நோக்கமாக கொண்டுள்ளது. இதற்கான கூடுதல் விவரங்கள் அடுத்த ஆண்டு வெளியிடப்படும் என ஆயிஷா மீரான் தெரிவித்தார். துபாயில் குழந்தைகளுக்கு முந்தைய தலைமுறையினரை போலவே கல்வி கற்பிக்கும் முறையை தொடரக்கூடாது என்றும், பள்ளிக் கல்வியில் புதுமை மற்றும் மாற்றம் அவசியம் என்றும் துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதாக ஆயிஷா மீரான் மேலும் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளமான ராஃப் ஃபேர்ஃபோர்டில் நிறுத்தப்பட்டிருந்த அனைத்து அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்களும் அங்கிருந்து திரும்ப பெறப்பட்டுள்ளன. அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் அனைத்து குண்டுவீச்சு விமானங்களும் இங்கிலாந்தில் இருந்து அமெரிக்காவில் உள்ள அவற்றின் சொந்த தளங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த விமானங்கள் திரும்ப பெறப்பட்டதற்கான காரணத்தை அமெரிக்கா இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. ஆனால் செப்டம்பர் 27 ராஃப் ஃபேர்ஃபோர்ட் விமானப்படை தளத்துக்கு அருகே 3 சந்தேகத்துக்கிடமான வாகனங்கள் காணப்பட்டதை தொடர்ந்து பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக முதலில் 5 பேர் பயங்கரவாத மற்றும் வெடிப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு பின்னர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். தொடர்ந்து பிரிட்டன், ஈரான் இரட்டை குடியுரிமை கொண்ட 25 நபரும் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். விசாரணை தொடர்ந்தும் நடைபெற்று வரும் நிலையில் சம்பவத்துக்கு வெளிநாட்டு தொடர்பு உள்ளதா என்பதையும் அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர்.
2: தமிழக செய்திகள்.
3: மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் நாளை இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளில் நேற்று மாலை 6 பிரச்சாரம் முடிந்தது. இதனை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் தாவைக்கா தலைவர் விஜய் போட்டியிட்டார். அவர் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். அதன் பின்னர் முதல்வர் பதவியேற்ற விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி MLA பதவியை ராஜினாமா செய்தார். விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசகி சுப்பையா ஆகிய 6 அதிமுக MLAக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தாவைக்காவில் இணைந்தனர். இதனையடுத்து அந்த 7 தொகுதிகளும் காலியானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. திருச்சி கிழக்கு, விராலிமலை, கரூர், பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகள் தொடர்பான தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ளது. அதனால் மதுராந்தகம், தாராபுரம் ஆகிய 2 தொகுதிகளுக்கு மட்டும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பை கடந்த செப்டம்பர் 7 தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனையடுத்து மதுராந்தகம் தொகுதியில் தாவைக்கா சார்பில் மரகதம் குமரவேல், திமுக சார்பில் பெரந்தாமன், அதிமுக சார்பில் கணித சுனிதா சம்பத், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் சுகந்தி, நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜானகிராமன், சுயேட்சை வேட்பாளர்கள் என 28 பேர் களத்தில் உள்ளனர். அதேபோன்று தாராபுரம் தொகுதியில் தவேக சார்பில் சத்யபாமா, திமுக சார்பில் சுகன்யா, அதிமுக சார்பில் பானுமதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் லட்சுமணன், நாத்தக சார்பில் கார்த்திகா உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர்.
2: இந்திய செய்திகள்.
3: அமெரிக்கா தனது விருப்பத்தின் பேரில் சர்வதேச அரங்கில் தனிமையான சக்தியாக மாறியுள்ளது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற முனிச் பாதுகாப்பு மாநாட்டின் கலந்து கொண்டு பேசிய அவர், அமெரிக்காவின் கொள்கை மாற்றமும் சீனாவின் எழுச்சியும் தற்போதைய உலக அரசியலை வடிவமைக்கும் முக்கிய காரணிகளாக உள்ளன என்று தெரிவித்தார். சீனாவின் பொருளாதார செல்வாக்கு தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக தெரிவித்த ஜெய்சங்கர், உலக உற்பத்தியில் சுமார் 1/3 சீனா கொண்டுள்ளதாகவும் கூறினார். அதன் பொருளாதார வலிமை அரசியல் செல்வாக்காகவும் மாறி வருவதாகவும் அவர் கூறினார். அமெரிக்கா சீனா இடையேயான போட்டி தற்போது இரு நாடுகளுக்குள் மட்டும் கட்டுப்படாமல் பல்வேறு நாடுகளும் தங்களிடம் உள்ள பொருளாதார மற்றும் மூலோபாய செல்வாக்கை ஒரு கருவியாக பயன்படுத்தும் நிலையை உருவாக்கியுள்ளதாக எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்த சூழலில் வளர்ந்து வரும் மற்றும் நடுத்தர சக்தி நாடுகள் தங்களுக்கிடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதுடன் அமெரிக்கா மற்றும் சீனாவுடன் தங்களது நலன்களுக்கேற்ப உறவுகளை தொடர்ந்தும் பேண வேண்டிய அவசியம் உள்ளதாக கூறினார். பல்வேறு சக்திகளுடன் ஒரே நேரத்தில் உறவுகளை நிர்வகிப்பதே மாறிவரும் பல்முனை உலக அரசியலில் நாடுகளுக்கு அவசியமான உத்தியாக மாறி வருவதாகவும் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் இலங்கை முன்னெடுக்கும் பொருளாதார மறுசீரமைப்பு திட்டத்தின் 7வது மதிப்பாய்வை நிறைவு செய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர் குழுவுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையே பணியாளர் மட்ட உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டிற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை ஒப்புதல் அளித்த பின்னர் இலங்கைக்கு சுமார் 345 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியுதவி கிடைக்கப்பெறும். இதன் மூலம் இந்த திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு இதுவரை கிடைத்த மொத்த நிதியுதவி சுமார் 2.7 பில்லியன் டாலர்களாக உயர்வடையும். எனினும் நிறைவேற்று சபையின் இறுதி ஒப்புதலுக்கு முன்னர் 2027 பாதீட்டு அளவுகளுக்கு அமைவாக அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல் மற்றும் நிதி உத்தரவாத மதிப்பாய்வை பூர்த்தி செய்தல் என்பன அவசியம் என்று சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை விதித்துள்ளது. தொடர்ச்சியான பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு மத்தியிலும் இலங்கை பொருளாதாரம் கணிசமான மீள்தன்மையை காட்டியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை தூதுக்குழு தலைவர் இவான் பாபு ஜார்ஜியோ சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டு விழா நிறைவுக்கு வந்தது. கடந்த செப்டம்பர் 19 தொடங்கிய ஆசிய விளையாட்டு விழா அக்டோபர் 4 நேற்றுடன் நிறைவுக்கு வந்தது. இந்த விளையாட்டு விழா ஜப்பானின் ஐச்சி நயோக்யா நகரத்தில் நடைபெற்றது. போட்டித் தொடரில் நடைபெற்ற போட்டிகளின் அடிப்படையில் இந்தியா 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 169 தங்கம் உள்ளடங்கலாக 300 அதிகமான பதக்கங்களை பெற்ற சீனா முதலிடத்தில் நீடிக்கின்றது. இதேவேளை ஜப்பான் 2வது இடத்திலும் கொரியா 3வது இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளது.
4: Business update. Brought to you by
5: Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: உலக சந்தையில் தங்கத்தின் விலை சரிந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி மேற்கு டெக்சஸ் சந்தையில் 1.32% சரிந்த ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 89.91 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 0.91% சரிந்து 101.3 உள்ளது. இதனிடையே உலக சந்தையில் தங்கத்தின் விலையிலும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,138.76 உள்ளது. இதேவேளை வெள்ளியின் விலை சற்று உயர்ந்து 61.13 உள்ளது.
4: பல்லாயிரக்கணக்கான
6: அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
2: விரிவான செய்திகள்.
7: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று வானிலை பொதுவாக தெளிவாகவும் சில பகுதிகளில் ஓரளவு மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிற்பகலில் கிழக்கு பகுதிகளில் மேகங்கள் திரள வாய்ப்புள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றிரவு மற்றும் நாளை காலை நேரங்களில் கடலோர மற்றும் உள்ளக பிராந்தியங்களின் சில இடங்களில் ஈரப்பதம் அதிகரிக்கக்கூடும். உள்ளக பிராந்தியங்களில் இன்று 41 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற் பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். உள்ளக பிராந்தியங்களில் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும் கரையோர பகுதிகளில் 36 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 21 முதல் 33 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இன்று வெப்பநிலை உயர்வடையக்கூடும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month.
8: Music director அனிருத் ரவிச்சந்தர்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:17 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்தர் அவர் தான் வந்து ஸ்டார் ஆஃப் த மந்த். அவரோட சாங்ஸ் எல்லாம் நம்ம கேட்டோம் இருக்கோம். அஃப்கோர்ஸ் அவரோட சாங்ஸ் இல்லாம ஒரு நாளும் நமக்கு போகாதுன்னு வைங்க, இருந்தாலும் ஸ்டார் ஆஃப் த மந்தா வந்து அவரை கொண்டாடுறதுல ஒரு சந்தோஷம். அதுவும் இந்த மாசம் வந்து ஒரு பெரிய ரிலீஸ் வேற அவருக்காக காத்துட்டு இருக்கு. ஜெயிலர் 2 இல்லையா, ஜெயிலர் 2 ஓட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆக போகுதுங்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஆனா ஐ ஸ்டில் டென்ட் வாட்ச், பட் ஜெயிலர் 2 வந்து பலத்த எதிர்பார்ப்புக்கு நடுவில் இங்கே ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் விரைவில், ஓகே, குவிக்கா, வெரி சூன் இங்கே வந்து ஜெயிலர் 2க்கான யூனோ பாசஸ் எல்லாம் வின் பண்ணலாம். அதுக்கான கான்டெஸ்ட் எல்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ 15th October ஜெயிலர் 2 இங்கே ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் பிக் திங் தட் வி ஆல் கேன் லுக் ஃபார்வர்ட் டு இல்லையா. ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து இப்போ வந்திருக்கக்கூடிய ஜென்ஜி, ஜென் ஆல்ஃபா அவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஜெயிலர் 2 தான் வந்து இந்த மாதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஸ் ஆக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் இருக்கோம். அண்ட் சிக்மா எப்படி இருந்தது, அன்பிலவன் எப்படி இருந்தது, ரெண்டு படங்களுக்குமே வந்துட்டு நல்ல ரிவ்யூஸுங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன் இல்லையா. ஏன்னா ஜேசன் சஞ்சய் அவருடைய டைரக்டோரியல் டெபியூ, திருமண பக்கம்லாம் அவர் தான் இருந்தார் கடந்த ஒரு மாசமாக. அண்ட் ரொம்ப ஒரு லெவல் ஹெட்டான ஒரு பர்சனாக இருக்கார். அவரோட வயசுக்கு இன்னொரு மெச்சூரிட்டிங்கிற மாதிரி எல்லாரும் அவருடைய ஆட்டிடியூட் அண்ட் அவருடைய சிந்தனைகள், தாட் ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் அண்ட் ஐ ஹோப் அது ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் பார்த்தவங்க கிட்ட தான் கேட்கணும், பிகாஸ் நம்ம 89.4 தமிழ் மோடி ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் முடிஞ்சப்பறம் கூட நிறைய பேர் படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நான் இன்னும் படம் பார்க்கல, சிக்மா படம். யா, ஸோ யா, லெட்ஸ் சீ. அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்கு நன்வேண்டா படத்துலேருந்து ஊரெல்லாம் முன்னே கண்டு, அதுக்கப்புறம் ஜில்லாலேருந்து வரிசா போகையில் இந்த மாதிரி நல்ல நல்ல பாட்டெல்லாம் வரிசையாக அப்ளை பண்ண போகிறேன். கேளுங்க, இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Back to back. Two parts. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds la verum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga allathu mobile app valiya pay pannunga.

பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்போவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி. மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
1: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா. இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
0: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November. Mersal Morning brought to you by
5: ALD Sana Garden. 2.75 cents la verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. 4th October Ramada Cornish Abu Dhabi la 9 AM to 7 PM exclusive for NRIs.
4: Co-sponsored by
5: Al Ansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Al Ansari

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 NGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பியிருந்தார், இந்த டிராஃபிக்குக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கக்கா அப்படின்னு. என்ன பார்த்து நீங்கள் அந்த கேள்வி கேட்டீங்க பார்த்தீங்களா? ஓகே, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சிலதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்கிறதுனால நீங்கள் கேட்டிருக்கலாம். அதுதான் இப்போது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, காமனாக நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே யூஏல இருக்கிற நமக்கு டிராஃபிக் ப்ராப்ளம் தான். ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தோன்னா மூணு காரிடார்ஸ் இருக்குது இங்கே நம்ம யூஏல, முக்கியமான மூணு ரோட்ஸ் இருக்குது நம்ம யூஏ ஃபுல்லாக, முக்கியமான எமிரேட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய காரிடார்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, 11 இத்தியாத் ரோட், 311 முகமது பின் ஜாயத் ரோட், அதுக்கப்புறம் 611 எமிரேட்ஸ் ரோட். இந்த மூணு ஹைவேஸையும் தாண்டி இப்போ நான்காவதாக ஒரு காரிடார் வரப்போகுது இல்லையா? ஸோ அந்த காரிடார் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் வந்துச்சு, இந்த ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து செம ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆமா, ஸோ இந்த காரிடாரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இந்த காரிடார் பாஸ் த்ரூ பண்ணிட்டு வரக்கூடிய ஏரியாஸ்ல வந்து பார்த்தா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்களே, ஸ்பெஷலி அபுதாபியில மட்டும் கிட்டத்தட்ட 3800 ஹோம்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ரூட், அலாங் திஸ் ரூட் அப்படிங்கிறத இப்போ வெளியிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ஆகக்கூடிய ஃபோர்த் காரிடார் இங்கே நம்ம ஷார்ஜா, துபாய் அண்ட் அபுதாபி மூன்று எமிரேட்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ரூட்டில் வந்து ரெசிடென்ஷியல் யூனிட்ஸ்க்கான டிமாண்ட் வந்து அதிகரிக்க போகுது, அண்ட் புது ரெசிடென்ஸும் வருவாங்க, புது பீப்புளும் இங்கே வருவாங்க இல்லையா? ஸோ புது ரெசிடென்ஸ் அண்ட் யூனோ சிட்டிசன்ஸுடைய பாப்புலேஷனும் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் சில லெஸ் கன்வீனியன்ட் அண்ட் லெஸ் அட்ராக்டிவாக இருந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் இப்போது கொஞ்சம் கூடி ஆக்சசிபிளாகவும் அட்ராக்டிவாகவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதன் காரணமாக பிஸ்னஸஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இந்த புது ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் கம்யூனிட்டிஸை சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இருக்குன்ட்டு நிறைய டெவலப்பர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பிக்கையை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 2026 தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அறிவிச்சாங்க, தட் இஸ் போன மாதம். இது வந்து ஒரு ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜிக் ரோட் ஆக்சஸாக இருக்கும், யூஏயினுடைய முக்கியமான எமிரேட்ஸை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்த் காரிடோராக இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய ரொம்ப பாப்புலரான ஒரு குரூப்பினுடைய பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த காரிடோர் போகக்கூடிய ரூட்ல ஒரு பெரிய சைட்டை வந்து நாங்கள் அக்வயர் பண்ணியிருக்கோம். இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிளாட். அண்ட் இதுக்குள்ளே வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா கிட்டத்தட்ட 3800 யூனிட்ஸை வந்து உள்ள உருவாக்கலாங்கிற மாதிரி எங்களுடைய ஃபேஸ்ல நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து வெகு விரைவில்னா என்ன, ஆல்மோஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் 2026 இல்லை, ஸோ 27 or 28 வந்து மார்க்கெட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த ஆஃப் பிளான் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தான் நிறைய பேர் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வாங்குறாங்க அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி டெவலப்பர்ஸுக்கு அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை வந்து டெவலப் பண்ணி மார்க்கெட்டில் விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் டெவலப்பரே சொல்கிறது என்னன்னா, கடந்த 18 மாதங்களில் வந்து மார்க்கெட் கம்ப்ளீட்லி மாறி இருக்கு. அண்ட் யூனோ ஒரு ஒரு ஹைட் ஆஃப் தட் பூமில் இருக்கும்பொழுது என்ன விற்றாலும் வந்து அதுக்கான என்ன லான்ச் பண்ணாலும் அதுக்கான ஸ்ட்ராங் டிமாண்ட் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு சில யூனோ ஏற்ற இறக்கங்கள்லாம் வந்தது, கொஞ்சம் அதிர்வுகள்லாம் ஏற்பட்டது, அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஸ்டில் மற்ற நாடுகளை காட்டிலும் நம்ம யூஏயினுடைய இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து இட் இஸ் பீங் எக்ஸெப்ஷனலி குட், மற்ற கண்ட்ரீஸ்னுடைய ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறமா இந்த 80 கிலோமீட்டர் காரிடாரின் மூலமாக கிட்டத்தட்ட 600,000 to 3.1 million people வந்து பலனடைவாங்கங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம், லாங் தட் ரூட்டும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ராஜெக்ட் வருதோ இல்லையோ, அந்த ரோடு கொஞ்சம் நமக்கு வசதியாக இருந்ததுன்னா பரவாயில்ல இல்லையா? டெய்லி கம்யூட் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு ஒரு ஃபோர்த் காரிடார், முக்கியமான இந்த மூணு எமிரேட்ஸை கனெக்ட் பண்ணிட்டு வருதுங்கும்பொழுது அதை விட ஒரு சந்தோஷமான செய்தி எதுவும் இருக்க முடியாதுன்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் சீ.
0: Update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
3: incoming
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
0: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: என்ன நிம்மதி இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில்,
1: பின்னாடி ஒரு உலகமே இருக்கு.
0: சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15th ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா சிலிகான் வயசஸ் டிஏபியை தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜானிலும்.
2: And Abu Dhabi, including newly opened Bima stores at Lulu Muvela and Lulu Albarsha. TNC apply.
0: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா October 8 மாலை 4 PM. இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம். For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
3: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
1: Hello, Abu Dhabi makale!
0: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவு நிஜமா கரடியா? தமிழ்நாடு's most trusted builders, நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
4: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட், வில்லாஸ், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM to 7 PM.
0: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
5: செழித்தையும் தமிழி ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th November.
2: You are with Kirtana on Mersal Morning. Golden song of the hour. Golden song
1: of the hour. Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th November.

0: கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்ச்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் ஆலுக்காஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் ஆலுக்காஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் ஆலுக்காஸ் ஆஃபர் வாலட் until November 7.
1: ஜாய் ஆலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
3: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
3: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th நவம்பர். Mersal Morning brought to you by
3: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்து வாங்க முடியும். 4th அக்டோபர் ரமதா கார்னிஷ் அபுதாபியில 9 AM to 7 PM எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் NRIs.
2: Co-sponsored by
3: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.
4: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
5: டைம் செக். நேரம் இப்பொழுது காலை 9 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற தமிழக வீர வீராங்கனைகளுக்கு விரைவில் விருந்தளிக்கப்படும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் விரைவில் விருந்தளிக்க உள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு விழாவில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் என 85 பதக்கங்களுடன் புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இதில் சீனா 169 தங்கம், 89 வெள்ளி, 83 வெண்கலம் என 341 பதக்கங்களுடன் முதலிடத்தை பிடித்தது. ஜப்பான் 269 பதக்கங்களுடன் இரண்டாம் இடத்தையும், தென்கொரியா 150 பதக்கங்களுடன் மூன்றாம் இடத்தையும் பிடித்தது. 70 பதக்கங்களை பெற்ற உஸ்பெகிஸ்தான் 5வது இடத்தையும், ஈரான் 52 பதக்கங்களுடன் 6வது இடத்திலும் உள்ளது.

0: உலக செய்திகள்.
1: செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை உறுதி செய்யவும் அதன் வளர்ச்சியை கண்காணிக்கவும் சூப்பர் இன்டெலிஜென்ட் ஃபோர்ஸ் என்ற புதிய விசேட பணிக்குழுவை உருவாக்கியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உளவுத்துறை பணிப்பாளர் ஜே கிளைடன் தலைமையில் இயங்க உள்ள இந்த பணிக்குழு நேரடியாக அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் வெள்ளை மாளிகையின் தலைமை அதிகாரி சுசி வைல்ஸ் ஆகியோருக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கும். செயற்கை என்ற சொல் போலியான தன்மையை குறிப்பதாக கூறி AI தொழில்நுட்பத்தை அதிகாரப்பூர்வமாக சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என பெயர் மாற்றம் செய்யும் நிர்வாக உத்தரவில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அண்மையில் கையெழுத்திட்டார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மீது விசாரணை நடத்துமாறு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு 2006 மாநில பொதுப்பணித்துறை செயலாளராக பணியாற்றிய போது நெடுஞ்சாலை பணிகளுக்கு பணத்தை விடுவிக்க லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாநில உள்துறை அமைச்சர் ரமேஷ் செனிதலா உத்தரவிட்டுள்ளார். உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் புதிதாக அமைக்கப்பட்ட 5000 வீடுகளை மக்களிடம் கையளிக்கும் திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர் வழங்கல் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இன்று உலக குடியிருப்பு தினமாகும். அனைவருக்கும் போதுமான வீடு என்பதே இம்முறை உலக குடியிருப்பு தினத்தின் பிரதான கருப்பொருளாகும். உலகளாவிய வீட்டு வசதி நெருக்கடி, இடம்பெயர்ந்த மக்களின் பிரச்சினைகள், குறைந்த வருமானம் பெறுபவர்கள் மற்றும் வீடற்ற மக்களுக்கு பாதுகாப்பான இருப்பிடங்களை வழங்க வேண்டியதன் அவசியம் என்பவற்றை இந்த தினம் வலியுறுத்துகின்றது.
0: அமீரக செய்திகள்.
1: துபாயில் பள்ளி வளாகங்களில் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை எடுப்பதற்கு பெற்றோர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மற்ற மாணவர்கள் அல்லது பள்ளி ஊழியர்கள் அவர்களின் உரிய அனுமதியின்றி பதிவாகும் வகையில் புகைப்படம் அல்லது காணொளி எடுப்பதை தவிர்க்குமாறு தனியார் பள்ளிகள் வழிகாட்டுதல்களை வலுப்படுத்தி வருகின்றன. துபாயில் உள்ள ஒரு பள்ளி சமீபத்தில் பெற்றோர் மற்றும் பள்ளிக்கு வரும் பார்வையாளர்களுக்கு இது தொடர்பான சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளதுடன் அமீரகத்தின் தனியுரிமை விதிமுறைகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் வலுப்படுத்தப்பட்டு வரும் புதிய வழிகாட்டுதல்களுக்கேற்ப மற்ற மாணவர்கள் அல்லது ஊழியர்களின் அனுமதியின்றி அவர்கள் புகைப்படம் அல்லது காணொளியில் பதிவாகும் வகையில் செயற்பட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
0: விளையாட்டுச் செய்திகள்.
1: இந்தியாவுக்கு எதிரான வரவிருக்கும் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கான மேற்கிந்திய தீவுகள் அணியில் விக்கெட் காப்பாளரும் துடுப்பாட்ட வீரருமான அமீர் ஜாங்கூர் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியின் போது விரலில் காயம் ஏற்பட்ட ஜுவல் ஆண்ட்ரூவுக்கு மாற்று வீரராக அவர் சேர்க்கப்பட்டுள்ளார். ஜுவல் ஆண்ட்ரூவின் காயம் காரணமாக அவர் T20 தொடரில் இருந்து முழுமையாக விலக்கப்படவில்லை. அவரது உடல்நிலை குறித்து மருத்துவக்குழு தொடர்ந்தும் கண்காணித்து மதிப்பீடு செய்து வருவதாக கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: செய்தி சுருக்கம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம ஊர் பக்கம் வந்து பார்த்தா இந்த டெங்கு பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு தான் இருக்கு. அதுவும் மழையெல்லாம் வந்து அப்பப்போ பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ நீலகிரிஸ்ல எல்லாம் கூட பார்த்தா நல்ல மழைங்கிற மாதிரி இப்போ செய்திகளில் காமிச்சிட்டு இருக்காங்க. நீலகிரியில வந்து வெவ்வேறு இடங்கள்ல எத்தனை மழை குட்டி தீத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஊர்ல வந்து இப்போ மழைக்காலம் எல்லாம் வரும்பொழுது மழை நீர் எல்லாம் சரியா போகிறதுக்கு வடிகாலெல்லாம் எதுவும் இல்லாம இருக்கும் பட்சத்துல வீட்டில் தண்ணி எல்லாம் தேங்கி இருந்ததுன்னா அதுல கொசுக்கள்லாம் உற்பத்தி ஆகும். அதிலிருந்து நமக்கு ஹார்ம்ஃபுல்லான கொசுக்கள் மூலமா பரவக்கூடிய நோய்கள்லாம் வரும். அண்ட் ஆன் த ஹோல் நம்ம வந்து பார்த்தோம்னா சென்னையில் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் இந்த டெங்கு பிரச்சனை கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தே ஆகணும் இல்லையா? அங்கங்கே வந்து இந்த கொசு ஒழிக்கிறதுக்காக மருந்துகள்லாம் வந்து தெளிச்சிட்டு இருக்காங்கனாலும் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன இருக்கு அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து செக் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் கோயம்புத்தூரில் அண்ட் நம்ம ஊர்லேயுமே லைக் நீ எந்த ஊர் சேர்ந்தவங்களா இருக்கீங்களோ அப்பப்போ இந்த முன்சிபாலிட்டியிலேருந்துலாம் வந்து செக் பண்ணுவாங்க. தண்ணி எல்லாம் வந்து தேக்கி வச்சிருக்கோம், இந்த தேவையில்லாத கொட்டாங்கச்சியில் யூனோ நம்ம வீட்டில் வந்து இந்த பழக்கம் எல்லாம் இருக்கும். அவ்வளோ சீக்கிரமா வந்து பொருட்கள் எல்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ண மாட்டாங்க. இந்த பழைய பெயிண்ட் டப்பா இல்லை வந்து டயர் இல்லை ஏதாவது ஒரு உடஞ்சு போன ஒரு பாத்திரம் பீஸு சம்திங் ஏதாவது ஒன்று கிடக்கும். எஸ்பெஷலி வீட்டை சுற்றி கொஞ்சம் இடம்லாம் இருக்கும் பட்சத்தில். ஸோ அங்கே வந்து தண்ணி எல்லாம் தேங்கி இருந்ததுன்னா அதுவும் முக்கியமாக இந்த சன்லைட்லாம் வராத மாதிரி இடமா இருந்ததுன்னா நல்ல சூப்பராக ஜாலியாக கொசுகள்லாம் இருக்கும். அண்ட் நிறைய செடிகள்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு வீடாக இருந்ததுனாலும் அங்கே வந்து நம்ம அப்பப்போ பார்த்து கொசுக்கள்லாம் ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தா இந்த சின்ன சின்ன தொட்டிகளில் இந்த அல்லிப்பூ இந்த வாட்டர் லில்லின்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் வச்சுருப்போம். ஆனால் வி ஆல்வேஸ் மேக் ஷுர் அதில் வந்து கொசுக்கள் உற்பத்தி ஆகாத அளவுக்கு நம்ம வச்சுருக்கோமான்னு பார்த்துப்போம். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா மீன் குட்டி குட்டி மீனெல்லாம் வந்து அதில் வாங்கி விட்டுருவோம். ஸோ கொசுக்கள் அதையும் மீறி வந்து முட்டையெல்லாம் போட்டு அந்த கொசு புழுக்கள்லாம் வந்துச்சுனாலும் அதை வந்து இந்த மீன்கள்லாம் சாப்பிட்ரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு அழகான ஒரு செட்டப் நம்ம கார்டனில் வச்சுக்கணும். அட் த சேம் டைம் அதை நமக்கே ஹார்ம்ஃபுல்லாக அமையாமல் இருக்கணும்னா அதுக்கான கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. ஸோ ஊரில் வந்து யூனோ இந்த இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க இல்லை வயசானவங்கள்லாம் இருக்காங்க மழையெல்லாம் பெய்யுது அப்படின்னா அவங்கள வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு நீங்கள் பார்த்துக்குவீங்களாம் சரியா? பத்திரமா இருந்துக்க சொல்லுங்கள். அண்ட் அப் நெக்ஸ்ட் டிக்கி லோனா படத்துலேருந்து ஒரு பாட்டு அண்ட் தென் சிறுத்தை படத்துலேருந்து இன்னும் ஒரு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன் ஆன் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
1: உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையில் சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
0: ஜாயாலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாயாலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
3: ஜாயாலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: பல்லாயிரக்கணக்கான
4: அமீரக நிறுவனங்கள் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.

0: அப்டேட் brought you by ABC Cargo and Courier number 1 NGCC call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: கடந்த வாரம் நம்ம எல்லாரையும் வந்து இல்லை ஒரு கதி கலங்க வச்ச ஒரு செய்தி அப்படின்னா, இங்கே நம்ம யூஏஇ ஏர்லைன்ஸ், யூஏஇ பேஸ்டாக இருக்கிற ஏர்லைன்ஸில் நடந்த அந்த ஒரு பயங்கரவாத செயல் தான். ஸோ ரெண்டு பைலட்ஸ்க்கு நடுவில் ஏற்பட்ட அந்த ஒரு யூனோ ஃபைட், அண்ட் ஒரு பைலட் வந்து இன்னொரு பைலட்டை அட்டாக் பண்ணது, இது வந்து ஒரு பயங்கரவாத செயல் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. பயங்கரவாத முயற்சி அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. நம்ம அமீரக அரசு வந்து இது சார்ந்து விசாரணையும் நாங்கள் வந்து நடத்திட்டுருக்கோன்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து நம்ம பார்த்தோன்னா அந்த காயமடைந்த அந்த இன்னொரு பைலட் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து எப்படி தாக்கப்பட்டார், ஏன்னா இப்போது ஃப்ளைட்குள்ளே அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது எவ்வளவு சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் தாண்டி தான் உள்ளே வராங்க இல்லையா. நம்ம பேசஞ்சர்ஸுக்கு இருக்கிற செக்கிங்கை விட அங்கே ஃப்ளைட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய அந்த க்ரூ, தட் இன்க்ளூட்ஸ் இந்த பைலட் இருக்கக்கூடிய அந்த க்ரூவும் சரி, கேபின் க்ரூவும் சரி, எல்லாருக்கும் வந்து பயங்கர டெஸ்ட்டுகள்லாம் தாண்டி செக்யூரிட்டி செக்அப் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து உள்ளே விடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எப்படி அவர் தாக்கப்பட்டார், எதை வச்சு தாக்கப்பட்டார் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்பொழுது இந்த இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்திருக்கிறது என்னன்னா, இந்த கோ பைலட் வந்து தாக்கப்பட்டது அங்கே காக்பிட்குள்ளே இருந்த கிராஷ் ஆக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வெப்பன்னால் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிராஷ் ஆக்ஸ் வந்து பொதுவாக நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு பப்ளிக்காக நம்ம பார்க்கும்பொழுது இதை நம்ம தமிழில் சொல்லணும்னா வந்து ஒரு கோடாரி மாதிரின்னு வச்சுக்கலாமே, இந்த ஒரு விமானங்களில் வந்து அவசர காலங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கோடாரி இது. ஸோ இது வந்து ஒரு வெப்பனாக பார்க்குறோம்னாலும் ஏர்லைன்ஸில் ஆர் லைக் ஃப்ளைட்டுக்குள்ளே அதை ஒரு சேஃப்டி டூலாக தான் பார்க்குறாங்க இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ். ஸோ தேவைப்படும் பட்சத்தில் ஏதோ ஒன்று லாக் ஆகிடுச்சு, ஏதோ எமர்ஜென்சி எஸ்கேப் ஆகணும், நம்மளால் வந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னா, இப்போ கதவுகளையோ இல்லை வந்து பேனல்ஸையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடிகள் விண்டோஸ் இதை வந்து ஈஸியாக பிரேக் பண்ணி வெளியில் போகிறதுக்காக தான் இந்த கிராஷ் ஆக்சஸை பயன்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ஃப்ளைட்ஸ்லையுமே வந்து இந்த கோடாரி இருக்குமா, நம்ம யூஏஇயோட ஜிசிஏஏ ரெகுலேஷன் சொல்றதன்படி நம்ம பார்த்தோம்னா, அக்கார்டிங் டு 2025 வெளியான ஒரு அப்டேட், யூஏஇயோட ஜென்ரல் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி ரெகுலேஷன்ஸின் படி அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஏரோப்ளேன்ஸில் வந்து அட்லீஸ்ட் ஒரு கிராஷ் ஆக்ஸ் ஆர் க்ரோ பாராவது இருக்கணும், அண்ட் அதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் சர்டிஃபைடு டேக் ஆஃப் மாஸ் MCTOM அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இஃப் இட் இஸ் மோர் தேன் 5,700 kilos. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் ஆபரேஷனல் பேசஞ்சர் சீட்டிங் கன்ஃபிகரேஷன் வந்து மோர் தேன் 9 ஆக இருந்ததுனாலோ கட்டாயமாக இந்த கிராஷ் ஆக்ஸ் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ளைட் க்ரூ கம்பார்ட்மெண்ட்ல தான் இருந்திருக்கணும். And in case in the maximum in the passenger odia and the seating capacity if it is more than 200 abdina additionally innum or crash axe vechirukalam adu vandu like rare most gallery area pakkathula vechirukonungra mari or sila terms and conditions alla vechirukanga and passengers kannla mukkiyama idu padave koodadu idu vandu secret va anga crew members ku mattum irukra maadhiri da irukonume thavara idu vandu safety or risk process pandra and kaaranathanaala passengers kannla padra maadhiri vekka koodadu abdingra mari sollirukanga and sambhavam nadandha ஒரு பர்டிகுலர் ஏர்கிராஃப்ட்ல வந்து பார்த்தா கிராஷ் ஆக்ஸ் தேவையா அப்படின்னா, எஸ் அப்கோர்ஸ் தேவை. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபிளைட் வந்து 174 பேசஞ்சர்ஸோட துபாயில இருந்து டெல்லவீவுக்கு போயிருக்கு, அண்ட் இது வந்து போயிங் 737 ஏர்கிராஃப்டாக இருந்திருக்கு. ஸோ கட்டாயமாக இதில் வந்து கிராஷ் ஆக்ஸ் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால தான் அதை வச்சிருந்திருக்காங்க. ஆனால் அதை பயன்படுத்தி தான் இந்த ஒரு பர்டிகுலர் பைலட் இந்த ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு.
0: Update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
2: Mercil Morning brought to you by
0: ALD Sana Garden. 2.75 cents வெறும் 4.90 lakhs ல இருந்தே வாங்க முடியும். 4th October Ramada Cornish Abu Dhabi ல 9 AM to 7 PM exclusive for NRIs.
2: Co-sponsored by
0: Al Ansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Al Ansari Exchange.

0: 줌마 கீழ் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
1: brought to you by பாஷாபாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கரமா. We'll be back after a short commercial break.
2: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
4: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா. இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
3: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
5: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 PM. இனி அல்தேதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
6: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
7: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.

0: மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். கோல்ட் ரேட் என்ன ஆயிட்டுன்னு பாத்தீங்களா? இப்போ வந்து ஃபெஸ்டிவ் சீசன் கூட நம்ம ஆல்மோஸ்ட் வந்தாச்சு இல்லையா? ஏன்னா நவராத்திரி ஆல்ரெடி நவராத்திரி களை கட்டியாச்சு, நவராத்திரிக்கான ஷாப்பிங் எல்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 9 ஆஸ்பிஷியஸ் டேஸ் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா அடுத்து நம்ம பார்த்தோம்னா நவராத்திரியை விட பெருசா நம்ம எல்லாரும் கொண்டாடுறது தீபாவளி. ஸோ இப்படி அடுத்தடுத்து ஃபெஸ்டிவ் சீசன் வரப்போகுது. அண்ட் ஃபெஸ்டிவ் சீசன் வரதுனாலே தங்கத்துல நிறைய பேர் நம்ம யூனோ நாட்டம் காட்டுவோம், நிறைய பேர் தங்கம் வாங்கணும் அப்படின்லாம் நினைப்போம். அதனால தான் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருந்த தங்கத்தோட விலை லேசா அப்படி இப்படி ஒரு தினம் ரெண்டு தினம் ஏறி இறங்கி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா 24 கேரட் தங்கத்தினுடைய விலை ஒரு கிராமிற்கு 498 திரம்ஸ் ஆக இருக்கு. அண்ட் 22 கேரட் தங்கத்தினுடைய விலை ஒரு கிராம் இருக்கு 461 திரம்ஸ் ஆக இருக்கு. ஸோ இப்படி தங்கத்தோட விலை ஏறுமா இறங்குமா, தீபாவளிக்கு வாங்கணும் தந்திராஸ்க்கு வாங்கணுங்கிற மாதிரி நீங்க பிளான் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அந்த டென்ஷன்லேருந்து உங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக தான் ஜாய் லுகாஸ், நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஜுவல்லரியான ஜாய் லுகாஸில் இல்லை ஒரு ஆஃபர் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்காக. தட் இஸ் நீங்கள் ஜஸ்ட் 10% மட்டும் முன்பணம் செலுத்தி உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரியை ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபெஸ்டிவ் சீசனில் உங்களுக்கு எந்த நாள் வந்து ஆஸ்பிஷியஸான நாளாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச நகையை எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா நீங்கள் கோல்டு ரேட் வந்து லாக் பண்ணி வைக்கிறதுனால இப்போ இருக்கிற அந்த கம்மியான விலையிலேயே நீங்கள் அப்போவும் வாங்கிக்கலாம். ஃபெஸ்டிவ் சீசனில் வந்து பல மடங்கு அதிகரிக்கலாம். ஸோ அதிகரிச்சிருந்ததுன்னா நீங்கள் லாக் பண்ண அந்த விலைக்கோ இல்லை அப்படியே வந்து டேபிள்ஸ் டேர்ன் ஆகி அந்த சமயத்தில் தங்கத்தோட விலை கம்மியாக இருந்ததுனால நோ ப்ராப்ளம், அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்லையும் நீங்கள் நகை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால இதை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த ஆஃபரை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கிறதுக்கு ஜோய் லுகாஸோடைய ஷோரூமுக்கு போகலாம். இல்லைனா நீங்கள் இருந்த இடத்துல இருந்து உங்கள் ஃபோனில் ஜோய் லுகாஸோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஆப் வழியாகவும் இந்த புக்கிங்கை பண்ணிக்கலாம். ஆனால் ரிமெம்பர் November 7 வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க.
1: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: உனக்கு தெரியுமா, 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
5: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்ட லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
7: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
8: You are with Kirtana on Mersal Morning.
2: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
9: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: இடைத்தேர்தலில் செலவின வரம்பை மீறியுள்ளதாக தவிக வேட்பாளர்கள் சத்யபாமா, மரகதம் குமரவேல் மீது நடவடிக்கை கோரி தேர்தல் ஆணையத்தில் வழக்கறிஞர் அமலன் புகார் மனு அளித்துள்ளார். வேட்பாளர் 40 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவிட அனுமதியுள்ள நிலையில் கோடிக்கணக்கில் செலவு செய்துள்ளனர் என்று அவர் கூறியுள்ளார். தாராபுரத்தில் முதல்வரின் ரோட் ஷோவுக்கு பேரிகேட் அமைக்க 2.27 கோடி செலவிட்டுள்ளனர் என்றும் அவர் மனுவில் கூறியுள்ளார். மதுராந்தகம் ரோட் ஷோவில் 1.05 கோடி செலவிடப்பட்டுள்ளதாகவும் புகாரில் மனுதாரர் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: இந்திய விமானி ஸ்மித் மச்சாருக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். இஸ்ரேலிய சுதந்திர தின விழாவில் பங்கேற்க அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்திய விமானி ஸ்மித் மச்சாருடனான தொலைபேசி உரையாடலில் அவரை உலகின் கதாநாயகன் என்று நெத்தன்யாகு புகழாரம் சூட்டியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் ஆடை ஏற்றுமதி வருமானம் 2026 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கடந்த ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 7.4% வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தரவுகள் தெரிவிக்கின்றன. மத்திய வங்கியின் ஏற்றுமதி தரவுகளின்படி 2025 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 469.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவான ஆடை ஏற்றுமதி வருமானம் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 434.8 மில்லியன் டாலர்களாக குறைவடைந்துள்ளது. அத்துடன் இந்த ஆண்டின் ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான 8 மாத காலத்தில் ஆடை ஏற்றுமதி மூலம் 3,108.3 மில்லியன் டாலர்கள் வருமானமாக கிடைத்துள்ளது.
1: செய்திகள்.
2: ராசல்கைமாவில் உருவாகி வரும் வைன் அல்

0: அர்ஷால் ஒருங்கிணைந்த ரிசார்ட்டில் 98 படகுகள் நிறுத்தக்கூடிய பிரம்மாண்ட சூப்பர் யாட் மரீனா அமைக்கப்பட உள்ளது. இந்த மரீனா ரிசார்ட்டுக்கான கடல் வழி நுழைவாயிலாக செயற்படுவதுடன் தனித்துவமான சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு இடமாகவும் உருவாக்கப்பட உள்ளது. மரீனாவில் 85 மீட்டர் நீளம் கொண்ட சூப்பர் யாட்கள் மற்றும் மெகா யாட்கள் வரை நிறுத்தும் வசதி ஏற்படுத்தப்படும். பாதுகாப்பான துறைமுக அமைப்பில் படகுகள் நிறுத்தப்படும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்த ரிசார்ட்டின் உணவகங்கள், தங்குமிடங்கள், பொழுதுபோக்கு மற்றும் ஓய்வு வசதிகளுக்கு நேரடியாக செல்லும் வகையில் வடிவமைக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
0: ரஷ்யாவின் சைபீரியா பகுதியில் உள்ள ஆய்வகத்தில் ஏற்பட்டதாக கூறப்படும் விபத்தை தொடர்ந்து ஆபத்தான தொற்று பரவியிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த சம்பவத்தில் ஆய்வக பணியாளர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ரஷ்ய அதிகாரிகள் விசாரணை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த 28 வயது ஆய்வக பணியாளர் காரணம் தெரியாத நிமோனியாவினால் பாதிக்கப்பட்டிருந்ததாக ரஷ்யாவின் தொற்றுநோய் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆய்வகத்தில் என்ன வகையான தொற்று வெளியானது என்பது இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: கிறிஸ்டியானோ ரொனால்டோ விரும்பினால் போர்ச்சுகல் தேசிய அணிக்கு மீண்டும் திரும்பலாம் என்று தலைமை பயிற்சியாளர் ஜார்ஜ் ஜீசஸ் தெரிவித்துள்ளார். 41 வயதான ரொனால்டோ நோர்வே அணிக்கெதிரான போட்டியில் பயன்படுத்தப்படாத மாற்று வீரராக இருந்த நிலையில் டென்மார்க்குக்கு எதிரான அடுத்த போட்டியில் தொடக்க வீரராக களமிறங்க மாட்டார் என்பதை அறிந்து தேசிய அணியின் முகாமில் இருந்து வெளியேறினார். ரொனால்டோவின் தேசிய அணிக்கான எதிர்கால முடிவு அவரிடமே இருப்பதாக ஜீசஸ் கூறியுள்ளார். அடுத்த சர்வதேச போட்டிகளுக்கான அணி தேர்வுக்கு முன்பாக ரொனால்டோவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். இந்திய பங்குச் சந்தைகள் இன்று உயர்ந்து வர்த்தகமாகின்றன. கடந்த வாரத்தில் தொடர் சரிவை சந்தித்த நிலையில் தற்போது பங்குச் சந்தைகள் ஏற்றத்துடன் காணப்படுகின்றன. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 22,554 புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகின்றது. சென்செக்ஸும் இன்று உயர்ந்து வர்த்தகமாகி வருகின்றது.
2: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமெரிக்கத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 42 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபுஜைரா மற்றும் அஜ்மான் ராசல்கைமாவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைனில் 34 டிகிரி செல்சியஸிலும் துபாய், அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் 35 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
4: அர்த்தமாயிருந்தா ராஜா.
1: Star of the month. Star of the month.
5: Music director Anirudh Ravichander.
6: எடி ஏக்

0: இன்னைக்கு மண்டே போற மாதிரி எனக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகுதா, இல்ல உங்களுக்கும் ஃபீல் ஆகுதா? அதுக்குள்ள 10 மணி ஆக போகுதா? குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10 மணி 11 நிமிஷம் ஆகுது. மெரிசில் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் டீச்சர்ஸ் டே வேற இல்லையா? சோ வேர்ல்ட் டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லலாம். இங்க நம்ம இந்தியால வந்து செப்டம்பர் 5 தேதி டீச்சர்ஸ் டே அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். இங்க வந்து இன்னைக்கு, ஐ மீன் இங்கன்னா லைக் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ல நம்ம பார்த்தோம்னா வேர்ல்ட் டீச்சர்ஸ் டேயா வந்து இன்னித்த நாள் அனுசரிச்சுட்டு இருக்காங்க. அதுல வந்து ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மெசேஜ் நான் பார்த்தேன். ஏன்னா இந்த நாட்டினுடைய தலைவர்கள் வந்து இல்லை, என்னதான் வந்து ஒரு நாட்டுடைய தலைவராக இருக்கேன், எனக்குன்னு சில பொறுப்புகள்லாம் இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி ரொம்ப அழகான சில விஷயங்கள், சென்சிட்டிவான சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க பகிரத்துக்கு தவறவே மாட்டாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம யுஏனுடைய பிரசிடென்ட் அவர்கள் ஒரு அழகான ஒரு த்ரோ பேக் ஃபோட்டோ ஒன்று அவர் ஷேர் பண்ணியிருந்தார். அவருடைய டீச்சர் திரு அஹமத் இப்ராஹிம் மந்தி அவருக்கு வந்து ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி இல்லை 1971 டேட்டாக இருக்கக்கூடிய இந்த பிக்சர் அலாங் வித் சிக்னேச்சர் அவருடைய பர்சனல் பிலாங்கிங் ஆக இருந்தது. ஸோ டு ரிமெம்பர் மீ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு நோட் அவங்க டீச்சருக்கு ஷேர் பண்ணது வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அஃப்கோர்ஸ் டீச்சர்ஸ் அவங்க தான் வந்து தேர் ஷேப்பிங் அஸ் இல்லையா, நம்ம அவங்களுடைய பெருமையை ஆர் அவங்க எந்த அளவுக்கு நமக்கு வந்து உதவி இருக்காங்க சின்ன வயசுலேருந்து அப்படிங்கிறத நம்ம சொல்லி மாளாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது யாரெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களோ உங்களுக்கு டீச்சர்ஸ் டே விஷஸ். அண்ட் டீச்சர் அப்படிங்கும்பொழுது நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறவங்க மட்டும்தான் டீச்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. வாழ்க்கை பாடங்கள், பல விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடியவங்களும் வந்து நமக்கு டீச்சர்ஸ் தான். எனிவே, ஸோ ஹாப்பி டீச்சர்ஸ் டே கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு. அண்ட் மறந்துடாமல் உங்களுடைய டீச்சர்ஸ் யார் கூடியாவது நீங்கள் டச்சில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. டெஃபினெட்லி தேல் ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. அவங்கள வந்து நம்ம நினைவு கூறுறோம் இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமாவும் அப்படின்னு நினைக்கும்பொழுது நிச்சயமாக அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஒன்று கொடுக்கும். அதனால் மறந்துடாமல் டீச்சர்ஸ் டே விஷஸ் வந்து ஷேர் பண்ணுவீங்களாம். சரியா, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் நண்பன், அதுக்கப்புறம் லவ் டுடே படங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்காக பாட்டு வரிசையாக வருது. ஆன் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
1: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga allathu mobile app valiya pay pannunga.

பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு brought you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பி பேக் ஆஃப்டர் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: பண்டிகை ஷாப்பிங்கை பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: குனிஞ்சா நிமிர முடியலீங்க, நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
3: ஏன் பண்ண முடியாது?
4: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
3: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான். கால் ஆர் வாட்ஸ்அப் 056-968-1100.
5: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
7: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
6: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
7: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
3: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
8: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
9: For details, call 056-415-4242.

0: brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய சில நாடுகளில் நம்ம யுஏஇயும் ஒன்று இல்லையா? ஸோ நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக, மக்களுக்காக, இங்கே இருக்கிற சிஸ்டம்க்காக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி பாசிட்டிவாக நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத அமீரகத்துக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது ரீசெண்டாக ஒரு ஒரு ஏஐ டூல் ஒன்று வச்சு ட்ராக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏர் பொல்யூஷன் எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுது இங்கே நம்ம யுஏஇயை அப்படின்ட்டு. அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்லணும்னா அபுதாபியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஒரு டீட்டெயில்டு பிக்சராக டிராஃபிக் பொல்யூஷன் எப்படி வந்து இங்கே இருக்குது அண்ட் எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஏர் பொல்யூஷன், டிராஃபிக்னால ஏற்படக்கூடிய இந்த ஏர் பொல்யூஷன்னால எந்த அளவுக்கு மக்கள் பாதிப்படைகிறாங்க அண்ட் எந்தெந்த ஏரியாஸில் வந்து இந்த பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அழகாக அவ்வளவு நுணுக்கமாக தெள்ள தெளிவான டீட்டெயில்ஸோடு கொடுக்குற மாதிரி ஒரு டூல் ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்களாம். இந்த டூலோட பேர் வந்து எக்ஸ்போஷர் ஏஐ. இது என்ன பண்ணுமா, நம்ம பெடஸ்ட்ரியன்ஸ் இருக்காங்களே, பாதசாரிகள்லாம் வந்து ரோட்ல நடந்து போகும்பொழுது அந்த டிராஃபிக் எமிஷன்ஸ் மூலமாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பொல்யூஷன் எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ரியல் டைமில் அவங்களால கேல்குலேட் பண்ண முடியும். அண்ட் இதை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் முன்சிபலிட்டிஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இருக்காங்க இல்லையா, டிஎம்டி அண்ட் எம்ஐடியினுடைய சென்சிபிள் சிட்டி லேபுங்கிறவங்க சேர்ந்து இதை கொண்டு வந்திருக்காங்களாம். இந்த டெக்னாலஜி வந்து என்ன பண்ணுமா, இந்த எமிஷன் ஏஐயோட சேர்த்து ஒரு டேஷ் கேம் ஃபுட்டேஜை பயன்படுத்தி எக்ஸாக்ட்லி எவ்வளவு பொல்யூஷன் இண்டிவிஜுவல் வெஹிக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத மெஷர் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டம் சேரும்பொழுது அபுதாபிக்கு தே வில் பி ஏபிள் டு யூனோ அனலைஸ் எந்தெந்த இடங்களில் எப்படி வெஹிக்கிள்ஸ் வந்து எமிஷன்ஸை கொடுக்குது அண்ட் ரியல் டைமில் பீப்புளுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்போஷர் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரெடிஷ்னலே வந்து ஏர் குவாலிட்டி எப்படி மெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சில இடங்களில் ஸ்பெசிஃபிக்கான சில லொக்கேஷன்ஸில் யூனோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ஏர் குவாலிட்டியை மானிட்டர் பண்ணக்கூடிய சில மெஷின்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து அந்தந்த இடத்துல அந்தந்த நேரத்தில் எவ்வளவு பொல்யூஷன் ஆகியிருக்குங்கிறத மட்டும்தான் கணிக்க முடியுமே ஒழிய இப்போது இந்த ஒரு புது டூல் கொடுக்குற மாதிரி அது அதுவும் வந்து டேஷ் கேமில் பொருத்தி இருக்குது அப்படிங்கிறதுனால இட் வில் கீப் மூவிங் அரவுண்ட் தி சிட்டி. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு நேரத்தில் எப்படி இருக்குங்கிறத வந்து அவங்களால ரொம்ப தெளிவாக வந்து கவனிக்க முடியும் அண்ட் அவங்களால ஈஸியாக ஒருத்தர் நடந்து போகும்பொழுது ரோட்டில் இந்த இடத்துல அவங்க சுவாசிக்கும் பொழுது எவ்வளவு ஏர் பொல்யூஷனால் அவங்க எஃபெக்ட் ஆகிறாங்கிறத வந்து அவ்வளவு துல்லியமாக வந்து கணிச்சு கொடுக்க முடியும். மோர் தேன் யூனோ ஒரு லேம்ப் போஸ்ட்ல பொருத்தப்பட்ட ஒரு சென்சர் கொடுக்கறத விட அவ்வளவு டீடைல்டான டேட்டா கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேஷ் கேம் வீடியோ வந்து அனலைஸ் பண்ணுமா, வெஹிக்கிள் பை வெஹிக்கிள் ஒரு ஒரு வாகனமும் வந்து எவ்வளவு எமிஷன் வெளியிடுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அதை வந்து பின் பாயிண்ட் பண்ணி அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணி மக்கள் எப்படி சுவாசிக்கிறாங்கன்னு அவ்வளவு டேட்டா கொடுக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹவு இன்ட்ரெஸ்டிங் இஸ் தேட் இல்லை? ஏன்னா ஒரு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு, ஆனால் அந்த பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் மெஷர் பண்ண முடியறதுக்கான ஒரு ஒரு கெப்பாசிட்டி ஒரு டூல் இருந்ததுன்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளமை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பிளானை வந்து டெவலப் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஐ திங்க் அதை தான் வந்து சரியாக செஞ்சிட்ருக்காங்க அபுதாபியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC TNC apply.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தீபாவளிய ஊர்ல தான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களக்கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
1: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி, சப்போர்டட் பை 89.4 தமிழ் எஃப்எம். வர அக்டோபர் 31 தேதி சனிக்கிழமை தி இந்தியன் ஹை ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
0: ஹைலைட் சொல்லவா, செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னி மேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
1: இப்பவே முன்பதிவு செய்யுங்க 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம். கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
0: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம்.
1: லெனின் பாண்டியன் GCC ரிலீஸ் பை ஆல்தவசல் மூவிஸ், பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
0: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறைய தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் DIP தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது. ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: 1982 முதல் UAE உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேவில் உள்ள நியூஸ் கார் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 மணிக்கு. இனி அல்தேவில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம். ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 94 or WhatsApp 050-388-5370.
2: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: Traffic update. Brought to you by Jeture. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
1: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 km வாரண்டியை பெறுங்க.
4: மண்டே மார்னிங்கே உரிய டிராபிக் மேஜர் ரோட்ஸ்ல பார்க்க முடியுது. எதை சொல்றது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவ்வளவு ரோட்ஸ்ல அவ்வளவு டிராஃபிக் இருக்கு. பட் ஐ வுட் சே ரொம்ப நேரமா வந்து சிக்கி தவிக்கிற அளவுக்கு கன்ஜெஷன்லாம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு காலையில கொஞ்சம் அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 611 311னாலும் 611 வந்து இப்போ கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. 311 மட்டும் எனக்கு இப்போ நான் பார்த்தேன்னா ஒரு கிராஷ் ஒன்று தெரியுது. இந்த கிராஷ் வந்து அல்துவார் 3rd எனக்கு இங்கே காட்டுது. ஒரு 2 கிராஷஸ் இருக்கு ஆக்சுவலி பேக் டு பேக், அதனால அங்கே கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. மற்றபடி தேர் இஸ் நத்திங் அன்யூஷுவல். ஸோ ஜாலியா சேஃபா அப்படியே டிரைவ் பண்ணுங்க, பார்ப்போம்.
0: Traffic update. Brought to you by Jeture. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
1: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 km வாரண்டியை பெறுங்க.
3: You are with Kirtana on Mercil Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
0: Brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th.

0: We'll be back after a short commercial break.
1: எக்ஸ்ப்ளோர் மோர் பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
2: உங்கள் கனவு எஸ்யூவி உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
1: வேட்டை நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
2: இன்றே அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஒரு அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஓ, காலையில தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஜெயிலர் டூவோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சா நான் பார்க்கல அப்படின்னு. ஆக்சுவலி அவங்க குறிச்ச டேட் வந்து இன்னைக்கு தான். ஆமாம், ஸோ இன்னைக்கு ஈவினிங் 6 மணி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி ஜெயிலர் 2 படத்தோட ட்ரெய்லர் வெளியாக போகுது. நெல்சன் அவருடைய இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் நடிக்கக்கூடிய ஜெயிலர் 2 படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. அனிருத்தோட மியூசிக் ஆல்ரெடி நமக்கு கிரியேட் பண்ண வேண்டிய அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து வேற லெவலில் கொண்டு போய் வெறி பண்ணிட்டு இருக்கு இல்லையா. அதுவும் படம் வந்து அக்டோபர் 15 ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு ஹார்ட்லி 10 டேஸ் தான் இருக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. நீங்களும் வந்து விரைவில் கப்பல் பாஸ் எல்லாம் வின் பண்ண ஆரம்பிக்க போறீங்க. அதனால இட்ஸ் ஆல்ரெடி தேர், ஜெயிலர் 2 ஃபீவர் இஸ் ஆல்ரெடி தேர். பார்ப்போம் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஜெயிலருக்காக பல கோடி பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயத்தை பத்தி லெட் மீ ரிமைண்ட் யூ, வீக்கெண்ட்ல பண்ண வேண்டிய வேலைகள்லாம் கரெக்டாக பண்ணீங்களா? ஹெல்த்தை பார்த்துக்கணும், டாக்டர் விசிட்லாம் ஏதாவது இருந்ததுன்னா போகணும், நம்ம வெல்னஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது அப்பப்போ நம்ம பாடி மெயின்டெனன்ஸ்க்கு ஏதாவது பண்ணணும், அதை பற்றியெல்லாம் ஞாபகப்படுத்தினேன். ஃப்ரைடே ஏதாவது பண்ணீங்களா நீங்கள்? பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் லெட் மீ ரிமைண்ட் யூ அகேன், நம்ம ஆயுட்ரீட் ஆயுர்வேதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போது இன்னும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டுபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 தொடர்ந்து. இப்போ பார்த்தோன்னா அல்பர்ஷா அர்ஜானில் ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சைட் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே போயிட்டு யூ கேன் கெட் நல்ல ட்ரெடிஷ்னலான ஆயுர்வேதிக் தெரப்பி. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி பாடியில் ப்ராப்ளம் இருக்கணும்ட்டு கிடையாதுங்க, ப்ராப்ளம் வராமல் தவிர்க்கிறதுக்கு மெயின்டெனன்ஸும் நம்ம பண்ணலாம், வருமுன் காப்போம். ஓகே, ஸோ ஆயுர்வேதா வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஸ்கின் ஆகட்டும், ஹேர் ஆகட்டும், போன் அண்ட் ஜாயின்ஸ் ஆகட்டும், மசில்ஸ் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், அதை வந்து சரியான முறையில் வந்து பார்த்துக்கிறதுக்கு நிச்சயமாக ஆயுர்வேதா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் பேக்கேஜஸ் எல்லாமும் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது பெயின் இருக்குது அப்படின்னா பெயின் மேனேஜ்மெண்ட், பெயினை வந்து எப்படி எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணலாம் ஆர் கியூர் பண்ணலாம் அப்படின்ட்டும் அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டாக்டர் கீதா சதானந்தன் கூட அடிக்கடி வருவாங்க நம்ம ஷோக்கெல்லாம். ஸோ அவங்களுடைய தலைமையில் தான் வந்து இன்னும் ஒரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால போங்க, பாருங்க, பயனடைங்க. ஓகே, வித் தட் நானும் அப்படியே கிளம்புறேன். கோல இருந்து ஒரு பாட்டு. வீக்கெண்ட் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, ஆனால் முடிஞ்சு போன வீக்கெண்டை திருப்பியும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு அடுத்த வீக்கெண்ட் எப்படா வரும் அப்படின்னு நம்மளை வந்து எதிர்பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு பாட்டு. கோ படத்துலேருந்து அகன் அகன் நக பாட்டை கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு மார்னிங் 7 மணிக்கு மறுபடியும் மெரசல் மார்னிங்ல உங்கள்ட்ட வந்து பேசுவேன். அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் அஸ் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட சோஷியல் மீடியா பேஜஸ் வழியாகவும் நம்ம ஆப் வழியாகவும். சரியா, டாடா.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
3: Bonjour boys and girls.

0: 99.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். This hour of Masala Cafe is brought to you by
1: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு திரும்ப பெறப்பட்டுள்ளது. பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டுவதற்கு எதிராக கூடம்பாக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் என்பவர் தாக்கல் செய்த மனு திரும்ப பெறப்பட்டதையடுத்து அதனை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு பணம் எப்படி வீணடிக்கப்படுகின்றது, புதிய தலைமைச் செயலகம் கட்டக்கூடாது என உத்தரவிட நீதிமன்றத்துக்கு எந்த சட்டத்தில் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தலைமை நீதிபதி எஸ் ஐ தர்மாதிகாரி கேள்வி எழுப்பினார்.
2: இந்திய செய்திகள்.
3: விமான பாதுகாப்பு தொடர்பான சான்றிதழ் வழங்குவதில் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் வழக்கில் சென்னையில் பணியாற்றி வந்த சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகமான டிஜிசிஏவின் துணை இயக்குநர் சுஷில்குமார் கார்கே சிபிஐ கைது செய்துள்ளது. இதே வழக்கில் எக்மி ஏர் ட்ரெயினிங் நிறுவனத்தின் இயக்குநர் சுஷில்குமார் கார்கும் கைது செய்யப்பட்டுள்ளார். தனியார் நிறுவனம் இயக்கும் விமானங்களுக்கு தகுதிச் சான்றிதழ் வழங்கும் நடவடிக்கையில் விதிமுறைகளுக்கு மாறாக சலுகைகள் வழங்குவதற்காக 250,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு பெற்றதாக சிபிஐ அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் எரிபொருள் விலையை சர்வதேச சந்தை நிலவரத்துக்கேற்ப மாற்ற அனுமதிக்க வேண்டும் என்றும் எரிசக்தி விலை நிர்ணயம் செலவு மீட்பு அடிப்படையில் தொடர வேண்டும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர், உலகளாவிய வர்த்தகத்தில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை மற்றும் எல் நினோவின் சாத்தியமான தாக்கங்கள் காரணமாக இலங்கை மீண்டும் பொருளாதார ஆபத்து

0: கருத்துக்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்த அறிவுறுத்தல் வெளியாகியுள்ளது. இதனிடையே இலங்கைக்கான IMF இன் 4 ஆண்டு கால விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 7வது மதிப்பாய்வு தொடர்பாக இலங்கை அரசும் சர்வதேச நாணய நிதியமும் பணியாளர் மட்ட ஒப்பந்தத்தை எட்டியுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் சாரா தனியார் துறை செப்டம்பர் மாதத்திலும் வலுவான வளர்ச்சியை தொடர்ந்தும் பதிவு செய்துள்ளது. வலுவான சந்தை தேவை காரணமாக நிறுவனங்களின் வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்ந்தும் அதிகரித்ததுடன் உயர்ந்து வரும் செலவுகளை வாடிக்கையாளர்களிடம் கட்டண உயர்வு மூலம் மாற்றுவதற்கும் நிறுவனங்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைத்துள்ளதாக புதிய ஆய்வு தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் தேவை வலுவாக இருந்ததால் புதிய வர்த்தக கோரிக்கைகள் மற்றும் வணிக நடவடிக்கைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதாக ஆய்வு தெரிவிக்கின்றது. இதன் மூலம் அமீரகத்தின் எண்ணெய் சாரா பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்ந்தும் வலுவாக இருப்பது தெரிய வந்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: பிரேசில் அதிபர் தேர்தலில் முதல் சுற்றில் வலதுசாரி வேட்பாளர் ஃபிளாவியோ பால்சினரோ தற்போதைய இடதுசாரி அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வாவை விட அதிக வாக்குகள் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். எனினும் அதிபர் பதவியை முதல் சுற்றிலேயே கைப்பற்ற தேவையான 50% அதிகமான வாக்குகளை அவர் பெறவில்லை. 99.99% வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் ஃபிளாவியோ பால்சினரோ 47.03% வாக்குகளையும் லூலா டா சில்வா 45.16% வாக்குகளையும் பெற்றுள்ளனர். இதனால் இருவருக்கும் இடையிலான போட்டி 2வது சுற்றுக்கு சென்றுள்ளது.
2: தயார்.
0: வங்கிகளின் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. ரெப்போ வட்டி விகிதத்தை 0.5% உயர்த்தி இவ்வாறும் இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிடவுள்ள வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 2023 பிறகு ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி 0.25% உயர்த்தும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர்.
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: சீனா ஓபன் டென்னிஸ் தொடரின் காலிறுதியில் உலகின் 2வது நிலை வீரரான அலெக்சாண்டர் ஸ்வெரவை வீழ்த்தி நோவாக் ஜோகோவிச் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். முதல் செட்டை இழந்த போதிலும் சிறப்பாக திரும்பிய 39 வயதான ஜோகோவிச் ஸ்வெரவை 4-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். இந்த வெற்றியின் மூலம் சீன ஓபனில் ஜோகோவிச் தனது வெற்றி பயணத்தை 32 போட்டிகளாக நீடித்துள்ளார். அரையிறுதியில் டேனியல் மெத்வதேவை அவர் எதிர்கொள்ள உள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல் ஃபுஜேனா மற்றும் அஜ்மானில் தற்பொழுது 34°C, அபுதாபி மற்றும் ராசல் கைமாவில் 35°C, துபாய் ஷார்ஜா மற்றும் உம்மல் குவைனில் தற்பொழுது 36°C வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: Tamil FM. Namma radio, namma music.

0: வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் வந்து இப்போதான் லிட்ரலி அந்த E311 டிராஃபிக் இருக்குல்ல, ஷார்ஜாலேருந்து துபாய் வர டிராஃபிக்கு, அதில் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தேன் நான். உண்மையிலேயே ஆர்மி தாண்டா கிரேட்டு அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாரையும் நினச்சி நான் வந்து ரொம்ப பெருமையாகவும் ப்ரௌடாக தான் ப்ரௌடாக ஃபீல் பண்ண நான். ஏன்னா சான்ஸ் இல்லைங்க, சான்ஸ் இல்லை. அல்டிமேட் அதை முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு வந்து ஸ்டேடியமில் விட, நான் ஸ்டேடியம்லேருந்து மெட்ரோ பிடிச்சி இப்போ அப்படியே ஷோக்கு வந்துட்டேன் நேராக ஏர்போர்ட்லேருந்து. வண்டி 2 மணி நேரம் லேட்டு, சரியான டிராஃபிக். ஷார்ஜாவில் இப்போ தான் முதல் தடவையான லேண்ட் ஆகி வந்தேன். அண்ட் இன்றைக்கி நம்ம திருப்பு கதைங்களாம் பேசலாம். ஒரு ரெண்டு நாளைக்கு செம்ம ஜாலியாக இருப்பேன். அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸ்லாம் பார்த்து இயல்பு நிலைக்கு நான் திரும்பிடுவேன். பட் அதுக்கு முன்னாடி அந்த ஜாலியாக இருக்கும்போதே ட்ரிப் கதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ சில பல அப்டேட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். தெரியும்
1: update brought to you by abc cargo and courier number 1 ngcc call or whatsapp 800-916 or visit abccargo.ae
0: okay right so ipo rasel ke mar irukla rasel ke mala pusu pusa nare vishayangala varapogudhu andha vagaila wine al marjan vande 98 berth ulla oru yacht build panna poradha sollirukranga so rasel ke mala kittadatta neenga kadal lende apdi nadandu poittu oru moratti view oda indha yacht la payanam pannalam. ஸோ இந்த வருஷ கடைசியில் இது ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எத்தனையோ பட்ஜெட் இருக்குது, எத்தனையோ பில்லியன் கணக்கான பட்ஜெட் இருக்குது. $600 மில்லியன் வந்து பட்ஜெட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐம் சாரி, நெக்ஸ்ட் இயரில் போக போக இதை ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 7 பெட்ரூம் ராயல் அப்பார்ட்மெண்ட்ஸ் 70-story ரெசார்ட் உள்ளே வரப்போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் யாராவது இதில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தகுந்த அத்தாரிட்டிஸை கான்டாக்ட் பண்ணி வாங்கி போட்டுருக்கேன்.
1: Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier number 1 NGCC TNC apply.
0: ஓகே, இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் FM. நான் ஆர்ஜே முத்து பேசிட்டு இருக்கேன். அண்ட் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடருவோம். சரியா, வெல்கம். நான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன், உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இனிய காலை வணக்கம், இல்ல மதிய வணக்கம், ஏதோ ஒரு வணக்கம். அண்ட் இன்னைக்கு என்னடே மண்டேவா? ஓ சாரி, ஓகே, தொடர்ந்து நம்ம பேசுவோம். ரெண்டு பாட்டு டியூட்ல இருந்து அஞ்சாலே இருந்து வருது. ஸ்டே டியூட்.
2: Back to back.
1: ரெண்டு பாட்டு.
3: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds லேவரும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: ட்ரெய்லர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம். ஜாயாலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாயாலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
3: ஜாயாலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான்
5: வந்துடுறேன்.
2: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
0: This hour of Masala Cafe is brought to you by
7: Skin Care, Hair Care, Joint Prachanigal, Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா

0: ஓகே, நிகழ்ச்சி தொடர்கிறது. 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜி மது பேசிட்டு இருக்கேன். கரெக்டா ஒரு ரெண்டு நாள் வெக்கேஷன் எடுத்துட்டு இப்படி போலான்னு பார்த்தா, அப்பதான் நிறைய நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு. சிக்மா வந்திருக்கு, அன்பிலவன் வந்திருக்கு, எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி விரைப்பேத்துறாங்க. ஆனா நான் சும்மா விடுவேனா? நேத்து நைட்டு நான் போயிருந்த இடத்துல கொஞ்சூண்டு மழை வந்துச்சு. அந்த மழையை வச்சு எல்லாருக்கும் நான் மாத்தி மாத்தி வீடியோ கால் பண்ணி பார்த்தீங்க மழை அப்படின்னு சொல்லி பயங்கரமா விரைப்பேத்தி விட்டுட்டேன். ஸோ பேசிக்ஸ் நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் எங்கேயாவது ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நான் போயிட்டு வந்த இடம் வந்து கிர்கிஸ்தான். அங்கே வந்து பிஷ்கேக்குக்கு ஃப்ளை துபாய் ஏர் அரேபியா மாதிரியான ஃப்ளைட்டுகள் துபாய் அண்ட் ஷார்ஜாலேருந்து டைரெக்டாக விடுறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃப்ளைட்ஸில் இன்றைக்கெல்லாம் நல்ல ஆஃபர் இருக்குது, இன்றைக்கெல்லாம் விலை கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு டாக்டிக்கலாக ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டு அழகாக நீங்கள் போயிட்டு வரலாம். அண்ட் ஆல்சோ இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ், யுஏஇ ரெசிடென்ஸ் ஆகிய நமக்கு அங்கே விசா ஆன் அரைவல் வழங்கப்படுகிறது. அது எனக்கு அங்கே போய் தான் தெரியும். நான் வந்து இவிசா கம்பல்சரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சி இவிசாலாம் எடுத்து அது அப்படி இப்படி எனக்கு ப்ராசஸ் ஆகி கிடச்சிருச்சு. பட் என் கூட வந்த ஒரு பையனுக்கு இவிசா சப்மிட் ஆகி காசை கட்டி இவிசா கிடைக்கல. அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஏர் அரேபியா கஸ்டமர் கேர் கால் அடித்து கேட்டு ஆனரேவல் விசா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து ஏர்போர்ட்டில் போயிட்டு $50 கார்டு ஆர் கேஷ், கேஷ்னால் வந்து அவங்க ஊர் காசு ஹோமில் நீங்கள் கொடுக்கணும், அதை கொடுத்து நீங்கள் வந்து ஆனரேவல் விசா எடுக்கலாம். கிர்கிஸ்தானுக்கு ஆனரேவல் விசா உண்டு. அண்ட் ஆல்சோ அதை வந்து ஸ்டாம்ப்பு ஃபுல் பேஜ் கடிப்பாங்க தெரியுமா, கலரில் அழகாக அந்த மாதிரி பாஸ்போர்ட்டில் ஒட்டி கொடுத்துறாங்க. எனக்கு ஒரே பொறாமல், நான் இ விசா PDF வச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த பெண்ணுக்கு பாஸ்போர்ட்டில் ஒரு பேஜ் ஃபுல்லாக அடித்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அழகாக போயிட்டு வரலாம். பக்கத்துலேயே கசக்ஸ்தான் இருக்குது, கசக்ஸ்தானுக்கு விசாவே கிடையாது. இங்கே ஆனரேவல் விசா நீங்கள் பே பண்ணணும், கசக்ஸ்தான் விசா ஃப்ரீ. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பிஷ்கேக்லேருந்து அல்மாட்டி, நான் போனதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சிட்டி அது, அங்கே வந்து 250 கிலோமீட்டர் மட்டுமே, ஜஸ்ட் 250 கிலோமீட்டர்ஸ், ஈஸியாக நீங்கள் வந்து போயிடலாம். அதனால் ஒரே நேரத்தில் ரெண்டு கண்ட்ரியை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிடுங்க, உங்களுக்கு அலைச்சல் மிச்சம். ஸோ போகும்போது பிஷ்கேக்கில் போய் லேண்ட் ஆயிருங்க, சிங்கிள் என்ட்ரி விசாவை போட்டுருங்க, போட்டுட்டு அல்மாட்டி போயிட்டீங்கன்னா அங்கேருந்து டேரெக்டாக துபாய்க்கோ ஷார்ஜாக்கோ வந்துருங்க. இப்படி பிளான் பண்ணிக்கோங்க சரியா. நேஷனல் டே வருது பார்த்துக்கோங்க, 2 மாதம் முன்னாடியே சொல்லிவிட்டேன். அழகாக பிளான் பண்ணி போயிட்டு வந்துருங்க. தொடர்ந்து பேசுவோம், இது 89.4 தமிழ் எஃப்எம், ஸ்டே டியூன்.
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: இன் அசோசியேஷன் வித் தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கம்மிங் 17th அண்ட் 18th அக்டோபர் happening at Grand Millennium Alwada Abu Dhabi.
3: Ekna 91 pore.
4: Enadhu?

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: E-invoicing-லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
2: இருக்கவே இருக்கு. Zoho Books.
1: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
2: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, ரிப்போர்ட்ஸ் கூடவே இப்போ E-invoicing-ம் சேர்ந்து Zoho Books-ஏ பாத்துக்கும்.
1: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப், கரெக்டா?
2: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho-வை அழைக்கவும். மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம். ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
1: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக. தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
3: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
4: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல் தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா October 8 மாலை 4 மணிக்கு. இனி அல் தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸ் ஐ சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
5: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
6: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
7: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஹா. த்ரில்லர்? அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM. This hour of Masala Cafe is brought to you by
8: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
9: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy, I need this. பேக் நவ் நானும் US-ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
10: Talaivar song of the hour. Talaivar song of the hour.
4: Brought to you by Basha Bhai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: brought to you by Bashabai Biryani, Wasil Hub, Block 4, Karama.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட்
4: 056-364-3646.
5: ஆமா, பீமா ஜுவல்லர்ஸ்ல செலக்டட் கோல்ட் ஜுவல்லருக்கு ஜஸ்ட் 1% மேக்கிங் சார்ஜஸ், டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் மேக்கிங் சார்ஜஸ்ல 50% வரைக்கும் ஆஃபர், டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல 40% வரைக்கும் ஆஃபர் இருக்கு.
4: அட, இந்த ஆஃபர் எவ்வளவு நாள் இருக்கும்?
5: பீமாவோட இந்த 1% மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். சோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ.
6: ஆஃபர் வேலிட் until 11th October only at Bima Jewellers, Lulu Mbuvela Sharjah, Lulu Al Barsha Dubai and Madinat Zayed Shopping Center Abu Dhabi. Visit now, this annual offer won't come again. TNC apply.
0: எக்ஸ்ப்ளோர் மோர் பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
7: உங்கள் கனவு எஸ்யூவி உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டி செல்லுங்கள்.
0: வேட்டை நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
7: இன்று அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஓர் அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
8: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன். This hour of Masala Cafe is brought to you by
9: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

0: ஓகே, உங்க கூட பேசி ஒரு நாலு நாள் ஆச்சா, அதனால இப்ப நீங்க கால் பண்ணுங்க 889 40 800 8940 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் சொல்லுங்க, அந்த பாட்டை நான் வந்து பிளே பண்ணி விடுறேன். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: வணக்கம் ப்ரோ.
0: வணக்கம் ப்ரோ, ஹரியா?
1: இல்ல இல்ல, முகமது.
0: முகமது, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: துபாயில இருந்து.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பர். மேட்ச்லாம் பாத்தீங்களா?
0: மேட்ச் பாக்கல ப்ரோ, அங்க எனக்கு நெட்டே சரியா வரல, ட்ரிப் போயிருந்தேன் நானு. சமயா விளையாடி இருக்காங்க போல பசங்க.
1: ஆமா ஆமா, கோலி ரோஹித் எல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பழைய கேம்
0: இல்ல. ஆமா, பீக் பீக் சீரிஸ்
1: இல்ல, அதான் பிரச்சனை.
0: ஆமாங்க, இது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் வேற போனா எனக்கு பயமா இருக்குது. கேப் டவுன் ஜோபர்க்கு டர்பன் போட்டு பழக போறாங்க நம்மள, பாத்து போ. இல்ல, இவர் வந்துருவாருல, பும்ரா வந்துருவாரு.
1: பும்ரா வருவாரு, அப்புறம் இன்னும் பேர் இருக்காரு.
0: பட் நிஜமா நம்ம சிரா எக்ஸ்பீரியன்ஸ் டீமே எடுத்துட்டு போயிடலாம். பும்ரா, சிராஜி, சமிய தூக்கி போனாலே நம்ம வந்து கப் அடிச்சிடலாம் தெரியுமா? ஆமா, நடுவில் வேற மீன் போட்டுட்டு இருக்காங்க. குர்னூர் ஸ்டார்க், அப்புறம் பிரசீத் கிருஷ்ணாக்கு ஏதோ போட்டிருந்தாங்களே. குர்னூர் பிரார் வந்து அச்சலுக்கு சொல்லுங்க.
1: நிறைய பிளேயர் இருக்காங்க, ஒன்றும் புரிய மாட்டாங்க அது பேரு எதுவுமே.
0: ஆமாங்க,
1: ஏகப்பட்ட பிளேயர் இருக்காங்க.
0: ஆமா
1: ஆமா ஆமா, ஏதோ போட்டு வெஸ்ட் இண்டீஸ் நல்லா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க.
0: பிரசீத், என்ன பாப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. என்ன பாட்டு
1: வேணும்
0: சொல்லுங்க
1: எனக்கு.
0: ஜெயிலர் 2
1: இருந்து போடுங்க.
0: நான் போட்டு விடுறேன், சரியா? தேங்க்யூ மிஸ்டர் முகமது. பிரசீத் லியோ, ஏதோ பிரசீத் லி, குர்னூர் ஸ்டார்க். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம், நான் ஜோஸ் பேசுறேன்.
0: ஜோஸ், எப்படி இருக்கீங்க ஜோஸ்?
2: நல்லா இருக்கிறேன், ரொம்ப நாள் உங்ககிட்ட பேசி.
0: ஆமா ஜோஸ், ஆமா ஜோஸ், சூப்பர்.
2: இப்ப அலைன்ல ரொம்ப கிளியரா இருக்குது உங்க எஃப்எம்.
0: அப்படியா?
2: ரொம்ப கிளியரா இருக்கு.
0: ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. காத்து எதுனா எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கும் இல்ல? அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி நம்ம எல்லாம் பார்த்து கொஞ்சம் இதெல்லாம் சரி பண்ணிருக்கோம். சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. பன்னெண்டு மணிக்கு மேல வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த பாட்டை கேட்டுட்டு திருப்பி வந்திருக்கேன், சரியா? எங்கேயும் போகாதீங்க, இது மசாலா கேஃபே, ஸ்டே டியூன்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: இன் அசோசியேஷன் வித் தமிழ்நாடுஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபில நடக்க போகுது. கமிங் 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine Parts Center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேரை பதவி விலக தாவிக்கா தரப்பு நிர்பந்திப்பதாக பரந்தாமன் புகார் தெரிவித்துள்ளார். தாவிக்கா தரப்பு நெருக்கடி குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் இரண்டு எம்எல்ஏக்களும் புகார் அளித்துள்ளதாக பரந்தாமன் கூறியுள்ளார். முதல்வர் விஜய், அமைச்சர் ராதவ அர்ஜுனா, வைகோ அவரது மகன் துரை வைகோ மீது குதிரை பேர புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த எம்எல்ஏ ஆன ராஜேந்திரன் செந்தில் செல்வனுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வைகோவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் என்றும் பரந்தாமன் கூறியுள்ளார். இரண்டு எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைப்பதாக வைகோ உறுதியளித்துள்ளதாக பரந்தாமன் கூறியுள்ளார். இது தொடர்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்று பரந்தாமன் கூறியுள்ளார். கட்சி தாவல் விவகாரத்தில் டிடிவி அதிமுக புகார்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்காததால் தற்போது திமுக எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்துள்ளதாக பரந்தாமன் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தேர்தல் முடிவுகளை தன்னிச்சையாக எடுத்ததற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் இரு தேர்தல் ஆணையர்களுக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஞானேஷ்குமாரை இடைநீக்கம் செய்து இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் சட்டப்படி செயற்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சட்டத்துக்கு எதிராக முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தால் எங்கள் அதிகாரம் உங்களுக்கு தெரியும் என்று நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மற்ற தேர்தல் ஆணையர்களின் ஒப்புதல் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்களை பயன்படுத்த முடியுமா என்பது தொடர்பான மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை

0: இலங்கை செய்திகள். இலங்கையில் திருமண நிகழ்ச்சிகள் மற்றும் ஹோட்டல்களில் பாடல்கள் பாடுவதற்கு இனி கட்டணம் செலுத்த வேண்டும் என சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்களை அமைச்சர் விஜித ஹீரத் மறுத்துள்ளார். பொது நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் மற்றும் பிற படைப்பாளர்களின் படைப்புகளை வணிக நோக்கில் பயன்படுத்துவதற்கான கட்டணம் தொடர்பான சமீபத்திய விவாதங்கள் சமூக வலைதளங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பரப்பப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிற படைப்பாளர்களுக்கு சொந்தமான பாடல்களை பாடி அதற்காக பார்வையாளர்களிடம் நுழைவு கட்டணம் வசூலித்து வருவாய் ஈட்டும் வகையில் நடத்தப்படும் வணிக ரீதியான இசை நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமே இந்த விதி பொருந்தும் என்றும் அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். டீப் ஃபேக் காணொளிகளை கண்டறியும் வகையில் சராப் என்ற செயற்கை நுண்ணறிவு மாடலை துபாய் தொழில்நுட்ப பாதுகாப்பு மையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அரபு பிராந்தியத்தில் அரசு நிறுவனம் ஒன்றால் உருவாக்கப்பட்ட முதல் திறந்த மூல டீப் ஃபேக் கண்டறிதல் செயற்கை நுண்ணறிவு மாடல் இதுவாகும் என DESE தெரிவித்துள்ளது. முழுமையாக அமீரக குழுவால் உருவாக்கப்பட்டுள்ள சராப் மாடல் செயற்கையாக உருவாக்கப்பட்ட அல்லது மாற்றியமைக்கப்பட்ட காணொளிகளை கண்டறிவதை நோக்கமாக கொண்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: பிரான்சில் மாணவர்கள் நடத்திய போராட்டங்களின் போது கலவர தடுப்பு போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து இன்று நாடு முழுவதும் சுமார் 400 முதல் 500 பள்ளிகள் பகுதியளவில் அல்லது முழுமையாக மூடப்பட்டுள்ளன. பள்ளிகளில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான சூழல் இன்னும் ஏற்படவில்லை என்பதால் சில பள்ளிகளில் வகுப்புகள் முழுமையாகவோ அல்லது பகுதியளவிலோ நிறுத்தப்படும் என பிரான்ஸ் கல்வி அமைச்சர் எடுவார் கேப்ரே தெரிவித்துள்ளார். மேலும் போராட்டங்கள் தொடங்கியதில் இருந்து இதுவரை 24 பள்ளிகள் தீ வைக்கப்பட்டதாகவும் சூறையாடப்பட்டதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்திய ஏ அணியின் ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் காயமடைந்த ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக மித வேக பந்துவீச்சு ஆல்ரவுண்டர் சூர்யான் ஷெட்ஜி சேர்க்கப்படவுள்ளார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த தொடருக்கான இந்திய ஏ அணியில் அவர் ஹர்திக்கின் இடத்தை நிரப்பவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹர்திக் பாண்டியா உடற்தகுதி உறுதி செய்யப்பட்டால் விளையாடலாம் என்ற நிபந்தனையுடன் முதலில் ஒருநாள் அணியில் இடம்பெற்றிருந்தார். ஆனால் புதிதாக ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான தொடரில் களமிறங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம்.
2: Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் உள்ளக பகுதிகளில் இன்று 42 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமா ஃபுஜைராவில் 35 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 36 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: कैसे बुलाया तुमने?
5: Rolex. Rolex.
6: Sir, just sir.
7: इधर वाला best entertainment टा और FM काटर वड़के lifetime settlement ला. 89.4.
1: Star of the month.

0: இருந்தும் பயணம் செய்து கொண்டிருக்கிறது இல்லையா. துபாய் அண்ட் அபுதாபியில நீங்க வந்து எத்தியா ட்ரெயின்ல பயணிக்கும் போது உங்களோட ஓவரால் செலவு என்னவா இருக்கும், எப்படி நீங்க இதை பிளான் பண்ணலாம் அப்படின்னு அட்டவணையே விட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அலி அலாயி ஸ்டேஷன் இருக்குல்ல, அலி அலாயி ஸ்டேஷன்ல இருந்து 39 திர்ஹாம்ஸ் ட்ரெயின் கொடுத்து நீங்க அபுதாபிக்கு போயிட்டு வருவீங்க. அப் அண்ட் டவுன் நீங்க போறீங்க அப்படின்னா 39×2 நீங்களே போட்டுக்கோங்க. ஆல்சோ இது வந்து ஆன்லைன் புக்கிங்க்கு மட்டும்தான், நேர்ல நீங்க வந்து புக் பண்றீங்க அப்படின்னா அது டிக்கெட் ஃபேர் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆல்சோ சில்வர் நோல் கார்டு, கம்ஃபர்ட் கிளாஸ் இந்த மாதிரி கம்பைன்டா நீங்க போகும்போது 1 October மொத்தமா எவ்வளவு ஆகும்னு போட்டிருக்காங்க. எஸ்டிமேட்டடா 59×61 திர்ஹாம்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க ஜுமேரா கால்ஃப் எஸ்டேட்ஸ்ல இறங்கி மெட்ரோ ஜேர்னியில வந்து 7.5 திர்ஹாம்ஸ் மதிப்புள்ள மேக்ஸிமம் டிக்கெட் ஜேர்னியை யூஸ் பண்றீங்க அப்படின்னா கூட ஒரு 50 நிமிஷத்துக்கு மேல ஆகாது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அபுதாபிக்கு ஷட்டில் பாத்தீங்கன்னா 10 AED, லோக்கல் பஸ் அங்க 2-4 திர்ஹாம்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஆகும். ஸோ மொத்தமாவே உங்களுக்கு ஒரு 60 AED ஆகும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேல ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். அண்ட் இன்டர்சிட்டி பஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காசு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க வந்து மொத்தமா பிளான் பண்ணிக்கோங்க. இதோட பாருங்க, பெட்ரோல் டீசல் விலையை கம்பேர் பண்ணி நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறது பெட்டரா இல்ல பெட்ரோல் டீசலை மிச்சம் பண்ணிட்டு மிச்சம் பண்ணாம கார்லேயே போறது பெட்டரா அப்படிங்கறதையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி த வின்னர் இஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். ஸோ புதுசாக வந்திருக்க ட்ரெயினையும் நீங்க ட்ரை பண்ண மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் காசையும் கொஞ்சம் மிச்சம் பண்ண மாதிரி இருக்கும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
1: உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க இப்பவே. உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ஜாயாலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாயாலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
0: ஜாயாலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: செழித்தையும் தமிழை ஒளி.

நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஓகே, ஸோ இன்று முதல் நீ வழிபோக்கன் இல்லை, நீயும் இந்த ஷோவின் ஒரு அங்கம் என்று கருதப்படுவாய்.
1: வெல்கம் பேக் மிஸ்டர் மது, குட் மார்னிங்.
0: தேங்க் யூ, குட் டே மார்னிங். ஓகே, ஹவ் ஆர் யூ?
1: ஐம் நீங்க எல்லாம கொஞ்சம் சோகமா தான் இருக்கேன், இப்போ ஐம் குட்.
0: ஓகே, 12:28 இந்த போய் இந்த பக்கமா பறந்து போகறத என்னால பார்க்க முடியுது. சொன்ன போய் வந்து அப்படி போய்கிட்டு
1: ரைட், போட்டு போட்டு போட்டு போட்டு. நீங்க சொன்னத விட வா,
0: மிஸ் பண்ணீங்களா?
1: இந்த உலகமே எப்படி தெரியுமா,
0: போய் சொல்லணும்.
1: யாரை நம்பணுமோ அவங்களை நம்ப மாட்டோம், யாரை நம்ப கூடாதோ அவங்களதான் நம்பி அதுக்கப்புறம்
0: எவனையுமே நம்ப.
1: நம்பாத மேன்.
0: அப்புறம் எப்படி எப்படி இருக்கீங்க?
1: நான் ஆர்ஜி பிராவோக்காக வெயிட் பண்றேன்.
0: ஆ பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க.
1: லைட் ஒரு பக்கம் புகையுது.
0: டோக்கன் கொடுக்கவா?
1: வேண்டாம்,
0: டோக்கன் போட்டு எல்லாரும் லைன்.
1: என்னடா என்ன வந்து டிவோர்ஸ் பண்றது, நான் உங்க எல்லாரையும் டிவோர்ஸ் பண்றேன், போங்களா.
0: சரி, ஜாலியா இருக்கீங்களா?
1: இருக்கேன், சரியில இருந்து ரீ.
0: வெயில் நல்லா இருக்கா?
1: வெயில் வந்து எப்போ விண்டர் வரும்
0: நினைச்சோம். சரி, சும்மா போறீங்களே, கூப்பிட்டு வச்சு வெறுப்பேத்தலாமே அப்படின்னு தான்
1: கூப்பிட்டேன். நாங்களாம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கு கிறுக்கு
0: தான் தேவை. இந்த காமெடி எங்க எப்ப அடிக்கலாம் அப்படின்னு எவ்வளவு நாள் தூங்காம இருந்தீங்க, உண்மையை சொல்லுங்க.
1: நீ போகும்போதே நான் அதான் சொன்னேன்,
0: ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இந்த காமெடி யூஸ் பண்ணிட்டீங்க. சரி, இன்னும் நீங்க பாருங்க, நானாவது பரவாயில்ல சரியா, நீங்க அவசரப்பட்டு பிரேவோக்கு நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டீங்க.
1: அதனால
0: சிங்கப்பூர்ல இருந்து காஃபி வாங்கி கையிலே எடுத்துட்டு வருவார் இருந்தாலு
1: அவன்தானே. சிங்கப்பூர்ல ஆறி போயிருக்கோம்,
0: அவர் பிளைட் ஃபுல்லா அதை எடுத்துட்டே வருவார்.
1: சிங்கப்பூர்ல
0: இந்த சிங்கம் படம் போட்ட ஒரு கப்புல என் தலைவன் காபி எடுத்துக்கிட்டு பிளைட் பூரா வரலாம்.
1: This is Singapore coffee, guys.
0: சிங்கப்பூர் காஃபி காத்துக்கிட்டு இருக்கு.
1: ஓகே,
0: அதனால பரவாயில்ல.
1: நினைக்கிறது
0: இல்ல, எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்து
1: ஒரு பிஸ்கெட் பாக்கெட்
0: மிச்ச வைக்காம.
1: ஏய் ஜாக்கி,
0: நீ கோலா ஷார் பாக்கி
1: யாரோ ஊருக்கு போறாங்களாமே, அந்த பிஸ்கெட்
0: பாதி பிஸ்கெட் எடுத்து.
1: ஜாக்கி எங்க ஆக்சுவலி எங்க ஜாக்கிக்கு பிஸ்கெட்னா ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? ஆமா, நான் யோசிச்சேன் ஆக்சுவலா எவ்வளவு வாங்கலாம் அப்படி.
1: ஓகே, ஒரு பிஸ்கெட் போதும் உங்களுக்கு அப்படின்னு.
0: ஒன்னே ஜாஸ்தி அப்படி சொல்லிட்டு ஓடுவேன்.
1: இதே தலைவன் நடந்தமா ஒண்ணுமே வாங்க
0: மாட்டேன்.
1: புனிதமான ஒரு ஷோ பண்ணதுல மிக்க மகிழ்ச்சி
0: அடைகிறேன். மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: In association with Tamilnadu's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October, happening at Grand Millennium Al Wada, Abu Dhabi.
3: Master, சூடா ஒரு பாட்டு.
4: Incoming.
3: சுட சுட புத்தம் புது பாட்டு.
5: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. E-invoicing-லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே. நீ தயாரா?
1: இருக்கவே இருக்கு. Zoho Books.
0: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
1: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, ரிப்போர்ட்ஸ் கூடவே இப்போ E-invoicing-யும் சேர்ந்து Zoho Books-ஏ பாத்துக்கும்.
0: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப், கரெக்டா?
1: அதே தான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
2: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho வை அழைக்கவும்.
3: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ், அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல 5000 திர்ஹம்ஸ்க்கு மேல கோல்ட் வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம்.
3: லெனின் பாண்டியன் GCC ரிலீஸ் பை ஆல்தவசல் மூவிஸ், பவர்ட் பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
4: 1982 முதல் UAE உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 PM. இனி அல்தேதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸ் ஐ சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
5: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287944 ஆர் வாட்ஸ்அப்
6: 5370 Divya Auto Spare Parts Genuine Parts Center for Japanese Car. Hello Abu Dhabi Makale, in the Deepavali la unga sonda veetukana kanava nijama karidiya Tamil Nadu's most trusted builders nama DAG Developers mudal muraya Abu Dhabi ku varanga ungalkaga ekka chakka special NRI offers oda Chennai and Coimbatore projects oda apartment villas residential plots ipa neengalum vaangala coming 17th and 18th October morning 10 AM to 7 PM Grand Millennium Alvada Hotel la Abu Dhabi Central Bus Station pakkathile DAG team ah meet pannuvaanga inda special opportunity ah miss panniradinga.
7: தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான். நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 0563579474.
8: செழித்தையும் தமிழி ஒளி.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: Talaivar song of the hour. Talaivar song of the hour.
3: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: you by பாஷபாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: உங்கள் கனவு SUV உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
0: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
1: இன்றே அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஒரு அங்கம். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
3: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: உங்களுக்கு வந்து பயங்கர அப்படியே வாக்கிங்லாம் போறீங்க, இல்லைனா பயங்கர டயர்சமான ஒரு வேலை, இல்லை எதுவுமே பண்ணாம சும்மாவே உட்காந்துருக்கீங்க ஆஃபீஸில், வந்து ஒரு சிட்டிங் ஜாப் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து அப்படியே இருந்தீங்கன்னா பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். இந்த கிரானிக் பேக் பெயின், நெக் பெயின், ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், என்ன பிரச்சனை இருந்தாலும் அதோட ரூட் காஸை கண்டுபிடிச்சி 18 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸோட டாக்டர் தீபா புருஷோத்தமன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆயுர்வேத முறையில். வேதாமிர்தா ஆயுர்வேதிக் சென்டர் அல்நாதா 2 இருக்கு. இன்ட்ரடக்டரி ஆஃபராக அங்கே வந்து இப்போ அபயங்கா, கிழி, ஸ்டீம் பாத், ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்தே வெறும் 149 AED மட்டும்தான். 04-3555-139 நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் வேலை சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். மேக் யூஸ் ஆஃப் இட்.
1: Brought to you by Jeturay. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: நான் சொன்னேன்ல, இன்னைக்கு காலையில் முதல் தடவையாக நான் E311 டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன்னு. இப்போ அந்த E311 வந்து கொஞ்சம் மிட்டாக தான் இருக்குது, அல்ஜாகியா சிட்டி சென்டர் கிட்டே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. கிசைஸ் பக்கத்தில் இந்த மதினாமால் நோக்கி வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, டுவர்ட்ஸ் இந்த டமஸ்கஸ் ஸ்ட்ரீட் வரும்போது அப்படின்னு நினைக்கிறேன், D62 இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்டில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ஷார்ஜா ரிங் ரோடு பக்கத்தில் இன்டர்செக்ட் ஆகும்போது, சரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் சுற்றி முற்றி இந்த மலையா ஸ்ட்ரீட்டில் கனெக்ட் ஆகும்ல அங்கே, அதுக்கப்புறம் அல்கான் அபுஷாகர பக்கத்தில் E11 டிராஃபிக் இருக்குது. மற்றபடி எங்கேயுமே பெருசாலாம் டிராஃபிக் இல்லை. வேற எங்கேயாவது இருக்கு, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா நீங்க அப்டேட் பண்ணுங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா?
1: Traffic update. Brought to you by Jeturay. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட்

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
5: இன் அசோசியேஷன் வித்
6: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th அக்டோபர், happening at Grand Millennium

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டில் சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். இந்தியாவில் சிறுநீரக நோய் மற்றும் செயலிழப்புகள் அதிகம் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு 5வது இடத்தில் உள்ளது. ஆனால் அதற்கு தேவையான அளவில் டயாலிசிஸ் சேவை மையங்கள் அரசு மருத்துவமனைகளில் ஏற்படுத்தப்படவில்லை என்று அவர் கூறினார். சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களில் பெரும்பான்மையினர் தனியார் மருத்துவமனைகளில்தான் பணம் செலுத்தி டயாலிசிஸ் செய்து கொள்ள வேண்டியுள்ளது. முதற்கட்டமாக மொத்தம் 500 அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சேவை மையங்களை அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தங்கள் தலைவர்கள் கைது செய்யப்பட்டாலும் இளைஞர்கள் முன்னெடுத்து வரும் இயக்கத்தை ஒடுக்க முடியாது என்று காக்ரோச் ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. அக்டோபர் 10 டெல்லியில் பெரிய அளவிலான போராட்டம் நடத்தவும் சிஜேபி திட்டமிட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி காக்ரோச் ஜனதா கட்சி போராட்டங்களை நடத்தி வருகின்றது. தாம், அபிஜித் தீப்கே மற்றும் சௌரவ் தாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் அக்டோபர் 10 முன்பு தேசிய பாதுகாப்பு சட்டம் அல்லது அதற்கு இணையான சட்டப்பிரிவுகளின் கைது செய்யப்படலாம் என்று சிஜேபியின் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆசுதோஷ் ராங்கா தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் புதிய பயங்கரவாத தடுப்பு மசோதா நாளை நாடாளுமன்றத்தில் முதல் வாசிப்புக்காக தாக்கல் செய்யப்பட உள்ளது. நீதித்துறை மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சார்பில் இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது. இலங்கையின் தேசிய பாதுகாப்பையும் மக்களையும் நாட்டிற்குள் அல்லது வெளிநாடுகளில் மேற்கொள்ளப்படும் பயங்கரவாத செயல்கள் மற்றும் அது தொடர்பான குற்றங்களில் இருந்து பாதுகாப்பதே இந்த மசோதாவின் முக்கிய நோக்கமாகும். மேலும் இலங்கை நிலப்பரப்பையோ அல்லது இலங்கை மக்களையோ பயன்படுத்தி வெளிநாடுகளில் பயங்கரவாத செயல்களை திட்டமிடுவதையும் தடுப்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் இதில் முன்மொழியப்பட்டுள்ளன.

0: தமிழக செய்திகள்.
1: துபாய் மேன்முறையீட்டு நீதிமன்றம் 1,35,00,000 திர்ஹாம்ஸ் மதிப்பிலான நம்பிக்கை மோசடி வழக்கில் தொழிலதிபர் ஒருவரையும் வழக்கறிஞர் ஒருவரையும் விடுதலை செய்துள்ளது. சர்ச்சைக்குரிய காசோலை வணிக ரீதியான சமரசத்தின் ஒரு பகுதியாக இருதரப்பினரின் சம்மதத்துடன் திருப்பி வழங்கப்பட்டதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனை சாட்சியங்களும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்களும் ஆதரிப்பதாக நீதிமன்றம் மேலும் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து கீழமை நீதிமன்றம் இருவருக்கும் விதித்த தலா ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் இருவரும் இணைந்து 1,35,00,000 திர்ஹாம்ஸ் அபராதம் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்தது.
0: உலகச் செய்திகள்.
1: துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான மக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள மூலோபாய அரசியல் மற்றும் பாதுகாப்பு குழு இன்று ரியாதில் ஆலோசனை நடத்தவுள்ளது. பிராந்தியத்தின் சமீபத்திய நிலவரங்கள் மற்றும் இந்த கூட்டணியை நிறுவன ரீதியாக வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக துருக்கி வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹக்கான் ஃபிதான், பாதுகாப்பு அமைச்சர் யாசர் குலேர் மற்றும் அந்நாட்டு தலைமை தளபதி ஜெனரல் செல்சுக் பைரக்தலோக்லு ஆகியோர் பங்கேற்கின்றனர். பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியாவின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளும் இதில் கலந்து கொள்ள உள்ளனர்.
0: விளையாட்டுச் செய்திகள்.
1: பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் காயினத் இம்தியாஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இனி போட்டியின் நடுவராக தனது புதிய பயணத்தை தொடர அவர் முடிவு செய்துள்ளார். சமீபத்தில் கராச்சியில் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நடைபெற்ற பிசிபி தேசிய மகளிர் 19 வயதுக்குட்பட்ட T20 போட்டிகளில் காயினத் இம்தியாஸ் போட்டியின் நடுவராக பணியாற்றியிருந்தார். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றுள்ள நிலையில் போட்டியின் நடுவராக தனது அனுபவத்தை தொடர அவர் தயாராகி வருகின்றார்.
2: Business update brought to you by
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
1: ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் சாரா தனியார் துறை செப்டம்பர் மாதத்திலும் வலுவான வளர்ச்சியை தொடர்ந்தும் பதிவு செய்துள்ளது. வலுவான சந்தை தேவை காரணமாக நிறுவனங்களின் வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்ந்தும் அதிகரித்ததுடன் உயர்ந்து வரும் செலவுகளை வாடிக்கையாளர்களிடம் கட்டண உயர்வு மூலம் மாற்றுவதற்கும் நிறுவனங்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைத்துள்ளதாக புதிய ஆய்வு தெரிவிக்கின்றது. வாடிக்கையாளர்களின் தேவை வலுவாக இருந்ததால் புதிய வர்த்தக கோரிக்கைகள் மற்றும் வணிக நடவடிக்கைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதாக ஆய்வு சுட்டி. இதன் மூலம் அமீரகத்தின் எண்ணெய் சாரா பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்ந்தும் வலுவாக இருப்பது தெரியவந்துள்ளது.
4: அடுத்த
1: செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: செய்தி சுருக்கம்.
2: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
5: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
6: சொல்லு.
5: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர். 89.4

0: ஒரு சின்ன தவறை அந்த படத்தை அடுத்து நம்ம கேட்க போறோம். ஆர்ஜி வந்து பேசிட்டு இருக்கேன் 89.4 தமிழ் எஃப்எம்ல. ஒரு பக்கம் வந்து ஏசியன் கேம்ஸ்ல பல்வேறு கோல்டுகளை இந்தியா குவித்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் ஒரே நாளில் மூணு மேட்ச்ல நடந்திருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஒரு சின்ன ட்ரிப்பு போனதுனால பரவாயில்ல, 100 தடவை சொல்லி காட்டுவோம். ஏன்னா இப்போதைக்கு நான் அடுத்த ட்ரிப் போகிறதில்ல, ஸோ என்னால் மேட்ச் எதுவும் பார்க்க முடியல. பட் ஸ்டில் அப்டேட்ஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு மக்களுக்கு இங்க வந்து வேலை செய்யணும் அப்படிங்கறது ஒரு ஆசையா இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, அதுல எம்ப்ளாயர்ஸோட விஷ் லிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல என்ன ஒரு விஷயம் டாப்ல இருக்குன்னா கம்யூனிகேஷன்ஸ். கம்யூனிகேஷன்ஸ் தான் வந்து நம்பர் ஒன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தோஸ் ஹூ கேன் கம்யூனிகேட், கிட்டத்தட்ட 7000 ஜாப் போஸ்டிங்ஸோட அனாலிசிஸ் வச்சு பார்க்கும்போது அதிகமாக கம்யூனிகேட் நல்லா பண்ணக்கூடிய ஆட்களுக்கு இந்த ப்ரையாரிட்டி என்பது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்ளம் சால்விங், லீடர்ஷிப் இதெல்லாம் ஒரு 9.1% இருந்தாலும், கஸ்டமர் சர்வீஸ் ஒரு 8.4% இருந்தாலும், ஹியூமன் ஸ்கில்ஸ் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ 22% ஆஃப் த டேட்டா இது தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏஐக்கான ரோல்ஸுமே வந்து ரீசெண்ட் டேஸில் பயங்கர அதிகமாக ஒரு பக்கம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது வந்து யூஏஐ பொறுத்த வரைக்கும் எடுக்கப்பட்ட ஒரு டேட்டா. தொடர்ந்து
1: back to back அடுத்தது ரெண்டு பாட்டு
2: brought you by malabar gold and diamonds. malabar gold and diamonds ல வெறும் 25% advance ஆ பே பண்ணி உங்க gold price லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள malabar gold and diamonds visit பண்ணுங்க அல்லது mobile app வழியா பே பண்ணுங்க.

0: ட்ரெய்லர் 1 வெற்றியை தொடர்ந்து
1: இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ட்ரெய்லர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ட்ரெய்லர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்ளோ ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
4: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
3: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்.
4: என்னது, நிஜமாவா?
5: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். ஸ்பெண்ட் 180 அண்ட் வி பே பேக் 10,000 ட்ராலிஸ் பவர்ட் பை PNG. Conditions apply.
6: Lulu, where the world comes to shop.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: ஓகே, கிறிஸ்தான்ல என்னெல்லாம் பண்ண அப்படிங்கறத ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாவே பண்ணலாம் சொல்லிட்டு நான் ஒரு டைரியில நோட்ஸ் பாயிண்டா எடுத்து வச்சிருக்கேன். பிளஸ் நான் போனது வந்தது ரெண்டுமே வந்து ஒரே ஃபிளைட்ல தான். ஏர் அரேபியால நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து போனோம். அங்க வந்து பிஷ்கெக் தான் கேபிட்டல் சிட்டி. அங்க ஸ்டே பண்ணிட்டு அங்கிருந்து டே டூர் மாதிரி வெளியே இருக்கக்கூடிய இடங்களுக்குலாம் போயிட்டு வந்தோம். பட் பெஸ்ட் டைம் டு விசிட் அப்படின்னு கேட்டா, இந்த சென்ட்ரல் ஏஷியா பொறுத்த வரைக்கும் நீங்க சம்மர்ல போனீங்க அப்படின்னா ஃபுல்லா அப்படியே பச்சை பசேல்னு ரொம்ப அழகான ஒரு சென்ட்ரல் ஏஷியாவை உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி ஃபுல் விண்டர்ல போனீங்கன்னா அப்படியே பனி மூட்டத்தோட வேற மாதிரி ஒரு சென்ட்ரல் ஏஷியாவை நீங்க பாப்பீங்க. ஆட்டம் டைம்ல போனீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான சென்ட்ரல் ஏஷியாவா இருக்கும். இந்த யூஎஸ்ல இருக்கிற கேன்யான்ஸ், இந்த ஆரிசோனா மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஏரியாவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை வந்து சென்ட்ரல் ஏஷியா கொடுக்கும். ஸோ பயங்கர பயங்கர கிஃப்டட் அண்டர் ரேட்டட் பிளேசஸ் எல்லாமே சென்ட்ரல் ஏஷியாவில் தான் இருக்குது. பட் உலகம் முழுக்க டூரிஸ்ட் அப்படின்னால ஈஸ்ட் ஏஷியா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு தான் போவாங்க. அதாவது அந்த ஏரியாக்கள் மோசம் அப்படின்னு கிடையாது, அந்த ஏரியாக்கள் அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு இருந்தாலும் சென்ட்ரல் ஏஷியா இன்னும் உலகத்துக்கு காட்டாத பல இடங்களை ஹிட்டனாகவே வச்சிருக்கு. அது நடத்த எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ சென்ட்ரல் ஏஷியா இன்னும் கொஞ்சம் பாப்புலரைஸ் ஆகி நிறைய பேர் சென்ட்ரல் ஏஷியாவை போற்ற ஆரம்பித்தாங்க. குறிப்பாக அல்மாட்டி மேன், அது என்ன என்ன ஒரு அழகான ஊர் அதுன்னு வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்னால். ஸோ எனிவேஸ், சென்ட்ரல் ஏஷியா அப்ரிசியேஷன் த்ரெட்னு வச்சுக்கலாம் இதை நம்ம.
1: Traffic update brought to you by Jeture. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
0: 11E311 மட்டும் ஸ்லோவாக இருக்குது டுவர்ட் சார்ஜா அபுஷாகரை கிட்டே. அதே மாதிரி டுவர்ட் சார்ஜாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் அல்கிசேஸ் கிசேஸ் லேண்ட்ஃபில்லாக தானதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மலையா ஸ்ட்ரீட் சார்ஜா ரிங் ரோட்டில் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட். மலையா ஸ்ட்ரீட்டில் ஒரு கிராஷும் வேறு ரிப்போர்ட் ஆயிருக்கு. மற்றபடி இங்கே பெருசாக டிராஃபிக் இல்லை, குட்டு போதும். மலையா ஸ்ட்ரீட்டில் ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் ஐ எம் நாட் ராங். எஸ் ஆமாம், ரெண்டு கிராஷ் வெவ்வேறு இடங்களில் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. பார்த்து பொறுமையாக போங்க. சரியா,
1: brought to you by Jeture. மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
5: இன் அசோசியேஷன் வித் தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கம்மிங் 17th அண்ட் 18th அக்டோபர் happening at Grand Millennium Alwada Abu Dhabi.
6: Nikana 91 pode 90

0: 89.4.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
2: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: டு யூ பை பாஷாபாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
1: தீபாவளிய ஊர்லதான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களை கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
0: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி, சப்போர்ட்டட் பை 89.4 தமிழ் FM. வர அக்டோபர் 31 தேதி சனிக்கிழமை தி இந்தியன் ஹை ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
1: ஹைலைட் சொல்லவா, செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னி மேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
0: இப்பவே முன்பதிவு செய்யுங்க 0502528940க்கு. தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல் தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 தேதி மாலை 4 மணிக்கு. இனி அல் தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம். For more details, call 065-328-7994 or WhatsApp 050-388-5370.
2: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
3: Hello, Mr. Ramanujam. Are you feeling comfortable?
4: Don't call up. Don't cooperate with me. Everything is fine.
5: உனக்கு இப்ப 6 வயசு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
6: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
7: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே.
5: உனக்கு இப்ப 15 வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
6: அப்பாவோட அம்பாசிடர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
8: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
9: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: You are listening to Masala Cafe with RJ Madhu only on 89.4 Tamil FM.
10: Chill song of the hour.
0: Brought to you by Plots Nale Prop Shell Dane. For details, call 056-415-4242.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: போய் வரவா.
1: போடா, இதுக்கு பாட்டு வேறையா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை இப்போ கொடுக்க போறேன். 800-8940 கால் பண்ணுங்க. 889-40 அப்படிங்கிற நபருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த பாடல் இன்று கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் நான் கொடுத்துறேன் போன் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் 200,000 dirhams நீங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ ஒர்த் ஆஃப் ப்ரைஸஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, இல்லை பிரான்ச்சஸை விசிட் பண்ணுங்க. டெய்லி வீக்லி மந்த்லி கேஷ் ப்ரைஸஸ் பிளஸ் 100,000 dirhams கிராண்ட் ப்ரைஸை நீங்க வின் பண்ணலாம். 31 அக்டோபர் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு. கண்டிஷன் சப்ளை இப்பவே நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. டவுன்லோட் தி அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் ரைட் நவ். வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
2: சார் அலி ஃப்ரம் துபாய்.
1: அலி ஃப்ரம் துபாய், ஹவ் ஆர் யூ மிஸ்டர் அலி?
2: குட் சார். சார் வெக்கேஷன் 2 நாள் சின்னதா சொல்லுவியா? சரி ஓகே, என்ஜாய்.
1: போயிட்டு வந்துட்டேன், தேங்க்யூ.
2: ஓகே சார். ஆமா சார், ஆமா சார், பார்த்தேன் டெய்லி உங்க எங்க ப்ரோக்ராமே, எங்க டைமிங்கே உங்க ரேடியோ வைத்தா எங்களுக்கு போகுது.
1: ஓ சூப்பர் அலி, சூப்பர் அலி, தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, நான் போட்டு விடுறேன்.
2: மின்னல பிடிச்சு போடுங்க சார்.
1: போட்டுடலாமே, நல்ல பாட்டு கேட்டு இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா, லஞ்ச் எல்லாம் முடிஞ்சா?
2: இல்ல சார், இனிதான் போயிட்டு இருக்கேன். பாட்டை கேட்டுட்டு சாப்பிட வேண்டியது.
1: ஓகே ஓகே,
2: சாப்பிடுங்க. ஓகே சார், நீங்க சாப்பிடுங்க. ஓகே சார், தேங்க்யூ.
1: கண்டிப்பா, தேங்க்யூ, தேங்க்யூ, பை, ஹேவ் எ நைஸ் டே மிஸ்டர் அலி. ஸோ அலி அவர்களுக்காக நான் வந்து மின்னத்து அந்த படம் தானே, அந்த படம் தான் கேட்டிருக்காரு. அந்த பாட்டை நான் வந்து போட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ நாளைக்கு வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு அப்படியே டீட்டெயில்டாக கதை சொல்கிறேன். இன்றைக்கி வேறு ஃப்ளைட் லேட்டா, இப்போ தான் அப்படியே நான் வந்தேன் நான், அதனால் நீ ஃபுல் கதை என்னால் சொல்ல முடியல. பட் நாளைக்கு உங்களுக்கு ஃபுல் கிர்கிஸ்தான் கதைகள் நான் சொல்கிறேன். ஓகே டன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சமூக வலைதள பக்கங்களை தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லைனா ஆர்ஜே மதுன்னு இருப்பேன், அங்கே வந்து தாராளமாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். ஓகே, சந்திப்போம், டேக் கேர், மறக்காமல் சாப்பிட்ருங்க. உன்னிமேனன் அவர்களோட வாய்ஸில் பாட்டு போட்டுட்டு பாய் சொல்லிக்கிறேன். பாய்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: இன் அசோசியேஷன் வித் தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் சமூக ஒற்றுமை குறியீட்டு கணக்கெடுப்பு என்ற புதிய ஆய்வை சமூக அதிகாரமளிப்பு அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இந்த ஆய்வின் மூலம் நாட்டில் நிலவும் சமூக ஒற்றுமையின் அளவு மற்றும் அதை பாதிக்கும் காரணிகள் குறித்து மதிப்பிடப்படவுள்ளது. இந்த புதிய கணக்கெடுப்பை சமூக அதிகாரமளிப்பு அமைச்சகம், மத்திய போட்டித்திறன் மற்றும் புள்ளி விவர மையம் ஆகியவை இணைந்து தொடங்கியுள்ளன. இதன் மூலம் சமூகத்தில் தற்போதைய நிலை மற்றும் தேவைகளை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் துல்லியமான தேசிய தரவுகள் மற்றும் குறியீடுகளை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் சமூக ஒற்றுமை, வாழ்க்கை தரம் மற்றும் சமூக நிலைத்தன்மையை மேம்படுத்தும் கொள்கைகள், திட்டங்கள் மற்றும் பல்வேறு முயற்சிகளை உருவாக்க இந்த ஆய்வின் முடிவுகள் பயன்படுத்தப்பட உள்ளன. மருத்துவத்துக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கார்ல் டெய்சரோத், பீட் ஹெக்மன், ஜார்ஜ் நாகேல் ஆகியோர் 2026 மருத்துவத்துக்கான நோபல் பரிசை பெறுகின்றனர். ஒளியை பயன்படுத்தி செல்களின் செயற்பாட்டை, குறிப்பாக நரம்பு செல்களின் செயற்பாட்டை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் என்பதை விஞ்ஞானிகள் புரிந்து கொள்ள அவர்களின் ஆய்வுப் பணிகள் உதவியுள்ளன. இதன் மூலம் மூளையை ஆய்வு செய்வதற்கும் நரம்பியல் மற்றும் பிற நோய்களுக்கான சிகிச்சைகளை உருவாக்குவதற்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளன.
2: தமிழக செய்திகள்.
3: ஜிம் வீரமணி வழக்கை மூடி மறைத்ததாக கூறிய அமைச்சர்கள் தாபிகா தொழில்நுட்ப பிரிவுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு திமுகவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. 1.1 கோடி ரூபாய் மான நட்டுஈடு கோரி வழக்கு தொடர திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு அனுமதி தந்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாலியல் வழக்கில் வீரமணியை திமுக அரசு தப்பிக்க விட்டதாக அமைச்சர்கள் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் குற்றம் சுமத்தியிருந்தனர். வீரமணி வழக்கில் முந்தைய திமுக அரசுக்கு எதிராக தாவிகா தொழில்நுட்ப பிரிவும் குற்றஞ்சாட்டி பதிவிட்டிருந்தது. இந்நிலையில் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் திமுகவுக்கு அனுமதி அளித்துள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: கர்நாடகாவில் வாக்காளர் நீக்கம் தொடர்பாக 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற வாக்காளர்களை நீக்குவதற்கு பாஜக முகவர் பெல்லாரி மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்ரீனிவாஸ் விண்ணப்பித்துள்ளார். இது தொடர்பில் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மேலும் 5 பேருக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்ட கலகுட அத்தை ஞானசார தீரருக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையின் எஞ்சிய காலப்பகுதியை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்படுவதற்காக திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த ஞானசார தீரர் சிறைச்சாலை அதிகாரிகளினால் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதியரசர்கள் குழாம் ஞானசார தீரருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையின் எஞ்சிய காலப்பகுதியை சிறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சிறைச்சாலைகள் ஆணையர்

0: நாயகத்துக்கு உத்தரவிட்டுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிக்கிடையிலான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் மெதுவாக பந்து வீசியதற்காக இரு அணிகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணிக்கு போட்டிக் கட்டணத்தில் 20%, மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு 10% அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. நேர சலுகைகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் மேற்கிந்திய தீவுகள் அணி தனது 50 ஓவர்களையும் முழுமையாக வீசியிருந்தாலும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் 2 ஓவர்கள் குறைவாக வீசியதாக கணக்கிடப்பட்டது. அதேபோன்று 352 ஓட்டங்கள் என்ற இலக்கை மேற்கிந்திய தீவுகள் அணி 48.2 ஓவர்களில் எட்டியதால் இந்திய அணி 4 ஓவர்கள் குறைவாக வீசியதாக கணக்கிடப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
2: அனாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அச்சி.
1: Star of the month.
3: Music director Anirudh Ravichander.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றும் ஒரு புதிய வாரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு பெருமகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு இந்த உலகத்துக்கு மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை கூறி சென்ற வள்ளலார் அவர்களினுடைய நினைவு நாள் இன்று. அக்டோபர் 5 1823 அவர் பிறந்திருந்தார். இந்த உலகத்துல இப்போ எல்லாம் வந்து சக மனுஷன் வந்து கஷ்டப்படுறது கூட கண்டும் காணாமல் போகக்கூடிய ஒரு காலம்தான் இது, இல்லையா? அப்ப அப்படியான ஒரு இந்த உலகத்துல பயிர் வந்து வாடி இருக்கிறத காணும் போதெல்லாம் நானும் வாடினேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருந்தார். வடலூர்ல ஒரு பெரிய உணவு சாலையை வந்து அவர் வந்து இயக்கினாரு. இல்லாதவங்களுக்கு, வறுமையில் இருக்கிறவங்களுக்கு, பசியில் இருக்கிறவங்களுக்காக சாப்பாடு கொடுக்கறதுக்காக. அந்த மாதிரி மனுஷனுக்கு வரக்கூடிய பெரிய துன்பம் பசி தானே, இல்லையா? அந்த அதுவும் அந்த காலத்துல பஞ்சமெல்லாம் நிறைய தடவைகள் தலைவிரி தாடிய ஒரு காலமா இருந்தது. அந்த நேரத்துல அவங்களுடைய வறுமையை, பசியை போக்குறதுக்காக அவர் வந்து ஒரு பெரிய ஒரு உணவு சத்திரத்தையே வந்து நடத்தி இருந்தாரு. எனவே வள்ளலார் யாரு, அவர் என்னென்ன விஷயங்கள்ல இந்த உலகத்துக்காக பண்ணிட்டு போனாரு அப்படிங்கறது நாம எப்பவுமே நினைவு கூறுறத வந்து தவறக்கூடாது, இல்லையா? அதனால இன்னைக்கு நாம அவர் பற்றியும் பேசலாம். அது தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி நிகழ்ச்சியில நாம கலந்துரையாடலாம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. இது இழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். முதல் பாடல் என்ன வருது அப்படின்னா, அழகான ராட்சசி முதல்வன் படத்துல இருந்ததுக்கு அப்புறமா மை லார்ட் படத்திலிருந்து எஸ காத்தா பாட்டு வருது. ரொம்ப அழகான பாட்டு, இல்லையா? அதுலயும் சைத்ரா வந்து இந்த பாட்டு வந்து பாடியிருப்பாங்க நிறைய மேடைகள்ல. அதை பார்க்கும்போதுதான் எனக்கு வந்து இந்த பாட்டு மேல இன்னும் இன்னும் கொஞ்சம் காதல் கூடுஞ்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது இழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் பண்பலையில
1: உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்க அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம், ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
2: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா. இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
1: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக

மனித உடல்ல எத்தனை செல்கள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? லட்சக்கணக்கான செல்கள் உடம்புக்குள்ள இருக்கும் இல்லையா? இன்னைக்கு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அறிவிச்சிருக்காங்க. 2026 மூன்று பேருக்கு கூட்டா இந்த பரிசு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, மூளைக்குள்ள இருக்கக்கூடிய செல்கள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஒளியை பயன்படுத்தி அந்த செல்களினுடைய செயற்பாட்டை எப்படி கண்ட்ரோல் பண்றது, கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பா ஆப்டோஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அது ஒரு தொழில்நுட்பம். அதுதான் இந்த மூளையில் உள்ள செல்களை வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்றது, அதுவும் ஒளியை பயன்படுத்தி அதை ஆன் அண்ட் ஆஃப் பண்றதுக்கான ஒரு தொழில்நுட்பம் தான் அது. அந்த தொழில்நுட்பத்துக்கு அடித்தளமா இவங்களுடைய கண்டுபிடிப்பு இருந்தது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த ஒரு நோபல் பரிசை வந்து அறிவிச்சிருக்காங்க. நான் நினைக்கிறேன் போன வருஷம் இல்லை, அதற்கு முதல் வருஷம் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அறிவிச்சிருந்தாங்க. அது வந்து என்னத்துக்கு அப்படின்னா, மனித உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொன்றும் வித்தியாசமானது, எதுவுமே வந்து ஒன்றும் ஒரு மாதிரி இருக்காது, எல்லாமே யூனிக் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த லட்சக்கணக்கான செல்களுமே வந்து அது தனித்துவமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா அதை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதற்கான பரிசு வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. எப்படி உலகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் எத்தனை எத்தனை இருக்கும் தெரியல இல்லையா? குறிப்பாக மனுஷ உடம்புக்குள்ளேயே நம்ம ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னும் எத்தனையோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கற்றது கையளவுன்னு சும்மாவா சொன்னாங்க, கல்லாதது கடலளவா இல்லை உலகளவா, படிச்சுட்டே இருக்கும். அதில் ஒரு சுவாரஸ்யம் தான் இல்லையா, கற்றுக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது. புதுசு புதுசாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்வது என்றது ஒரு அலாதியான இன்பம் என்னை பொறுத்தவரையில். தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி எடுக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு வரி கூட வரும். சரி, அடுத்து காதலில் சொதப்புவது எப்படி படத்திலிருந்து விழுந்தேன் நான் அந்த பாட்டு வருது. அதுக்கப்புறமா என்ன வருது, ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயரில் வந்து பாத்தா படத்துலேருந்து மொழிகி அப்படிங்கிற பாட்டு வருது. படம் வேற ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன், போய் பார்க்கணும். நீங்கள் பார்த்துட்டீங்களா? நம்ம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிகிட்டு இருக்கேன்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
2: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
4: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல் தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா October 8 மாலை 4 மணிக்கு. இனி அல் தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம். For more details, call 0653287 94 or WhatsApp 050-388-5370.
5: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
6: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
8: எனிவே, 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
9: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
10: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock everyday evening. Evening Karak with me, RJ Bravo. Tune money, sound வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

ஆசை ஆசை யாரை விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆசைப்படாமல் இருக்க முடியுமா? அதுவும் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆசை என்பது கண்டிப்பாக ஏதோ ஏதோ ஒரு விஷயத்தில் இல்லைன்னா அப்பப்போ வந்து ஆசை என்பது வந்துட்டு தான் போகும் இல்லையா. பெரிய பெரிய ஆசைகள் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன ஆசைகள் கூட வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த எதிர்பார்ப்புகளில் வந்து எப்போவுமே நம்ம குறைவாக வச்சுக்கொள்ளணும். சில நேரங்களில் அந்த விஷயம் நடக்காமல் போனால் அப்படியே துவண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறத பலரும் சொல்ல அந்த அறிவுரையாக நாம் கேட்டிருக்கோம். ஆனாலும் கூட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத எல்லாராலையும் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கிட்ட கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய இல்லைன்னா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம்தான் இந்த எதிர்பார்ப்புகளை வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு. பெருசாக எதிர்பார்த்தா தானே ஏமாற்றம் வரும். எதிர்பார்ப்பு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஏமாற்றம் வந்து பெருசாக நம்மளை வந்து பாதிக்காது. இது வந்து ஒரு இயல் ஒரு நல்ல வாழ்க்கைக்கான ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கான முக்கியமான விஷயம் எதிர்பார்ப்பு. பெருசாக எந்த விஷயத்திலையும் நாம் வச்சுக்கொள்ளவே கூடாது. அப்படியே இருந்தாலும் கூட இந்த விஷயம் கண்டிப்பாக எனக்கு நடக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தாலும் அப்படி நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் வந்து கூடவே வச்சுக்கொள்ளணும். நடந்தா சரி ஏற்றுக்கொள்ளலாம், நடக்கலை அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு அதை தவிர்க்க வேண்டிய இல்லாட்டி அதை வந்து பரவாயில்ல அப்படின்னு விடக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தையும் நாம் வந்து வச்சுக்கொள்ளணும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. இல்லைனா பெருசாக ஒன்று எதிர்பார்த்து அது நடக்கலை அப்படின்னா அப்படியே நம்ம வந்து உடைஞ்சு போயிடுவோம். அதுக்காக தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் பேலன்ஸில் வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஃபார்முலா சரியா. இதை வந்து நான் எப்போவுமே நான் வச்சுருப்பேன். எப்போவுமே வந்து ஒரு விஷயம் இது நடந்துரும் அப்படின்னு 100% நான் நம்பவும் மாட்டேன். அப்படி நடக்கலை அப்படின்னா உடைஞ்சு போகவும் மாட்டேன். ஏன்னா நடந்தால் நல்லது, நடக்கலைன்னா இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு நம்ம ஒரு எதிர்க்கோ இல்லையா. அதை நினச்சி வந்து நம்ம வந்து மனசை வந்து தேத்தி கொள்ளலாம். அதுக்காக துவண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்ல வந்தேன் சரியா. தொடர்ந்து நாம் பேசலாம். 2 படத்திலிருந்து ராக்கோழி பாட்டு வருது. ரொம்ப அழகான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களின் இசையில் 2 இந்த வந்து பாட்டை வந்து பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர் வருது. ஹே ராமா பாட்டு வருது ரங்கீலா படத்திலிருந்து. கேட்டுட்டு வாங்க நாம் தொடர்ந்து பேசலாம். இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிகிட்டு இருக்கேன்.

கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Joy Alukasல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th November.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: Explore more பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
3: உங்கள் கனவு SUV உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: VAT நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
3: இன்றே அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஒரு அங்கம். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: புக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக்கு ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
5: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
6: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
7: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: அழைப்படுங்க 108-9-4-0 என்ற எண்ணுக்கு மரசு தொட்ட மட்டில பாட்டு கொடுக்கலாம். அத்தோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வரப்போகுது. நிகழ்ச்சி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுது. கிருஷ்ணி மணிபாலன் அப்படிங்கிற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நீங்க வந்து சொல்லலாம், அல்லது நீங்க அழைப்பெடுத்து கூட சொல்லலாம். சரியா, வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: சரவணன், துபாயிலிருந்து.
0: சரவணன், எப்படி இருக்கீங்க சரவணன்?
1: நல்லா இருக்கேன்.
0: சாப்பிட்டீங்களா? ஆ, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரி, என்ன பாட்டு வேணும்?
1: உன் கூடவே பிறக்கணும் சொல்லி சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு.
0: ஆமா,
1: எங்க வீட்டு
0: பிள்ளை. எங்க வீட்டு பிள்ளை. சரி, அதுல வந்து ரெண்டு வெர்ஷன் இருக்கு, சிஸ்டர் வெர்ஷன், பிரதர் வெர்ஷன். எது வேணும் உங்களுக்கு?
1: நம்மளுடைய ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய நவீன பாகவதர் ரிவர் பார்ட்னர் தான் வேணும்.
0: யாரு இவரு? ஓகே, சித் ஸ்ரீராம். சரவணன், உங்களுக்காக அந்த பாட்டு வருது. நன்றி. சரி, அந்த பாட்டோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளைக்கு நாம சந்திச்சு பேசலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. 2.75 center, Verum 4.90 lakhs lerunde vaanga mudiyum.
3: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: தமிழக செய்திகள்.
4: அவதூறு பரப்புவதை நிறுத்திவிட்டு விலைவாசி உயர்வால் அன்றாடம் அல்லல் படும் மக்களின் துயர் துடைக்க இந்த ஆட்சியாளர்கள் முன்வர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2024 நவம்பரில் 112 ரூபாய் 69 காசாக இருந்த துவரம் பருப்பின் கொள்முதல் விலையை படிப்படியாக கடந்த பிப்ரவரி மாதம் 77.99 ரூபாயாக திமுக அரசு குறைத்தது. இந்த உண்மைகளை மறைத்துவிட்டு இந்த ஆட்சியில்தான் குறைந்த விலைக்கு துவரம் பருப்பு கொள்முதல் செய்யப்பட்டது என்று திமுக மீது அவதூறு பரப்புவதை ஏற்க முடியாது என்று அவர் கூறியுள்ளார். ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பாம் ஆயில் திமுக ஆட்சியில் சென்ற ஆண்டு செப்டம்பரில் லீட்டருக்கு 124 ரூபாய் 90 காசுக்கும், டிசம்பரில் 121 ரூபாய் 95 காசுக்கும், கடந்த மார்ச் மாதத்தில் 136 ரூபாய் 95 காசுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். ஆனால் இந்த ஆட்சியில் கடந்த ஜூன் மாதத்தில் 154 ரூபாய் 99 காசுக்கும் தற்போது 148 ரூபாய்க்கும் அதிக விலை கொடுத்து கொள்முதல் செய்துள்ளனர் என்று அவர் கூறியுள்ளார்.
3: இந்திய செய்திகள்.
4: இந்தியா சுவிட்சர்லாந்து உறவுக்கு புதிய வேகமும் புதிய உயரமும் அளிக்க இரு நாடுகளும் தயாராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்து அதிபர் கை பாமேலினுடன் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு பிரதமர் இதனை தெரிவித்தார். ஐரோப்பியா இந்தியா தடையற்ற வர்த்தக சங்கமான எப்டா இடையிலான வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் மூலம் அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியாவில் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு மற்றும் 10 லட்சம் நேரடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் இலக்கை அடைய திட்டமிடப்பட்டுள்ளதாக மோடி கூறினார்.
3: இலங்கை செய்திகள்.
4: பணம் மற்றும் நிதி முறைமை பற்றிய அறிவு சமூகத்தில் ஒரு சிலருக்கு மாத்திரமே இருக்குமாயின் அது ஒரு பாரிய பிரச்சினையாகும் என்று இலங்கை பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பு உலக வர்த்தக மையத்தில் உள்ள கொழும்பு பங்குச்சந்தை வளாகத்தில் இடம்பெற்ற கொழும்பு பங்குச்சந்தையின் 40th ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் தாம் உழைக்கும் பணத்தை சரியாக நிர்வகிப்பதற்கும் உரிய முறையில் சேமிப்பதற்கும் அபாயங்களை புரிந்து கொண்டு முதலீடு செய்வதற்குமான அறிவை பெற வேண்டியது அத்தியாவசியமாகும் என்றும் அவர் கூறினார்.
3: அமீரக செய்திகள்.
4: இஸ்லாமிய ஒத்துழைப்பு நாடுகளின் ஒளிபரப்பு ஒன்றியம் தமது புதிய பதவிக்காலத்துக்கான நிர்வாகக் குழுவில் ஐக்கிய அரபு அமீரகத்தை உறுப்பினராக தேர்வு செய்துள்ளது. இதன் மூலம் ஊடகத்துறையில் அமீரகத்தின் முக்கியத்துவமும் ஊடக நிறுவனங்களுக்கிடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் அதன் பங்கும் வெளிப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
3: உலகச் செய்திகள்.
4: ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் நாடாளுமன்றத்தை முன்கூட்டியே கலைத்துள்ளார். எதிர்வரும் நவம்பர் 29 பொது தேர்தல் நடத்தப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். நாட்டின் வீட்டு வசதி நெருக்கடியை சமாளிக்க அவரது அரசு கொண்டு வந்த அவசர நடவடிக்கைகள் கடந்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது.
3: விளையாட்டுச் செய்திகள்.
4: சீன ஓபன் டென்னிஸ் தொடரில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற போட்டியில் கமேலியா ரஷ்மி கோவாவை வீழ்த்தி 6-1, 7-5 என்ற செட் கணக்கில் இவா ஜூவிக் வெற்றி பெற்றார். அவர் காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். மற்றும் ஒரு போட்டியில் பெலிண்டா பென்சிக்கை 6-4, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்திய ஆன் லீ காலிறுதிக்கு தகுதி பெற்றார். மற்றும் ஒரு மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் மறை

0: சக்காரியை 6-4, 7-5 என்ற ரேஸ் செட் கணக்கில் வழங்கிய லீனா ஸ்வீட்டோலினா காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இதேவேளை மகளிர் ஒற்றையர் பிரிவு மற்றொரு ஆட்டத்தில் சோனி கார்த்தலை வீழ்த்திய அலீனா ஷரேவா அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். எலிஸ் மார்டன்ஸ் 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ஜெமீலாவை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை சடுதியாக குறைந்துள்ளது. லீவாவில் இன்று 41 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் புஜீனாவில் 37 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா துபாய் மற்றும் உம்மல் குவைனில் 36 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
3: 89.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: Rock with Raja.
3: Stay tuned.

0: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: E-invoicing லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
4: இருக்கவே இருக்கு. Zoho Books.
3: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
4: அதான், இல்ல, UAE ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த E-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ E-invoicing யும் சேர்ந்து Zoho Books ஏ பாத்துக்கும்.
3: So all under one roof, கரெக்ட்டா?
4: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE E-invoicing செய்ய Zoho Books தயார்.
5: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவன நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho வை அழைக்கவும்.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
7: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: This hour of Rock with Raja is brought to you by
0: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. 2.75 center, Verum 4.90 lakhs lerende vaanga mudiyum.
9: You are back.
10: 1 hour of non-stop Raja hits.
9: Rock with

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy-oda prime spot-la unga plot-a book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: உங்களுக்கு தெரியுமா, ஐ ட்ரீட் ஆயுர்வேதாவை விசிட் பண்ண சிலிக்கனாய்சஸ் இல்லனா டிஐபி போகணுனே இல்ல. இப்ப ஐ ட்ரீட் ஆயுர்வேதா அல்பர் ஷா அர்ஜான்லயும் ஓபன் பண்ணிட்டாங்க. 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 தேதி மாலை 4 மணிக்கு. இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
4: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
5: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
6: Sirithayum Tamilai Oliyai.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with Raja is brought to you by
2: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi, 9 a.m. to 7 p.m. 2.75 center, Verum 4.90 lakhs lerunde vaanga mudiyum.
3: You are back.
4: Neengal enge irundhalum, enge sendralum, ungalai thodandhu varuvathu en isai mattume endru enakku nandraga theriyum.
5: Rock with Raja.
6: Kanmani அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
7: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் கடிதமே.
6: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா?
7: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
6: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான்.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாரா?
1: We'll be back after a short commercial break. ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
2: இப்பவே வா. ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி. ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
3: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: மேடம், ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
4: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யாரு வர?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
5: இன் அசோசியேஷன் வித்
6: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th October. Happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
3: This hour of Rock with Raja is brought to you by
7: ALD Sana Garden. 4th October, Ramada Cornish, Abu Dhabi. 9 AM to 7 PM. 2.75 center. Verum 4.90 lakhs. Lerende vaanga mudiyum.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.

0: அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு தொடர்பாக தாவீக அரசுக்கு டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களுடன் அரிசி விலையும் உயர்வதால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக டிடிவி தினகரன் தெரிவித்தார். தொடர்ந்து அதிகரிக்கும் விலைவாசி உயர்வை 5 மாதங்களாக கண்மூடி வேடிக்கை பார்க்கின்றது தாவீக அரசு என்றும் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். விலைவாசி உயர்வு ஏழை எளிய சாமானிய மக்கள் மீது கூடுதல் பொருளாதார சுமையை ஏற்படுத்தியுள்ளது என்று டிடிவி தினகரன் தெரிவித்தார். கேரளத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனையடுத்து பல மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதால் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மழையின் தீவிரத்தை பொறுத்து தாழ்வான பகுதிகளில் நீர்த்தேக்கம் மற்றும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் முன்னாள் முதற் பெண்மணி ஷிராந்தி ராஜபக்ச தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்பிணை மனு ஒன்று இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். தனது சட்டத்திறனிகளூடாக மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்தில் இன்று இந்த முன்பிணை மனுவை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிரிலிய சபைய கணக்கு தொடர்பான விசாரணை ஒன்றிலேயே தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி இந்த மனுவை அவர் தாக்கல் செய்துள்ளார். மருத்துவ சிகிச்சையொன்றை பெறுவதாக கூறி ஷிராந்தி ராஜபக்ச அண்மையில் சிங்கப்பூர் நோக்கி நாட்டில் இருந்து சென்றிருந்தார்.
1: அமீரக செய்திகள்.
0: ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் அடுத்த சில ஆண்டுகளில் டேட்டா சென்டர் திறனை வேகமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2030 ஆண்டுக்குள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் மொத்த டேட்டா சென்டர் திறனில் இந்த இரு நாடுகளும் 80% அதிகமான பங்கை கொண்டிருக்கும் என SNP அறிக்கை தெரிவிக்கின்றது. இரு நாடுகளும் தலா சுமார் 2 முதல் 3 GW அளவிலான தொழில்நுட்ப மின்சார திறனை புதிதாக சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக SNP தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ஏமனில் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசின் ராணுவம் ஹூதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள தலைநகர் சானாவை மீட்கும் நோக்கில் மூலோபாய தாக்குதல் நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. டான் ஆஃப் ஏமன் என அழைக்கப்படும் இந்த ராணுவ நடவடிக்கையின் நோக்கம் அரசின் கட்டுப்பாட்டை மீண்டும் நிலைநாட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஜிம்பாப்வே மற்றும் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிகளுக்கிடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பிடித்து ஆடிய ஜிம்பாப்வே 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 106 ஓட்டங்களை பெற்றிருந்தது. பதிலளித்தாடி வரும் மேற்கிந்திய தீவுகள் அணி சற்று முன்னர் வரை 4 ஓவர்கள் நிறைவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 50 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இன்னும் 96 பந்துகளில் 57 ஓட்டங்களை மேற்கிந்திய தீவுகள் அணி பெற வேண்டியுள்ளது. ஷார்ஜாவில் வெளிநாட்டு நேரடி முதலீட்டு திட்டங்கள் 2025 ஆண்டில் 45% அதிகரித்துள்ளது. இது ஐக்கிய அரபு அமீரக பொருளாதாரத்தின் போட்டித் திறனை வெளிப்படுத்துவதாக ஷார்ஜா FDI அலுவலகத்தின் தலைமை செயல் அதிகாரி முகமது ஜுபா அல் முஷ்ரக் தெரிவித்தார். உலக பொருளாதாரத்தில் ஈடுபட்டு வரும் முக்கிய மாற்றங்கள் மற்றும் அவற்றை எதிர்கொள்ள ஷார்ஜா தயாராகியுள்ள விதம் குறித்து அளித்த பேட்டியில் அவர் இதனை கூறியுள்ளார்.
2: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
0: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

0: the evening, Karak.
1: Very good evening and welcome to the evening, Karak. Now, Vandacha, this is your RJ Nivedha, only on 89.4 Tamil FM, 4:11 Nimisham. And இது வந்து எனக்கு வந்து டே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு டைம், பிகாஸ் நான் காலையிலேயே ஆஃபீஸ்க்கு வந்தால் கூட இந்த டைமுங்கிறது தான் என்னுடைய எக்ஸாக்ட் டே ஸ்டார்ட் ஆகுற ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் யூ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பேக்கிங் மைண்டோட வந்து ரிலாக்ஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் அ டீ பிரேக் ஃபார் மோஸ்ட் ஆஃப் மை கலீக்ஸ். அவங்க வந்து ஒரு டீ பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு என்னை விட்டு டாக் டாக் டாக்குன்னு போயிடுவாங்க. நான் என்னால் வர முடியாது, பிகாஸ் வேலை தான் ரொம்ப முக்கியம். ஸோ வேலை வேலை அப்படின்னு ஓட ஆரம்பிச்சோம்னா இப்போ அக்டோபர் 5ஆம் தேதியில் இருக்கோம். ஸோ 5th of October அண்ட் நிறைய பேருக்கு சேலரி வந்திருக்கும், சில பேர் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையே, சேலரி வந்திருக்கும் எஸ். ஸோ இந்த மாதம் உங்களுடைய செலவுகள் எல்லாமே ப்ராப்பராக உங்களுடைய கணக்குகளுக்கு ஏற்ற மாதிரியும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த கால்குலேஷன்ஸ்க்குள்ள மாதிரியும், அண்ட் கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே அழகாக நீட்டாக நடக்கட்டும்னு நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் அண்ட் திஸ் இஸ் அன் ஈவினிங் டைம். இன்றைக்கி காலையில் நானும் என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணலாம், ஐ மீன் இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு தோணுச்சு. நமக்கு எப்போவும் இருக்கிற ஒரு பிரச்சனை, அதாவது இது நம்மக்கிட்ட இல்லாததுனால தான் பிரச்சனை, விச் இஸ் கிராட்டிடியூட். கையில் ஒரு விஷயம் கிடச்சிச்சுன்னா அதை நினச்சி பெருமைப்படுறதோடு சேர்ந்து, ஆஹா நமக்கு இது கிடச்சிருக்கேன்னு வருத்தப்படாமல், ஐ மீன் சந்தோஷப்படுறத விட்டுட்டு இது கிடைக்கலே நம்ம வருத்தப்படுற ஒரு விஷயம் இருக்குது. நம்மள பலரும் அப்ராட்ல ஒரு ஜாப் கிடைக்காதான்னு யோசிச்சு இங்க மூவ் ஆயிருந்தோம் வென் வி வர் இன் இந்தியா. அண்ட் இங்க வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய கரண்ட் ஜாபை வந்து நம்ம வந்து ஐயோ சரியில்லை, வேலை சரியில்லை, வேலை சரியில்லை, பட் ஏதாவது ஒரு குறையும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆல் த டைம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நமக்கு இது ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு, இது கிடைச்சதுக்கு நம்ம என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்க மாட்டோம் தி யூனிவர்ஸ், இது கிடைச்சதுக்கு நம்ம என்னையாவது நமக்குள்ளே வந்து எஸ் ஐ ஆம் கிரேட்ஃபுல், ஐ ஆம் பிளஸ்ட் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமா? முதல்ல அதை பண்ணுவோம், அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போவோம். கிடைச்ச ஒரு விஷயத்தில் என்றைக்கும் நமக்கு ஒரு கிராட்டிடியூட் இருக்கணும். லைஃப்பில் கிராட்டிடியூட் இருக்கும்போது லைஃப் நமக்கு செம்மையாக செய்யும். ஒரு வேளை அதை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் நம்மளை வச்சு செம்மையாக செய்யும். புரிஞ்சுதா? லெட்ஸ் ஹேவ் யூஏ அப்டேட்.
2: Update. Brought to you by ABC Cargo and Courier, number 1 MGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: ஸோ கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஷார்ஜா மொபைலா கமர்ஷியல் அல்மஜாஸ் அல்நாதா இங்க இடங்களில் வந்து அப்பார்ட்மெண்ட்கான தேவைகள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கிறதுனால ஷார்ஜா ரெண்டல் மார்க்கெட் வந்து இப்போ ஒரு குரோத்தை பார்த்துருக்கு, அதாவது ரெண்ட் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ துபாயில் தங்க வேண்டாம், நம்ம ஷார்ஜாலேருந்து வண்டி ஓட்டிட்டு 1 மணி நேரம் ஆனாலும் 2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு அங்கே வீடு ஷிஃப்ட் ஆனவங்க ரெண்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது கேட்கும்போது லைட்டாக மனவருத்தங்கள் இருக்கும். சில இடங்களில் 8.2%, சில இடங்களில் வந்து 3.3%, அண்ட் சில இடங்களில் வந்து 2.7% அப்படிங்கிற ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது ஆகுது. அதான் விஷயம்.
2: Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 MGCC, TNC apply.
1: ஸோ எஸ் நீங்கள் அடுத்த வீடு மாற்றலாம் அப்படின்னு பிளானிங்கில் இருக்கீங்க, நான் ரெண்ட்லாம் என்னன்னு செக் பண்ணிட்டு அதுவும் உங்களுடைய பட்ஜெட்டில் ஃபிட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடு மாற்ற யோசனை குழப்போங்க. பேக் டு பேக் ரெண்டு பாட்டு தி ஈவினிங் கரக் வித் மீ அர்ஜுன் வேதா, ஒன்லி 89.4 தமிழ் FM.
3: Back to back.
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
5: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தமிழ் தமிழ் தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட்டு குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம்ஸ் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள், 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: The evening karak.
2: Most creative and talented people are a bit lazy அப்படின்னு நான் ஒன்று படித்தேன். Do you agree with that? 426 on the clock. This is your Arjun Nivetha. The evening correct only on 89.4 Tamil FM. ஸோ க்ரியேட்டிவாக ரொம்ப டேலண்டடான மக்கள்லாம் வந்து கொஞ்சம் லேசியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால நானும் கொஞ்சம் லேசி தான் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம். பட் ஐவ் சீன் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆன் டைமுக்கு வர்றது, விஷயங்களெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அப்படி எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் வாங்கணும் நினைக்கக்கூடியவங்க அவ்வளோ க்ரியேட்டிவாக அவ்வளோ தூரம் இதுவாக இருக்க மாட்டாங்க. பட் வேற இன்னொரு பக்கம் இவங்க இப்படி இருப்பாங்கங்கிறது சைக்காலஜியில் சொன்னக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் நீங்கள் இப்போ ரீலெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிங்க அதுக்கப்புறம் அதை அழகுபடுத்துங்க அப்படிங்கிற ஒரு வசனம் இன்னைக்கு ட்ரெண்டாகவும் பல பேர் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் பண்ணும். நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ராப்பராக அழகாக நீட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா முக்காவாசி நேரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே இல்லை. குழந்தைங்களோட சைக்காலஜி வச்சு இதை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ சின்ன வயசில் குழந்தைங்களில் வந்து எல்லாரையும் ஒரு டிராயிங் வரைய சொல்கிறாங்க. அப்படி வரைய சொல்லும்போது ஒவ்வொரு குழந்தையும் அதில் பர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு நினச்சி தான் வரைகிறது. அதில் சில குழந்தைங்க நம்ம வரைச்சிட்டோப்பா அப்படின்னு கொடுத்துருவாங்க, சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பட் தேர் ஆர் கிட்ஸ் ஃபஸ்ட் பேப்பர் சரியில்லை, ரெண்டாவது சரியில்லை, மூணாவது டிராஃப்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த சப்மிட் பண்ண குழந்தைங்களை விட இவங்க நல்லாவே வரைஞ்சிருப்பாங்க. பட் ஸ்டில் இவங்களுக்கு வந்து அவங்க மனசில் அவங்க இமேஜின் பண்ணாங்க இல்லையா, அது பேப்பரில் வரல அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தில் தன் மேலே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் ஒரு இன்செக்யூரிட்டினாலே அந்த பேப்பர் அவங்க கொடுக்காம கையிலே வச்சுட்டே உட்காந்துருப்பாங்களாம். இதான் என்ன சொல்ல வரேன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் முன்னாடி போகிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா அதை நம்ம பண்ணிட்டோம் அவ்வளோதான், அதை சரியாக பண்ணுறோங்கிறது அடுத்து அப்படி நினைக்கக்கூடியவங்க தான் அடுத்தடுத்த கட்டமாக லைஃப்பில் போவாங்களாம். நான் எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன், நான் அழகாக தான் பண்ணுவேன், நீட்டாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த மனசு வச்சுருக்கக்கூடியவங்க கொஞ்சம் லேகாக பின்னாடியே இருப்பாங்களாம்மா. உங்கள் குழந்தைங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அவங்க வந்து போதுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா போடா போய் நல்லா பண்ணிட்டு வாடா, போமா போய் நல்லா பண்ணிட்டு வாமா அப்படிங்கிறத தாண்டி நீ இந்த வாட்டி நல்லா பண்ணியிருக்க, எதுக்கும் இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ண, அது எப்படி தான் வருதுன்னு பார்ப்போமே, அந்த மாதிரி சொல்ல என்கரேஜ் பண்ணும்போது தே வாண்ட் ப்ரூவ் தேம் செல்வ், அதாவது அவங்க உட்காந்து மெனக்கிட்டு ப்ரூவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் தாண்டி நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருப்பாங்கங்கிறது சைக்காலஜி சொல்கிற விஷயம். பட் நல்லா யோசிச்சு பார்த்தா ஆஃப்கோர்ஸ் அது உண்மைதான் இல்லையா, நம்மளும் எவ்வளோ முறைகள் எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் எவ்வளோ தாட்ஸ் எவ்வளோ ஐடியாலஜிஸ் அதை பர்ஃபெக்டாக பண்ண முடியல, சரி வர சொல்ல முடியல அப்படிங்கிறதுனாலே நம்ம வெளியிலே கொண்டு வராமல் விட்டுட்டோம். இதை பற்றி நீங்களும் திங்க் பண்ணுங்கள், பேசலாம். தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் வேதா ஒன்லி 89.4 தமிழ் எஃப்எம்.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா சிலிகான் வயசஸ் டிஏபியை தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜானிலும்.
2: And Abu Dhabi, including newly opened Bima stores at Lulu Muvela and Lulu Albarsha. TNC apply.
3: What are you doing? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
1: ஏன் பண்ண முடியாது?
4: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
1: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான். கால் ஆர் வாட்ஸ்அப் 0569681100. 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 தேதி மாலை 4 மணிக்கு. இனி அல்தேதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம். ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 0653287 94 ஓர் வாட்ஸ்அப் 0503885370.
5: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
6: This hour of the evening correct is brought to you by
7: Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், சொன்னால் எல்லாரும் என்ன வந்து என்ன சொல்வேன்னு தெரியாது. 4:40 ஆன் த கிளாக் அண்ட் வெல்கம் பேக் இது ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் நிவேதா ஆன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஏன் உங்களுக்கு இப்படி, ஏன் உங்களுக்கு இப்படின்னு என்ன சில பேர் கேட்பாங்க. சி, படங்கள் பார்க்கும்போது என்னால் நார்மலாக காமனாக எல்லாமே என்டர்டைன்மெண்ட் எல்லாமே ஜாலியான விஷயம் அப்படின்னு பார்க்க முடியாது, ஏன் எனக்கு தெரியல. So I love the way the screenplay has been written for the film Bethlehem Kudumba Yuvan. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மம்மிதாவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், நிவின் பாலியாக இருக்கட்டும், என் சுற்றி ஒரு தனி ஒரு பேரலல் கிளை கதை போகும் இல்லையா, நிவினோட பிரதரோட ஸ்டோரி, லைக் எவ்ரி திங் வாஸ் குவாய்ட், நல்லா இருந்தது. அந்த ஒரு ஃப்ளோவில் அந்த படம் போன விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்றை தவிர என்னால் அது ஏன் அது எப்படி தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகத்தானே செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு ஒரு 18-19, ஓகே ஒரு 20-21 வயசுனே வச்சுப்போமே, சம்வேர் அரௌண்ட் ஒரு 10-12 இயர்ஸ்க்கு மேலே ஒருத்தங்களை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, அஃப்கோர்ஸ் நம்ம அந்த பெயினை நமக்கு இருக்கும் இல்லை. பொண்ணு இந்த வயசில் தெரியாமல் தான் பண்ணுது, அதை நம்ம தான் புரிஞ்சு மாற்றணும்னு நம்ம யோசிப்போம் தானே. ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்குமே ஒரு 25-26 வயசு ஆனாலுமே நம்ம பண்ணுறது கரெக்டாக நமக்கு தெரியறதே இல்லை. 30 வயசுக்கு அப்புறம் கூட தெரியறதே இல்லை நம்ம என்ன தான் டிசிஷன் எடுக்கிறோம். லைஃப் நோக்கி நம்ம ப்ராப்பர் டிசிஷன் தான் எடுக்கிறோமா நமக்கு தெரியறதே இல்லை. அந்தளவுக்கு நம்மளே ஸ்டெடி கிடையாது. அப்போது ஒரு 19-20 வயசு பொண்ணுக்கு அது கரெக்டாக இருக்கும்னு அவள் நினச்சது எப்படி சரியாக இருக்கும்? அதனால் அந்த டைம் கொடுக்க வேண்டியதும் அந்த டைம் எடுத்துக்கிட்டதும் பேரண்ட்ஸ் அப்படி பிஹேவ் பண்ணது எனக்கு சரியாக தான் பட்டுச்சு, எனக்கு தெரியல, ஐம் சாரி. ஸோ இப்போ வந்து நம்ம இதை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா அப்புறம் வந்து ஏதாவது நான் பாட்டு ஏதாவது சொல்லிடுவோம். அதனால லெட்ஸ் ஹேவ் டிராஃபிக் அப்டேட். டிராஃபிக் அப்டேட்
2: brought to you by Jeture maadham verum 999 mudal anubhavithu oti chellungal
3: vat naanga cover pandrom alladhu 0% interest matrum 1 million kilometer warranty perunga
1: podu பொதுவாக வர டைமை விட இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஏன்னா டிராஃபிக் அந்த மாதிரி ரிட்டன் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது டிராஃபிக்கில் மாட்டிக்கொள்வேன் என்று நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு மண்டே 4:42 இப்படி ஒரு டிராஃபிக்கா, ஓகே 11 அலித்தியா ரோட்ல தேரா சிட்டிசனர்ல இருந்து உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் 11 மாதிரி E311 முகமது பின் சாத் ரோடு வழியாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிருதிஃப் கிட்ட தான் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் மோயஸ்னா கிட்ட 2 கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி நீங்கள் நாதல்லமர் வழியாக, அதாவது ஃபெஸ்டிவல் சிட்டி, அந்த இடமும் ஃபுல் டிராஃபிக்கில் இருக்குது. அண்ட் டுவோர்ட்ஸ் ரஷீதியா போகிற ரோட், ரஷீதியாலேருந்து டுவோர்ட் ஷார்ஜா போகிற அந்த லேன், இதெல்லாமே ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. நேஷனல் பெயின்ஸ்லையும் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பக்கம் இந்த பக்கம் எஸ் சைட் ஜோன் வரைக்கும் டிராஃபிக் இருக்குது. E611 வழக்கம் போல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் டிராஃபிக் தென்படுது நமக்கு.
2: Traffic update. Brought to you by Jeture maadham verum 999 mudal anubhavithu oti chellungal.
3: Vat naanga cover pandrom alladhu 0% interest matrum 1 million kilometer warranty perunga.
1: Okay, so golden song of the hour varudhu kelunga evening correct with me Arjun Ved on 99.4 Tamil FM.
4: Golden song of the hour.
5: Golden song of the hour.
6: Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th November.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
2: இருக்கும்
3: வருகை தாருங்கள்.
2: ஜாயாலுகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
2: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாயாலுகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாயாலுகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாயாலுகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
4: ஜாயாலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds, kalai nayam mikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubaiil Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
8: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
9: Manasa thottu mittu.
10: Achi, open the box.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். ஐக்கிய அரபு அமீரகத்தின் விமான நிலையங்களில் உள்ள டிரான்சிட் பகுதிகள் வழியாக போதைப் பொருட்களை கடத்த முயன்ற 14 சம்பவங்களை தேசிய போதைப் பொருள் தடுப்பு அமைப்பு முறியடித்துள்ளது. அடையாளம், குடியுரிமை, சுங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்புக்கான மத்திய ஆணையத்தின் துறைமுக பாதுகாப்பு இயக்குநரகமும் இணைந்து இம்முயற்சிகளை முறியடித்துள்ளன. 2 மாதங்களுக்கும் குறைவான காலத்தில் நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கைகளில் 300 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மலேசியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட சுமார் 1500 மியான்மர் அகதிகள் மற்றும் குடியேறியவர்கள் உள்நாட்டு போர் காரணமாக கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள மியான்மருக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். மொத்தம் 1479 பேர் 2 கடற்படை கப்பல்கள் மற்றும் 1 மருத்துவமனை கப்பல் மூலம்

0: இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதனை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க உள்ளது. சென்னை அண்ணா சாலை தாராபுரம் டவர் அருகே அக்டோபர் 7 தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என்று மு வீரபாண்டியன் தெரிவித்தார். புதிய வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஃபார்ம் 6 செய்யப்பட்ட எந்த மாற்றத்துக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளிக்கவில்லை என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று தெளிவுபடுத்தியுள்ளது. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தமான SIR தொடர்பான வழக்கை விசாரித்தபோது நீதிமன்றம் இந்த விளக்கத்தை அளித்தது. ஃபார்ம் 6 மாற்றங்கள் செய்யப்பட்டதாக எழுந்துள்ள புகார் தொடர்பாக அந்த மாற்றத்தை யார் செய்தது என்பதை அறிய தேர்தல் ஆணையத்திடம் இருந்த பதிவுகளை பெற நீதிமன்றம் விரும்புவதாகவும் தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்துக்கு ஆடியது போதும் என்று இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். திரை செய்தியில் சேமிக்கப்பட்டுள்ள பணத்தை பயன்படுத்தி மக்களுக்கு எரிபொருள் மீதான சலுகைகளை பெற்றுக் கொடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். IMF பிரதானிகளும் பிரதிநிதிகளும் ஜனாதிபதியை சந்தித்து செலவு மீட்பு ஆற்றல் விலை நிர்ணயம் அடிப்படையில், அதாவது செலவை ஈடு செய்யும் எரிபொருள் விலைக்காக நாட்டின் எரிபொருட்களின் விலைகளை அதிகரிக்க வேண்டும் என யோசனை முன்வைத்துள்ளனர். செலவை ஈடுகட்டும் எரிபொருள் விலையை அல்லாமல் துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் விலைக்கு எரிபொருளை பெற்றுக் கொடுப்பதையே ஜனாதிபதி மக்களுக்கு பெற்றுக் கொடுத்த வாக்குறுதியாக காணப்படுகின்றது என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஜிம்பாப்வே மகளிர் அணிக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய ஜிம்பாப்வே மகளிர் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 106 ஓட்டங்களை பெற்றது. 107 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி 9.1 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 108 ஓட்டங்களை பெற்று அபார வெற்றி ஈட்டியது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் மேற்கிந்திய தீவுகள் 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்தது. லீவாவில் 41 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல்கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் ஃபுஜைராவில் 37 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா, துபாய் மற்றும் உமல் குவைனில் 36 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: ஒன்னே போய் பண்ணி காட்டா.
1: Welcome back. It's 5:10 on the clock. அடுத்த மணி நேரத்துக்குள்ள வந்தாச்சு, which is the second hour of the evening. Correct. With me, Arjun Veda, only on 89.4 Tamil FM. So, yes, I too also had a break. எனக்கு ஒரு குட்டி பிரேக் தேவைப்பட்டுச்சு. அந்த பிரேக் நானும் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் பிரேக்லாம் முடிச்சு பேக் டு ஃபார்ம், இன்னொரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவோட வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் திஸ் டைம் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. பட் எதுக்குன்னு சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் டாபிக்லாம் இன் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண பிறகு, ப்ரீஃபிங் பண்ண பிறகு நீங்கள் திருப்பி வந்து ஏதோ நம்பர் சொன்னீங்கன்னுவே தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இது இல்லை, இது வந்து இப்போ மாதம் பிகினிங். ஸோ எல்லாருடைய முதல் வேலை என்ன அப்படின்னா, நாம் நம்மளுடைய செலவில் சம்பளம் வந்த உடனே இந்தந்த செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஊருக்கு காசு கம்பிறது, ரெண்ட் கொடுக்கறது, அண்ட் நம்மளுடைய பேசிக் எக்ஸ்பென்சஸ், பெட்ரோல். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பிகினிங் சேலரி வந்தோடனே டியூ அது இதுன்னு போகிறோம். அண்ட் மை க்வெஸ்டன் டு யூ இஸ், இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேலரியிலேருந்து ஒரு அமௌண்ட் நீங்கள் ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்காக கொடுப்பீங்க, மல்டிபிள் வேஸில். அதில் இந்த பர்டிகுலர் லோன் ஆர் பர்டிகுலர் டியூ ஆர் பர்டிகுலர் செலவு இல்லைன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது என்ன? இப்போ இமீடியட்லாக என்ன கேட்டிங்கன்னா, இந்த செலவு முதல்ல அடைஞ்சால் போதும், நான் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு செலவு சொல்லுவீங்க? சில பேருக்கு கார் லோனாக இருக்கும், சில பேருக்கு வந்து ரெண்ட் விட்டுருங்க, ரெண்ட் செலவெல்லாம் வந்து குறைக்க முடியாது, தட் இஸ் நம்மளுடைய ரொட்டீனான நம்மளுக்கு தேவைக்கு இருக்கக்கூடியது. அது இல்லாமல் வந்து இது நான் வந்து பண்ணிட்டேன், இப்போது இது முடிஞ்சிட்டு, இந்த லோன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் ரிலாக்ஸ் ஆகிடுவேன், இந்த ஒரு செலவு முடிஞ்சுட்டு நான் ரிலாக்ஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செலவு என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். 800-8940 கால் பண்ணி அண்ட் லெட்ஸ் ஹேவ் யூ அப்டேட்.
2: Update. Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: So yes, நம்ம படித்த ஒரு ஸ்கூல், ஒரு ஸ்கூலிங் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு மாற்று தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி துபாயில் எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, எஸ் ஹைனஸ் நம்மளுடைய துபாய் க்ரவுன் பிரின்ஸ் ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் அவர்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம்னா, எஜுகேஷனில் இன்னோவேஷன் தேவைப்படுதுன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேஜ்டே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டிப்பிக்கல் ஸ்கூல் இல்லாமல் நம்ம சில்ட்ரன் அண்ட் நம்ம கிராண்ட் சில்ட்ரன் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ கரண்ட்லி துபாயில் வந்து ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷன் மாடல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பர்சனலைஸ்ட் ஏ சப்போர்ட்டட் லேர்னிங், அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நிறைய பைலட் மாடல்ஸ் கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க, விச் இஸ் அண்டர் டெஸ்டிங். ஸோ இனி ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் படிக்கக்கூடிய விதம் நம்ம படித்ததுக்கும் அவங்க படிக்கிறதுக்கும் வேறு லெவல் வித்தியாசத்தில் இருக்கும்.
2: உங்களுடைய
1: தனிப்பட்ட வாழ்க்கை முறையில எந்த ஒரு பர்டிகுலர் செலவை நீங்களே சீக்கிரம் முடிஞ்சா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கறீங்க, கால் பண்ணி சொல்லுங்க. பாட்டு வருது, கேட்போம்.
3: Back to back.
4: Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds la verum 25% advance pay panni unga gold price lock pannunga. Ippave ungal arigilulla Malabar Gold and Diamonds visit pannunga, alladhu mobile app valiya pay pannunga.

0: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.
1: வாடி வாடி வாடி தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னடி நினைச்சிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா? லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னண்டியா
2: தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
3: சருப்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
2: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
2: என்ன இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபிள் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
3: We'll be back after a short commercial break.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
5: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம், ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
6: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக, தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
5: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
7: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
8: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
9: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
10: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
11: நெஞ்சை விட்டகலாத இனிய கானங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
12: பண்ண the VAT consultant, your trusted partner for tax complaints and business growth.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா. ஓகே, ஹலோ, வணக்கம். இங்க வணக்கம்.
1: பேரு கலிஃபா.
0: கலிஃபா,
1: கலிஃபா துபாயில இருந்து பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ரேடியோ மியூட் பண்ணுங்க.
1: ஆமா, மியூட் பண்ண. இப்போ கரெக்டா கேக்குதுங்க?
0: நான் பேசுறது எனக்கே கேக்கணுமா உங்களுக்கு?
1: இல்ல இல்ல இல்ல, இப்போ கரெக்டா கேக்குதுங்களா?
0: சொல்லுங்க. டென்ஷன் ஆகாம பதட்டம் இல்லாம கூலா சொல்லுங்க. என்ன என்னாச்சு?
1: எனக்கு டென்ஷனும் இல்ல, ஆனா வந்து நான் சீக்கிரம் சொல்றேன். ஏன்னா வந்து நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் ரொம்ப நேரம் பேசிட கூடாது இல்லையா,
0: அதனாலதான்.
1: சம்பளம் வந்த பிறகு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வந்து தோன்றது, எப்பாடா இன்னைக்கு வந்து நல்லா ஏதாட்டும் நல்ல வாய்க்கு விஷயம் வாய்க்க வயிற்றுக்கு திருப்தி நல்லா ஏதாட்டும் ஒன்று வாங்கி சாப்பிடணும், ஆன்லைன் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும், வந்து வெளியே போய் சாப்பிடணும் முதல்ல நினைப்பாங்க. ஆமா, அது ஒண்ணு வந்து அது வந்து அந்த மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த செலவு வந்துட்டு எனக்கு இது வந்து முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு வந்து இது பெரிய ஒரு ஹெட் ஆக், எனக்கு பெரிய ஒரு ரிலீஃப் ஆயிரும்னா அந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, மூணு நாள் கிரெடிட் கார்டு வச்சுக்கோங்க, அந்த பேமெண்ட். ஏன்னா ஆல்ரெடி வந்து அவனுக்கு பெர்சனல் லோன் போயிட்டு இருக்கு, அது வந்து பிக்ஸ்டு, அது வந்து கூட்ட முடியாது குறைக்க முடியாது, வந்து அப்படியே வந்து பெர்மனண்டா போய்கிட்டே இருக்கும், மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு போய்கிட்டே இருக்கும். இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நினைச்ச நேரத்துல பர்ச்சேஸ் பண்றது, கண்ட நேரத்துல பர்ச்சேஸ் பண்றது, இந்த மூணு கார்டு நாலு கார்டு வந்து அந்த பேமெண்ட்ல இருந்து இந்த இதுக்கு இந்த கார்டுக்கு மாத்திரம் இந்த பேமெண்ட் எடுத்து அந்த கார்டுக்கு மாத்திரம் இப்படிதான் போய்கிட்டு
0: இருக்கு. ரொட்டேஷன்ல வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு.
1: எலிஜிபிள். ஆனா நீங்க கேக்குறதுக்குள்ள வந்து வந்து எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகேபிளா இல்லனா வந்து இந்த இதுக்கு மட்டும் அப்ளிகேபிளாங்கிறது எனக்கு வந்து தெரியல. பட் ஆனா வந்து பொதுவான ஃபைண்டர் வந்து முன்ன வச்சேன் இந்த இது.
0: ஓகேங்க, தேங்க் யூ சோ மச். ரொம்ப நன்றி.
1: ஓகே,
0: ரொம்ப நன்றி கலிங்கா. சார், கேன் பீ லைக் நீங்க வந்து ஊருக்கு காசு அனுப்புவீங்க இல்லையா, ஊர்ல வீடு கட்டிட்டு இருப்பாங்க, காசு அனுப்புவீங்க, அதுக்காக ஸ்பெஷலா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு அனுப்புவீங்க. அப்போ அந்த சீக்கிரம் முடிஞ்சிட்டா நல்லா இருக்குங்கிறதும் ஒரு ஒரு பக்கத்துல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. இங்க இருக்கிற செலவு மட்டும் இல்லாம பேசலாம். கால் பண்ணுங்க 800-8940. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முதல் செலவு என்ன? சம்பளம் வந்த உடனே அந்த செலவு பண்ணுறதுக்காக காசு எப்படா வரும்னு காத்திருந்து பண்ணுவோம் இல்லையா, அது என்ன? இன்னொன்று க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்னொரு செலவு என்னங்கிறத சொல்லுங்க. அண்ட் தி ஈவினிங் கரெக்ட்.
2: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல் லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ்.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னி மேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
2: இப்பவே முன்பதிவு செய்யுங்க 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
3: We'll be back after a short commercial break.
1: ALD Properties in 4th year.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: 1982 முதல் யுஏஇயில் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேவில் உள்ள நியூஸ் கார் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 இனி அல்தேவில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸ் ஐ சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
2: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
3: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
4: Gold வாங்கிறதுக்கு right place, Annathangam Golden Diamonds.
5: Annathangam Golden Diamondsல 5000 dirhamsக்கு மேல gold வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான couple passes வின் பண்ணலாம்.
4: லெனின் பாண்டியன் GCC release by Altavasal Movies, powered by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai.
6: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: வந்தாச்சு வந்தாச்சு, நான் திரும்ப வந்தாச்சு. கால் பண்ணுங்க 800-894-0, நேரம் சரியாக 5:41 ஆன் த கிளாக். ஸோ சம்பளம் வந்த உடனே உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச முதல் செலவு என்ன? அண்ட் நீங்கள் வந்து அப்பா க்ளோஸ் பண்ணி ஆகணுமே நினைக்கக்கூடிய இன்னொரு செலவு என்ன? ரெண்டு டூ எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய செலவுகள் என்ன அப்படின்றத சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், மெயின் கட் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹலோ வணக்கம், ஹலோ, என்ன வரிசையால கட்டாவது? ஹலோ வணக்கம்,
2: காம் கரோ,
1: காம் கரோ நா பையா? ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா?
2: கேக்குது கேக்குது
1: கேக்குது கேக்குது. வேலை முடிஞ்சதா?
2: இல்ல, இன்னும் முடியல.
1: இன்னும் முடியல.
2: ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கால் கனெக்ட் ஆயிருக்கு, அதனால நான் இது கனவா நினைவன்றோம்.
1: ஆஹா, இது கனவா நினைவா? எனக்கு எனக்கே தெரியல, ஏன்னா நிறைய பேர் புது காலர்ஸ் கால் பண்ணி நானும் யோசிக்கணும் இப்போ கனவா நினைவா அப்படின்னு.
2: இல்ல, நான் உங்களுக்கு ஒரு கால் பண்ணலான்ற நேரத்துல நீங்க ஊருக்கு
1: போயிட்டீங்க.
2: இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கேன். என் பேர் ரவி.
1: ரவிங்களா உங்க பேரு?
2: ஆமா.
1: சொல்லுங்க ரவி.
2: ஒரு 15 லட்சம்ல ஒரு வீடு ஒன்னு வாங்கணும்.
1: வாங்கணும்ங்கறது ஆசை.
2: வாங்கியாச்சு.
1: வாங்கணும். ஓகே.
2: இல்ல இல்ல, சேவிங்ஸ்ல இருந்து அப்புறம் கொஞ்சம் கடன் எல்லாம் வாங்கி வாங்கியாச்சு. இந்தியால அந்த கடன் அடைக்கிறதுக்கு மாசம் 1 lakh ஆகுது. இந்திய கடன். ஆமா, கடன்னா எல்லாம் அந்த அம்மா எல்லாம் வாங்குவாங்க, அந்த மாதிரி அது மாதிரி 50,000 அந்த மாதிரி வாங்கிட்டாங்க. அது நம்ம மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அதான் அதோட முதல் நம்ம கொடுத்துட்டே வரணும். ஒரு மாசத்துக்கு 1 lakh வருது.
1: மாசம் மாசம் 1 lakh வருதா?
2: ஆமா, 15 lakhல 8 lakh தனியா கடன் வாங்கிருது. அதனால 1 lakh ஆகுது. அதனால அது முதல்ல முடிக்கணும். அதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3-4 மாசம் இருக்கு.
1: இன்னும் 3-4 மாசம் இருக்கு. அது முடிச்சிட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரி, பிடிச்ச செலவு என்ன?
2: முடிச்சிட்டா நான் நிம்மதியாயிடுவேன்.
1: பிடிச்ச செலவு? என்ன எக்கோ அடிக்குது, பிடிச்ச செலவு நாலா பக்கமும். ஹலோ சொல்லுங்க.
3: மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டி செல்லுங்கள்.
4: வாட்ட நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
1: நீங்க வந்து வண்டி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இடங்கள் எங்க டிராபிக் இருக்கு அப்படின்னு. சோ 11 ரோட் சிட்டிசன் தேராளுக்கு முன்னாடில இருந்து ஊதுமே தான் எல்லா பக்கம் டிராபிக்கா இருக்கு. சோ சத்துவால இருந்து டிராபிக் ஸ்டார்ட் ஆகுது. சோ 11 குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா அந்த இடம்லாம் கொஞ்சம் நிறைய டிராபிக் இருக்கு. அண்ட் நீங்கள் வந்து துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி நாதலம் ரோட் அந்த நாதல் ஷிபா இந்த ரோடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இங்கேயும் டிராஃபிக் இருக்குது. E611 எமிரட்ஸ் ரோட்லேயும் இன்றைக்கி சரியான டிராஃபிக். ஆல்சோ E11 மாதிரி E311 முகமது பின் சாயத் ரோடில் துபாய் சிலக்கன் ஓசஸ்லேருந்து டிராஃபிக் இல்லை, அவ்வளோ தூரம் இல்லை. அல்வர்காலேருந்து உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் மூவைஸ் நான் கிட்ட 2 கிராஷ் உங்களுக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு. அண்ட் நேஷனல் பெயின்ஸ்டையும் சரியான ஹெவி டிராஃபிக். ஸோ இன்னைக்கு மண்டே அண்ட் 5:30 இவ்வளோ ஒரு டிராஃபிக் இருக்குங்கிறதுனால நீங்களும் சரி நானும் சரி இதுக்கப்புறம் வண்டி எடுக்கிற யாராக இருந்தாலும் சரி குறைந்தபட்சம் 2-2.5 மணி நேரம், அதாவது 2 hours சார்ஜாக நீங்கள் போகிறீங்க, குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்குங்கிறத கல்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வருது கேளுங்க. தி ஈவினிங் கரெக்ட், நான் உங்கள் அர்ஜுன் வேதா.
3: Song of the hour. Talaivar song of the hour.
4: Brought to you by Bashabai Biryani, Wasal Hub, Block 4, Karama.

0: Ce chiar se băgă de tine?
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: 89.4. We'll be back after a short commercial break.
5: E-invoicing லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே. நீ தயாரா?
6: இருக்கவே இருக்கு. Zoho Books.
5: இது என்ன புது சாஃப்ட்வேரா?
6: அதான் இல்ல, UAE-ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த e-invoicing முறைக்கு Zoho Books ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT returns, reports கூடவே இப்போ e-invoicing சேர்ந்து Zoho Books ஏ பாத்துக்கும்.
5: So all under one roof, கரெக்ட்டா?
6: அதே தான், எல்லா சர்வீஸ்க்கும் Zoho Books. UAE e-invoicing செய்ய Zoho Books தயார்.
7: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற Zoho Books ஐ பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books அல்லது 800 Zoho-வை அழைக்கவும்.
8: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
6: இப்பவே வா, ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
8: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
9: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
10: ஹலோ அபுதாபி மக்களே,
11: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமாக்க ரெடியா? தமிழ்நாடு's most trusted builders நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
10: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட், வில்லாஸ், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM டு 7 PM
11: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட், நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். Call 056-357-9474.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. The evening correct presented by VNCT Global, largest villa developers in south india. For more details contact 0547673111. Brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: மெய்நிகர் சொத்துக்கள் தொடர்பான நிதி குற்றங்களை தடுக்கும் நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் வகையில் ஐக்கிய அரபு அமீரக நிதி உளவுத்துறை மற்றும் துபாய் மெய்நிகர் சொத்துக்கள் ஒழுங்குமுறை ஆணையம் ஆகியவை புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இரு அமைப்புகளும் மெய்நிகர் சொத்துக்கள் தொடர்பான நிதி குற்றங்கள் குறித்து தகவல்களை பகிர்ந்து கொள்வதுடன் ஒத்துழைப்பையும் ஒருங்கிணைப்பையும் மேலும் வலுப்படுத்த உள்ளன. அக்டோபர் 5 கையெழுத்தான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெய்நிகர் சொத்துக்கள் துறையில் நிதி குற்றங்கள் தொடர்பான அபாயங்களை கண்டறிந்து எதிர்கொள்வதில் இரு அமைப்புகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பை மேம்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான முகமது இஷக் தார் மூலோபாய அரசியல் மற்றும் பாதுகாப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று ரியாத் சென்றடைந்தார். இந்த தகவலை பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரியாத் சென்றடைந்த இஷக் தாரை சவுதி ஆயுதப்படையின் மேஜர் ஜெனரல் உத்மான் அல் சஹ்ரானி, சவுதிக்கான பாகிஸ்தான் தூதுவர் அகமது ஃபாரூக் மற்றும் சவுதி வெளியுறவு அமைச்சகத்தின் நெறிமுறை அதிகாரி ஹைதம் ஆகியோர் வரவேற்றனர்.
2: தமிழக செய்திகள்.
3: இலங்கையில் காவலில் உள்ள தமிழக மீனவர்கள் 20 விடுவிக்க கோரி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக மீனவர்களின் 270 படகுகளையும் விடுவிக்க கோரி வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் கடிதம் அனுப்பியுள்ளார். இந்நிலையில் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் மீன்பிடி படகுகளை

0: இந்த மாற்றம் பாஜகவுக்கு சாதகமாக தனது பதவியை தவறாக பயன்படுத்தியதற்கு மேலும் ஓர் ஆதாரம் எனவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஞானேஷ்குமார் உள்ளிட்ட அனைவரும் பொறுப்பு கூறச் செய்யப்படுவார்கள் என்றும் ராகுல்காந்தி அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தற்காரரான பெக்கோ சமன் என்ற நிர்மல பிரசங்க என்பவருக்கு சொந்தமானதாக கூறப்படும் 40 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் மற்றும் வங்கிக் கணக்குகளை முடக்குவதற்கான உத்தரவை போலீஸ் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு பிறப்பித்துள்ளது. குறித்த உத்தரவு அக்டோபர் 5 முதல் 14 வேலை நாட்களுக்கு செல்லுபடியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அச்சொத்துக்களில் 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அதி சொகுசு பென்ஸ் ரக கார் ஒன்றும் 2 தனியார் வங்கிகளில் உள்ள 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 நிலையான வைப்பு கணக்குகளும் அடங்குகின்றன. ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணிகளுக்கிடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத்தில் ஆரம்பமானது. இதில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்பெடுத்தாடிய ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ஓட்டங்களை பெற்றது. முதல் இன்னிங்ஸில் பதிலடித்தாடி வரும் இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணி இன்றைய ஆட்ட நேர முடிவு வரை 38 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. இந்த போட்டியின் 2வது நாள் ஆட்டம் நாளை அகமதாபாத்தில் தொடங்க உள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் சாராத தனியார் துறை செப்டம்பர் மாதத்திலும் வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. வலுவான தேவை காரணமாக நிறுவனங்களின் வர்த்தக நடவடிக்கைகள் அதிகரித்ததுடன் உயர்ந்து வரும் செலவுகளை வாடிக்கையாளர்களிடம் கட்டண உயர்வு மூலம் ஈடுகட்டும் வாய்ப்பும் நிறுவனங்களுக்கு அதிகரித்துள்ளதாக புதிய ஆய்வு தெரிவிக்கின்றது. அமீரகத்தின் எண்ணெய் சாராத பொருளாதாரத்தில் உற்பத்தி மற்றும் புதிய ஆர்டர்களின் வளர்ச்சி வலுப்பெற்றுள்ளதாக S&P குளோபலின் சமீபத்திய
2: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/ae/books.
0: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM. Star of the month.
3: Music director அனிருத் ரவிச்சந்தர்.

0: Look. மறக்க முடியாத ஒரு விஷயம், பிகாஸ் அது வரைக்கும் நாம நம்மளுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன தேவைக்கும் ஃபேமிலி டிபெண்ட் பண்ணியிருந்தோம். அப்பா கிட்ட காசு கேட்போம், அம்மாட்ட காசு கேட்போம், அண்ட் எல்லா எக்ஸ்பென்ஸும் நம்ம வந்து மீட் பண்ண முடியாது, எல்லா பிடிச்ச விஷயங்களும் வாங்க முடியாது. எல்லாமே இப்போ கண்ணுக்கு நல்லா தெரியும், இது வேணாம் இது வேணாம், அப்பா திட்டு வர அம்மா திட்டு வர, இப்படி பல விஷயங்களும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டே இருந்தோம். அண்ட் தென் இட் கேம் நம்மளுடைய முதல் மாச சம்பளம். ஏன்னா அந்த டைமில் இப்போ யோசிச்சு பார்த்தோன்னா, அன்றைக்கி நான் வந்து இப்போ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வே டூ லோ நான் வாங்கிட்டு இருந்த சேலரி, பட் அன்னைக்கு என்கிட்ட காசு இருந்துச்சு எக்ஸ்ட்ராவாக. பட் டுடே சி நான் வந்து கொஞ்சம் நல்லாவே சேலரி வாங்குறேன், ஆனால் எனக்கு பத்தவே மாட்டேங்குதுன்றது தான் நம்ம புலம்பிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் பிகாஸ் நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நம்ம கமிட்மெண்ட்டையும் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம், அதான் ஹியூமன் நேச்சர். பட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ், உங்கள் மனசில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு செலவு, சம்பளம் வந்த உடனே ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அங்கே வெளில போய் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செலவு, அந்த சேலரி வந்த மொமெண்ட் நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை சாப்பிட்றது, அது மாதிரி சேலரி வந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செலவு என்ன, ஏன் அதே நேரத்தில் இதை முடிச்சுட்டா நல்லாயிருக்கும்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய மற்றொரு செலவு என்ன, இதுதான் நீங்கள் இன்னைக்கு எனக்கு கால் பண்ணி சொல்ல போகிறீங்க. 800-894-0 லெட்ஸ் ஹேவ் யூ ஏ அப்டேட்.
1: Update. Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சின்ஸ் வி ஆர் இன் சம்மர் ஃபேஸில் இருக்கனால எது சரியான ஒரு டெம்பரேச்சர் வீட்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கும். அதை விட முக்கியமாக இப்போ என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, யுஏஇ டாக்டர்ஸ் வந்து ரொம்ப தனிப்பாக ரொம்ப குளிராக ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஒரு வெதர் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்காதீங்க வீட்டில், லைக் ரொம்ப பிலோ லைக் 19-18 அந்த மாதிரிலாம் வச்சுட்டு, அண்ட் தென் இமீடியட்லி நீங்கள் வெளில போனீங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் உங்கள் ஸ்கின் வந்து பழகிறது சரிபாட்டாக வராது. ஸோ அதுக்கு வந்து உங்கள் ஸ்கின்க்கு மட்டும் இல்லை, இதனால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டீஹைட்ரேஷன், டிஸினஸ், ஃபட்டீக் ஆவிங்க, ஹெட்ஏக்ஸ் வரும், கண் எரிச்சல் அண்ட் தொண்டை எரிச்சல், அப்பப்போ நேசல் கன்ஜெக்ஷன், இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் போதிய அளவு தண்ணியும் குடிக்க நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ ஆல்வேஸ் வீட்டில் மெயின்டைன் பண்ணும்போது சம் 23-24 நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். அப்போ தான் வெளில வந்துட்டு போகும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் டூ டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனில் உங்களுடைய ஸ்கின் ஒரு பாடி வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் வெளில போகிறீங்களோ அப்போல்லாம் கம்பல்சரி SPF 50 இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீன் பயன்படுத்த வேண்டியது அவசியம். தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியமாக குடிக்கணும், நான் எனக்கு நானே சொல்லிக்கணும், நானே தண்ணி அதிகமாக குடிக்கிறது இல்லை. பட் வெனவர் அதுவும் நீங்கள் டைமுக்கு சாப்பிட முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் வர டைமில் கூட தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பாடியை நீங்கள் கூல்படுத்திக்க முடியும். Which is very, very important.
1: UAE update. Brought to you by ABC Cargo and Courier. இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு கார்கோ அனுப்புங்க. ABC Cargo and Courier, number 1 NGCC TNC apply.
0: So yes, நீங்க பேக் டு பேக் பாட்டு கேட்டு அப்படியே கால் பண்ணுங்க. 800-894-0 நான் சந்தோஷம் ஞாபகம் இருக்கல, ரொம்ப பிடிச்ச ஒரு செலவும் சீக்கிரமே முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய மற்றொரு செலவும் என்ன அப்படிங்கறத.
2: Back to back. Brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds leverum 25% advance pay பண்ணி உங்க gold price lock பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds visit பண்ணுங்க அல்லது mobile app வழியா pay பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்பவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. We'll be back after a short commercial break.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்கறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிபிரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
3: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா. இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
2: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: செலவு என்ன? சேலரி வந்த உடனே ஆசை ஆசையா நீங்க பண்ணக்கூடிய அந்த அந்த செலவு என்ன? 6:26 நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940 தி ஈவினிங் ஹரக் வித் மீ அர்ஜுன் வேதா ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நமக்கு ரொம்ப சந்தோஷம் வரக்கூடிய ஒரு சில தருணங்களில் ஒன்று தான் வந்துட்டு இந்த சேலரி கிரெடிட் ஆகுது. அதுவும் சம்டைம்ஸ் இந்த அன்எக்ஸ்பெக்டடாக கொஞ்சம் முன்னாடியே சேலரி கிரெடிட் ஆகுறது, இல்லை வந்துட்டு நம்ம ஓட்டி பார்த்துட்டு இன்சென்டிவ்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் காசு வருது. அது மாதிரியே நமக்கு பிடிச்ச ஒரு செலவு பண்ணுறதுலையும் ஒரு சந்தோஷம் இருக்குது. பிகாஸ் பிடிச்சவங்களுக்கு செலவு பண்ணும்போது காசு நிறைய வரும்னு சொல்லுவாங்க. அது நான் ஃபீல் பண்ணி எனக்கு நடந்திருக்கு. ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். எனக்கு தெரியாது உங்களை பற்றி. பட் விச் இஸ் யுவர் ஹாப்பியஸ்ட் செலவு அண்ட் விச் இஸ் யுவர் சேடஸ்ட் செலவரேன்னு சொல்லுங்க. ஹலோ வணக்கம். ஹலோ
1: ஹாய் வேதா.
0: ஹாய் வணக்கம். உங்க பேர்?
1: வணக்கம்.
0: சித்திக் சொல்லுங்க. சித்திக்,
1: எனக்கு துபாயில இதோட இந்தியால ஃபர்ஸ்ட் சேலரி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் செட்டப்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனேன். அப்போ சேலரி வந்த உடனே ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாமே வந்து ஒன்னா வந்து டீ குடிப்போம். வீக்லி மண்டே வந்து ஒரு டீ, அதுக்கே ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் அந்த டைம்ல 2017-18 அதுக்கப்புறம் எப்பமெல்லாம் சேலரி வருது அப்பமெல்லாம் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து அந்த பேட்டு பால்ஸ் ஸ்டெம்ஸ் அந்த மாதிரி செலவுகள் வந்து என்னோட சேலரில இருந்து நான் கொடுப்பேன். சேம் இங்க துபாயில வந்து அதுக்கப்புறம் சாப்பாடுதான்
0: இனிமே இந்த செலவு போதும், இந்த மாசத்தோட இந்த செலவு போகணும் அப்படி.
1: இல்ல இல்ல, ஆக்சுவலா வந்து நம்ம ஏதாச்சும் ஆன்லைன்ல வந்து ரேட்டு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஆஃபர்ல ஆர்டர் போடுவேன். அதுக்கப்புறம் அது வந்ததுக்கு அப்புறம் அதோட யூஸ் வந்து அதிகமா இருக்காது.
0: ரிக்ரெட் பண்ற மாதிரி இருக்கும்.
1: அது வந்து என்ன தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு 50 திரும்ப 100 திரும்ப 200 திரும்ப வேஸ்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் யூஸே இருக்காது. ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம் அந்த யூஸே முடிஞ்சு போயிடும். அதை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு.
0: அது கம்மி பண்ணணும். ஓகே, தேங்க்யூ சித்தேக், ரொம்ப நன்றி. திருநெல்வேலியா நீங்க? பாட்டு கேட்டுட்டு அப்படியே
2: கேளுங்க. அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: போலே.
1: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க. 89.4.
2: We'll be back after a short commercial break.
3: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
4: இப்பவே வா. ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
3: எக்ஸாக்ட்லி. ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
5: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல் தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா October 8 மாலை 4 மணிக்கு. இனி அல் தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
6: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
7: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
8: This hour of the Evening Correct is brought to you by Corporate Tax on time ka file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: நிரம் 640 on the clock. This is Arjuna Veda and this is the evening correct only on 89.4 Tamil FM. எங்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. ஒரு சாப்பாடு ரீல் பார்த்தான்னு அந்த ரீல் பார்த்துட்டு அப்படி இப்படி சாப்பாடு ரீலாக பார்த்துட்டே இருப்பேன். போய் சமைக்க போகிறதோ அல்லது உடனே போய் வாங்க போகிறதோ கிடையாது. அது என்னமோ அது பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. இது சரியா நல்லதா, இது வச்சு நான் என்ன மாதிரி ஒரு கேரக்டர், இப்படிலாம் எனக்குள்ளேயே ஒரு கேள்விலாம் வருது. சரி, இந்த கேள்விலாம் நான் அப்படி ஓரமாக வச்சுட்டு இப்படி உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் சேலரி வந்த உடனே ரொம்ப பிடிச்சி பண்ணக்கூடிய ஒரு செலவு என்ன? கூடவே இந்த செலவை கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த செலவு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கக்கூடிய ஒரு செலவு என்ன? ஹலோ, வணக்கம். எங்கே? ஆ, இங்கே. வணக்கம்.
3: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க
3: மேடம்? உங்க தயவால ஆண்டவ புண்ணியத்துல நல்லா இருக்கு.
2: எல்லாரும் நல்லா இருக்கட்டும். சொல்லுங்க.
3: ரொம்ப நாளா பேசணும்னு சொல்லிட்டு கிடைக்கவே இல்ல.
2: கிடைக்கவே இல்ல. என்ன பண்றது பாருங்க.
3: ரஜினிகாந்த் சார் கூட மீட் பண்ணிடலாம் போல.
2: அப்படியா, மீட் பண்ணிட்டீங்களா?
3: இல்ல மேடம், கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்
2: வாங்கினேன்.
3: என்ன
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செலவு என்ன? சாலரி வந்த உடனே புடிச்சு பண்ற செலவு என்ன
3: மேடம்? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஆர்டிஏ ஃபைன் மேடம்.
2: ஆர்டிஏ ஃபைன் புடிச்சு கட்டுவீங்களா? மனசார கட்டுவீங்களா? அது கட்டிதான் ஆகணும். அதை நான் சொல்ல, ரொம்ப ஆசையா ஆசையா பண்ற செலவு, லைக் ரொம்ப நாளா பார்த்து வச்ச ஒரு ட்ரெஸ் வாங்குறது. சில பேருக்கு வந்து அப்பா அம்மாக்கு காசு அனுப்புறது ரொம்ப பிடிக்கும். அப்பாவை அந்த மாதிரி கிஃப்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். கேர்ள் ஃபிரெண்டுக்கு வாங்கி கொடுக்கறது பிடிக்கும். ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுக்கறது பிடிக்கும். குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செலவுனா என்ன செலவு? சேலரி எப்படா வரும்னு காத்திருந்து பண்ணக்கூடிய செலவு. எல்லாரும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு.
3: என்னால சரியா நிறைய இடத்துக்கு போய் சாப்பிட முடியல. அந்த அளவுக்கு இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணணும்
2: நினைப்பாங்க.
3: சரிங்களா? இப்ப கொஞ்சம் அந்த சேலரி பேக்கேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனதுக்கு அப்புறம் நம்ம கையில ஏதாவது காசு வந்ததுக்கு அப்புறம் நம்ம போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா போய் ஏதாவது சாப்பிடணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, அந்த மொத்த மொத்த இது இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா. சரிங்களா? அது இப்பதான் ஓபன் அப் ஆகுது.
2: இப்பதான் உட்காந்து எல்லா இடங்கள்லயும் போய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க.
4: மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
5: வேட்டை நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
2: எங்கெங்க போறீங்க எல்லாரும்? எங்கெங்க போறீங்க? அந்த மாதிரி ஃபுல் டிராஃபிக்கா இருக்கு. எஸ்பெஷலி E11 நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா நீங்க நல்ல கடுமையான டிராஃபிக்ல தான் நீங்க ஷார்ஜாக்குள்ள போக முடியும். அதே மாதிரி E311 முகமது பின் ஜாயத் ரோட்லயும் நல்ல டிராஃபிக் இருக்கு. T62 உம்ரமூல் அண்ட் நாதலம்பர் நாதசபா அண்ட் துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி இந்த ஏரியாலையும் சரியான டிராஃபிக் இருக்குது. ராசல் கோர் இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கிட்டையும் டிராஃபிக்ஸ் இருக்குது. அண்ட் DFC கிட்ட லைட்டாக டிராஃபிக் இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் நேஷனல் பெயின்ஸ்லையும் நல்லா டிராஃபிக் பார்க்க முடியுது. E611லையும் வழக்கத்தை விட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான டிராஃபிக் தான் நான் கண்ணில்
4: பார்க்குறேன். Brought to you by Jeturay மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
5: வேட்டை நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க.
2: பேசலாம். ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் FM தி ஈவினிங் கரெக்ட். நான் உங்க அர்ஜுன் வேதா.
4: Golden song of the hour. Golden song of the hour. Brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th November.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: இது என்ன, நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
4: எனக்கு என்னமோ எல்லாருமே இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு தோணுது.
3: இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்பிங்.
4: என்னது, நிஜமாவா?
5: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். Spend 180 and we pay back. 10,000 trolleys powered by PNG. Conditions apply.
6: Lulu, where the world comes to shop.
4: இரு, நீ கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ் சொன்ன?
7: ஆமா, பீபா ஜுவல்லர்ஸ்ல செலக்டட் கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் சார்ஜஸ். டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் மேக்கிங் சார்ஜஸ்ல 50% வரைக்கும் ஆஃபர். டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல 40% வரைக்கும் ஆஃபர் இருக்கு.
4: அட, இந்த ஆஃபர் எவ்வளவு நாள் இருக்கும்?
7: பீமாவோட இந்த 1% மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். சோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ.
8: ஆஃபர் வேலிட் until 11th October only at Bima Jewelers, Lulu Buvela Sharjah, Lulu Al Barsha Dubai and Madinat Zayed Shopping Center Abu Dhabi. Visit now. This annual offer won't come again. TNC apply.
9: Dubai la veetu samayal madri premium dining experience oda oru restaurant theedringla?
10: Ungalukkagave IS Premium Veg Restaurant avanga moonavathu branch grand ah open pannirukanga.
9: Asal paramparaya suvaila variety ah enjoy pannalam.
10: Innoru highlight, inge onion garlic illama jain food kuda kidaikum. IS Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndhu tharpodu Burj Man Exit 1 Rag Bank arigilum Jafsa vil pudhiya kilai brahmandamaga thirakkapattulladhu. Call 0503
3: ஒரு தரமான எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
11: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
12: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of The Evening Correct is brought to you by Corporate Tax on time ku file panna The VAT Consultant, your trusted partner for tax compliance and business growth. The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
13: Manasathu dimmittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till 7th November.
2: 89.4 Tamil FM in seidhi surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: வெற்று பேச்சுக்களாலும் சமூக வலைதள புகழ்ச்சிகளினாலும் ஒரு மாநிலத்தின் ஆட்சியை நடத்திவிட முடியாது என்பதை மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ ஜிஎஸ்டி வரி வசூல் புள்ளி விவரங்கள் அப்பட்டமாக நிரூபித்து விட்டன என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு 2026 ஆண்டின் கடந்த 3 மாதங்களாகவே தமிழ்நாடு தொடர்ந்தும் வரி வருவாய் வீழ்ச்சியையே சந்தித்து வருகின்றது என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசம், குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா என பிற முக்கிய மாநிலங்கள் கடந்த ஆண்டை விட அபார வளர்ச்சி கண்டு வரும் நிலையில் தாவி காட்சியில் தமிழ்நாடு மட்டும் தொடர்ச்சியாக 3 மாதங்களாக வீழ்ச்சியை சந்தித்து அதல பாதாளத்துக்கு சரிந்திருப்பது பேரதிர்ச்சி அளிக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: தங்கள் தலைவர்கள் கைது செய்யப்பட்டாலும் இளைஞர்கள் முன்னெடுத்து வரும் இயக்கத்தை ஒடுக்க முடியாது என்று கோக்ரோச் ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. அக்டோபர் 10 டெல்லியில் பெரிய அளவிலான போராட்டம் நடத்தவும் சிஜேபி திட்டமிட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி கோக்ரோச் ஜனதா கட்சி போராட்டங்களை நடத்தி வருகின்றது. தாம், அபிஜித் தீப்கே மற்றும் சௌரவ் தாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் அக்டோபர் 10 முன்பு தேசிய பாதுகாப்பு சட்டம் அல்லது அதற்கு இணையான சட்டப்பிரிவுகளின் கைது செய்யப்படலாம் என்று சிஜேபியின் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆசுதோஷ் ராங்கா தெரிவித்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் திருமண நிகழ்ச்சிகள் மற்றும் ஹோட்டல்களில் பாடல்கள் பாடுவதற்கு இனி கட்டணம் செலுத்த வேண்டும் என சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்களை அமைச்சர் விஜித ஹேரத்தும் மறுத்துள்ளார். பொது நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் மற்றும் பிற படைப்பாளர்களின் படைப்புகளை வணிக நோக்கில் பயன்படுத்துவதற்கான கட்டணம் தொடர்பான சமீபத்திய விவாதங்கள் சமூக வலைதளங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பரப்பப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிற படைப்பாளர்களுக்கு சொந்தமான பாடல்களை பாடி அதற்காக பார்வையாளர்களிடம் நுழைவு கட்டணம் வசூலித்து வருவாய் ஈட்டும் வகையில் நடத்தப்படும் வணிக ரீதியான இசை நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமே இந்த விதி பொருந்தும் என்றும் அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். டீப் பேக் காணொலிகளை கண்டறியும் வகையில் சராப் என்ற செயற்கை நுண்ணறிவு மாடலை துபாய் தொழில்நுட்ப பாதுகாப்பு மையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அரபு பிராந்தியத்தில் அரசு நிறுவனம்

0: சக்தி முகமைக்கு ஈரான் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச அமைப்புகள் குறிப்பாக IAEA ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் தொடர்பாக ஆதாரமற்ற கருத்துக்களை தொடர்ந்தும் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சர்வதேச அமைப்புகள் தங்களது நடவடிக்கைகளில் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிக்கக் கூடாது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்ததாக ஈரானின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்திய ஏ அணியின் ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் காயமடைந்த ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக மித வேக பந்துவீச்சு ஆல்ரவுண்டர் சூர்யான் ஷெட்ஜி சேர்க்கப்பட உள்ளார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த தொடருக்கான இந்திய ஏ அணியில் அவர் ஹர்திக்கின் இடத்தை நிரப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹர்திக் பாண்டியா உடற்தகுதி உறுதி செய்யப்பட்டால் விளையாடலாம் என்ற நிபந்தனையுடன் முதலில் ஒருநாள் அணியில் இடம்பெற்றிருந்தார். ஆனால் புதிதாக ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான தொடரில் களமிறங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
2: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: நடக்குது உலகத்துல, என்ன நடக்குது. வெல்கம் பேக். இது வந்து 4th ஹவர் ஆஃப் தி ஈவினிங். கரெக்ட், நான் உங்க ஆர்ஜனவே தான். ஒன்லி 89.4 தமிழ் எஃப்எம். எங்கெல்லாம் எதெல்லாம் நடக்குது இதெல்லாம் என்னால் யோசிக்க முடியல. இப்போ நீங்கள் வந்து ஏஐ வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பீங்க, அதுலேயும் குறிப்பாக தமிழ் இந்தியன் ஏஐ வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. சவுத் இந்தியன் அப்படின்னா ஒரே பொண்ணு தான் ஃபுல்லாக வருவாள், ஹிந்திலையும் அவள் தான் வருவாள், அந்த ஃபேஸ் கட் தான் வரும். சைனாவில் இப்போ புதுசாக என்ன இருக்குது அப்படின்னா, ஏஐ கிரியேட்டர்ஸ்க்கு உங்கள் ஃபேஸை நீங்கள் ரெண்ட் கொடுக்கலாம். லைக் என்னோடய ஃபேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏ அதை வச்சு நீங்கள் டிஜிட்டல் வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம், நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு என்னுடைய ஃபேஸை யூஸ் பண்ணிக்கலாம், கேம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறைய வர்ச்சுவல் கான்டென்ட் எதுக்குனாலும் நீங்கள் என்னுடைய ஃபேஸை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்ட் கொடுக்க முடியுமா. ஸோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிக்கு உங்கள் ஃபேஸை வந்து ரெண்ட், அதாவது என் ஃபேஸை பயன்படுத்திக்கிறது இத்தனை மாதம் நீங்கள் பயன்படுத்தினா இவ்வளோ காசு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்மளால் ரெண்ட் கொடுக்க முடியுமா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சம் வாட் லைக் 50 யுவான்லேருந்து, அதாவது ஒரு $7லேருந்து $15,000 வரைக்கும் அதன் மூலமாக சம்பாதிக்கிறாங்களாம். இந்த மாதிரி டிஜிட்டலி ஒன்று ஒன்றும் க்ரோ ஆக அதுலேருந்து எப்படிலாம் வந்து எந்தெந்த பக்கத்துலேருந்து நம்ம எப்படி பெனிஃபிட் ஆகலாம் அவ்வளோலாம் யோசிக்க முடியும். என்ன எந்த அளவுக்கு உலகம் அப்டேட் ஆகி போகுதோ அதில் நாம் என்ன பண்ண முடியும், அதன் மூலமாக நாம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்திக்க முடியும்னு நம்ம யோசிச்சு தான் ஆக வேண்டியிருக்கு. அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பட் நான் கூட யோசிக்கிறதாச்சும் இந்த மாதிரி பண்ணலாமா, வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யூஏ அப்டேட்.
1: Brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: சில பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, நம்மளுடைய முக்கியமான விஷயங்கள் தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதில் ஒன்று தான் நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து இன்னும் அதை சுலபமாக்கியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை மீட் எடுக்கிறதுக்கு, ஸோ துபாய் டிரைவிங் லைசன்ஸாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஆர்டி ஆப் மூலமாக அல்லது செல்ஃப் சர்வீஸ் மிஷின் இருக்குது இல்லைங்களா, கியாஸ்க், அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்க முடியும், ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரீப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஒரிஜினல் லைசன்ஸ் வந்து வேலிடில் இருக்கணும். அண்ட் முக்கியமாக மூணு விஷயங்கள் இங்கே ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று, இஃப் யூ ஆர் அண்டர் 21 அப்படின்னா 100 திரம்ஸ் ப்ளஸ் 20 திரம்ஸ் நாலேஜ் அண்ட் இனோவேஷன் ஃபீன்னு சொல்லிட்டு 120 திரம் சார்ஜ் பண்ணுவாங்க. இஃப் யூ ஆர் அபவ் 21 அப்படின்னா வந்து, இஃப் யூர் ஓல்டர் தேன் 21 அப்படின்னா நீங்கள் வந்து 300 திரம்ஸ் ப்ளஸ் 20, அதாவது 320 திரம்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் டு கெட் தி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் நியூ கார்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் லைசன்ஸ் ஃபைன் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் அந்த லைசன்ஸ் எடுக்க முடியும். புது லைசன்ஸ், அதாவது தொலைந்து போன லைசன்ஸ்க்கு பதிலாக ரீப்ளேஸ் லைசன்ஸ் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இது நீங்கள் வந்து துபாய் லைசன்ஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் துபாய் லைசன்ஸ் அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ரெண்டு பாட்டை பேக் டு பேக் போட போகிறதுனா உங்கள் அர்ஜனவே தான். அண்ட் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது 89.4 தமிழ் எஃப்எம். திஸ் இஸ் தி ஈவினிங். கரெக்ட்,
2: back to back
3: ரெண்டு பாட்டு
2: brought to you by Malabar Gold and Diamonds. Malabar Gold and Diamonds ல வெறும் 25% அட்வான்ஸா பே பண்ணி உங்க கோல்ட் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள Malabar Gold and Diamonds-ஐ விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வெறும் 25% அட்வான்ஸ் ஆ பே பண்ணி உங்க கோல் பிரைஸ் லாக் பண்ணுங்க. இப்போவே உங்கள் அருகில் உள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க அல்லது மொபைல் ஆப் வழியா பே பண்ணுங்க.
3: I think my heart just skipped a beat. Guess I'm falling in love with you.

0: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: நிம்மதி இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம், ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
4: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக, தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
3: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
7: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
8: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till

0: கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்ப வேண்டிய டைம் அண்ட் வெல்கம் பேக். இது ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் நிவேதா. நான் இப்போ இந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, சைக்காலஜி சம்மந்தமாக படிக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் ஆண்கள் இப்படி யோசிக்கிறாங்க, ஏன் பெண்கள் இப்படி யோசிக்கிறாங்க, ஏன் குழந்தைங்க இப்படி யோசிக்கிறாங்க, இந்த நான்கு கால் ஜீவன்கள் இருக்கும் இல்லையா, இந்த நாய் பூனையெல்லாம் என்ன யோசிக்கும், இப்படியெல்லாம் எனக்கு வந்து மைண்டில் யோசனை போயிட்டே இருக்கும். எப்பவும் எனக்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குது, லைக் எனக்கு வந்து ஒரு மாதிரி சோர்வாக்கி இல்லை யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல், அது எப்போவுமே எல்லாருக்கும் அப்பப்போ வந்து போகிற ஒரு ஃபீல் தான் வச்சுக்கோங்களேன். அந்த ஃபீல் வரும்போதெல்லாம் வீட்டுடைய அல்லது ரூமுடைய ஒரு கார்னர் ஒரு மூலையில் போய் அந்த செவத்தை சாஞ்சு உட்காந்துக்கிட்டு அழணும்னு எனக்கு தோணும். இது ஏன் அப்படின்னு கேட்கணும், இதுக்கு பின்னாடி என்ன சைக்காலஜி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நான் படிக்கிற ஒரு ஆள். ஸோ ஆண்களுடையும் பெண்களுடையும் உலகம் அப்படிங்கிறது டோட்டலி வேறையாக இருக்குது. அந்த ரெண்டு உலகத்துக்குள்ளேயும் மீட் பண்ண முடியாமல் நாம் தவிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லை கடைசி வரைக்கும். இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, பிகாஸ் பெண்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க, சொல்லி அந்த பிரச்சனையை முடிக்கணும்னு. பசங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பேசிட்டாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம், அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, நமக்கு இன்னும் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு பெண்களுக்கு தோணும். ஆண்களுக்காக தான் நான் பேசிட்டேனே. ஸோ தே ஹாவ் ஃபைட் அப்படின்னா பெண்கள் வந்து அந்த என்டையர் ப்ராப்ளத்தை பேசி உட்காந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏன் நீ இப்படி பண்ண, அன்றைக்கி ஏன் நீ இப்படி பண்ண அப்படின்ற அந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடச்சிட்டே வரணும். அதுக்கு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி கிடச்சிட்டே வரணும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பேசி முடித்த மாதிரி அர்த்தமாகும். அந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் அந்த சண்டை முடித்து பேச ஆரம்பித்து எல்லாம் ஆச்சு அப்படின்னாலும் நம்ம தான் பேசிட்டோமே, நம்ம சண்டை தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாமா. ஸோ வி டூ ஆர் டூ டிஃப்ரெண்ட் டைப் அண்ட் நம்ம ரெண்டு பேரும், அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்க்கையை வாழணும். இப்படி இருக்கு பார்த்தீங்களா, தட் இஸ் லைஃப். ஸோ இப்படிலாம் நிறைய யோசிக்கும் போது மைண்டு பயங்கரமாக கொலம்பி போய் தலை வலிக்கும், சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகும், சம்டைம்ஸ் நெக் பெயின், பேக் பெயின், ஜாயின் பெயின் எல்லாமே வரும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பார்க்க வேண்டியவங்கள பார்க்கணும். ஸோ எஸ், பேக் பெயின், ஸ்டிஃப்னஸ், நெக் பெயின், ஜாயின் பெயின், மைக்ரைன், போஸ்ட் ப்ரெக்னன்சி ரிகவரி, ஜாயின் ஸ்டிஃப்னஸ், ஸ்லீப் டிஸ்கம்ஃபர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த எதுவாக இருந்தாலும் ஐ ட்ரீட் ஆயுர்வேதா இருக்குது. ஸோ ஐ ட்ரீட் ஆயுர்வேதா இப்போ சிலிக்கனோசிஸ் டிஎபிஐ தொடர்ந்து அல்பர் ஷார்ஜான்லையும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0588204172. பேசலாம், ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம், தி ஈவினிங் கரெக்ட். என்ன அவங்க அர்ஜுனவேதா,
1: தி ஈவினிங் கரெக்ட் presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: We'll be back after a short commercial break.
1: இது என்ன நம்ம அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவ்வளவு ஆர்வமா ட்ராலி ஃபில்லிங் ரேஸ்ல இறங்கிட்டாங்க?
2: எனக்கு என்னமோ எல்லாரும் இப்பவே தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு
1: தோணுது. இல்லங்க, இது நம்ம லூலுவோட லூலு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். 10,000 லக்கி வினர்ஸ்க்கு ஒரு ட்ராலி முழுக்க ஃப்ரீ ஷாப்.
2: என்னது, நிஜமாவா?
3: நிஜமாதான். 100 திரம்ஸ்க்கு லூலு ஸ்டோர் அல்லது லூலு ஆப் மூலமாக நவம்பர் 8 வரை பொருட்கள் வாங்கும் நபர்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் 10,000 பேருக்கு பில் தொகையை லூலு திருப்பி தரும். Spend 180 and we pay back. 10,000 trolleys powered by PNG. Conditions apply.
4: லூலு, where the world comes to shop.
5: 1982 முதல் UAE உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேவில் உள்ள நியூ ஸ்கார்ப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 தேதி மாலை 4 மணிக்கு. இனி அல்தேவில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம்.
6: For more details, call 065-328-794 or WhatsApp 050-388-5370.
7: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
8: Hello, Abu Dhabi makkale!
9: In the Deepavali, unga sonda veetukana kanava nijama karidiya, Tamil Nadu's most trusted builders, nama DAC developers mudhal muraiya Abu Dhabi ku varanga. Ungalukaga ekkachakka special NRI offers oda.
10: Chennai and Coimbatore projects oda apartment, villas, residential plots ipa neengalum vaangalam. Coming 17th and 18th October, morning 10 AM to 7 PM.
9: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீம் மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான். நியூ லைட், நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
11: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas-ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில்

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: மொத்த துபாயும் ஒண்ணா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம், ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
3: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக, தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா, இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
2: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till

செயின்டாரா அப்படி சொல்ல போகிறேன். ஹாவ் யூ எவர் தாட் இஸ் திஸ், இப்போ நான் சொல்ல போகிற விஷயம், லைக் எய்தர் நம்ம ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஒர்க்குக்கு போயிட்டுருக்கோம், ஒர்க்லேருந்து வந்துட்ருக்கோம், ஒர்க்குக்காக தயாராகிறோம், ஒர்க்லேருந்து வந்து தூங்குகிறோம், எதாவது பற்றி யோசிக்கிறோம், ஒர்க்கு பற்றி யோசிக்கிறோம், அடுத்த என்ன வேலை பார்க்கலான்னு யோசிக்கிறோம், எந்த வேலை நமக்கு கரெக்டாக இருக்குன்னு யோசிக்கிறோம், சுற்றி சுற்றி சுற்றி எந்த வேலை பார்த்தா நாம் நினச்சி அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வாழலான்னு யோசிக்கிறோம். Totally everything today dependent on what we work, how we work, work, work, work. So, எங்க பார்த்தாலும் எனி டைம் நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டமாக கொண்டு போகணுனாலே அதுக்கு ஒர்க்குங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு நிரந்தரம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த நிரந்தரமான ஒர்க்கை பற்றி யோசிக்கணும் தான், அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும் தான். ஆனால் அது கூடவே அந்த ஒர்க்கை ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பாடி ஒர்க் பண்ணுது இல்லை, அதாவது நம்ம உடல் நமக்காக ஒர்க் பண்ணுது இல்லையா. ஸோ அதுக்கு தேவையான ரெஸ்ட்டும், அதுக்கு தேவையான ரெஸ்ட் அப்படின்னா நல்லா தூங்குறது மட்டும் இல்லை, மன நிம்மதி அப்படிங்கிறது கொடுக்க வேண்டிய அவசியம். மனசுக்கு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய பாடல்கள் கேட்கறதா இருக்கட்டும், படத்துக்கு போகிறதா இருக்கட்டும், நண்பர்களோட பேசுகிறதா இருக்கட்டும். ஆனால் அப்படி ஒருத்தங்க இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு என்ன கேட்டிங்கன்னா என்கிட்டயுமே பதில் கிடையாது. பட் ஐ வுட் டெல் யூ, லைக் நீங்கள் என்னெல்லாம் வேலையை பற்றி யோசிக்கிறீங்களோ அதே நேரத்தில் அது கூடவே உங்களை பற்றியும் யோசிங்கங்கிறது தான் இப்போ நான் இங்கே சொல்லி கிளம்பணும்னு ஆசைப்பட்றேன். Yes, we all are here, we are all working, and இன்னைக்கு generation is too tough than the previous generation of நம்மளுடைய parents விட, பிகாஸ் அவங்க இவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகலை, அவங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை பார்க்கணும் பண்ணணும்னு தேவைப்படலை. ஏன்னா இந்தியாவில் பாருங்களேன், ரொம்ப அதிகமாக இந்த லிப்ஸ்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, மற்றவங்களை காமிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே நகர்றது இருக்குல்ல, அது ஆக்சுவலி நல்ல விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காகவும் ஒரு லைஃப் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ லவ் இட், பிகாஸ் அது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். வெளில இருந்து பார்க்குறதுக்கும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் நல்லாயிருக்கும், பட் அதை கண்டினியூ பண்ண நினைக்கும் போது அது ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் அது ஒரு ப்ரெஷர். ஸோ அதுக்குள்ளே போய் சிக்கிக்காதீங்க. ஆல்வேஸ் லிவ் த லைஃப் தட் யூ கேன் ஏபிள் டு லிவ் அண்ட் யூ கேன் ஃபீல் பீஸ்ஃபுல் அபவ் தட். அண்ட் வீட்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, இஃப் யூ மேரிட், ஐ எம் டெல்லிங் திஸ் டு அ மேன், இஃப் யூ மேரிட், எந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்களோ அந்த பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க. ஷீ டெஃபினெட்லி ஹேவ் சம் சொல்யூஷன். அண்ட் இஃப் யூ ஆர் அ விமன் யூ லிஸ்னிங் டு வாட் ஐம் சேயிங், நீங்களும் போயிட்டு எனக்கு உங்ககிட்ட பேசணும், எனக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாருங்க, பேசுங்க. ஓகே, திங்ஸ் திங்ஸ் வில் சேஞ்ச். ஓகே, நான் கிளம்புறேன், நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க. அண்ட் முக்கியமாக ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம். எனக்கான ஃபீட்பேக் ஆர்ஜி நிவேதா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் சொல்ல மறந்துடாதீங்க. சீ யூ டுமாரோ, டேக் கேர், ஆரா, குட் நைட். இப்போ சொல்லிடுறேன், அடுத்த அன்புல நான் பிரியா வருவாங்க. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas le verum 10% advance seluthi lowest gold rate le unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.
2: 89.4 Tamil FM in Virivana Seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: இலங்கையில் காவலில் உள்ள தமிழக மீனவர்கள் 20 பேரை விடுவிக்க கோரி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக மீனவர்களின் 270 படகுகளையும் விடுவிக்க கோரி வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் அனுப்பியுள்ளார். இந்நிலையில் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் மீன்பிடி படகுகளை விரைவாக விடுவித்து தாயகம் திரும்பச் செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளை தூதரக ரீதியில் மேற்கொண்டு வருவதாக உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதேவேளை தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டாமல் கவனமாக இருக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். போக்சோ வழக்கில் கைதான வீரமணி விவகாரத்தில் தங்களை இணைத்து பேசிய அமைச்சர்கள் CTR நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா மற்றும் தாவைக்கா தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்ய திமுகவுக்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த ஜெம் கிரனைட் உரிமையாளர் வீரமணிக்கு எதிரான வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் முந்தைய திமுக அரசு தப்பிக்க விட்டுவிட்டதாக தாவைக்காவைச் சேர்ந்த தமிழக அமைச்சர்கள் CTR நிர்மல்குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் பேட்டியளித்திருந்தனர். அதேபோன்று தாவைக்கா ஐடி விங்கும் திமுக அரசுக்கு எதிராக குற்றஞ்சாட்டி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தது. இது திமுகவுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக தெரிவித்து ஜெம் வீரமணிக்கு எதிரான வழக்கில் திமுக அரசு மீது குற்றம் சுமத்தி கருத்துக்களை தெரிவிக்க அமைச்சர்கள் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா மற்றும் தாவைக்கா ஐடி விங் ஆகிய தரப்புக்கு தடை விதிக்க கோரி திமுக சார்பில் அதன் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேரை பதவி விலக தாவைக்கா தரப்பு நிர்பந்திப்பதாக பரந்தாமன் புகார் தெரிவித்துள்ளார். தாவைக்கா தரப்பு நெருக்கடி குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் 2 MLAக்களும் புகார் அளித்துள்ளதாக பரந்தாமன் கூறியுள்ளார். முதல்வர் விஜய், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, வைகோ அவரது மகன் துரை வைகோ மீது குதிரை பேர புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து MLA ஆன ராஜேந்திரன் செந்தில் செல்வனுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வைகோவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் என்றும் பரந்தாமன் கூறியுள்ளார். 2 MLAக்களை ராஜினாமா செய்ய வைப்பதாக வைகோ உறுதியளித்துள்ளதாக பரந்தாமன் கூறியுள்ளார். இது தொடர்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்று பரந்தாமன் கூறியுள்ளார். கட்சி தாவல் விவகாரத்தில் TTV அதிமுக புகார்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்காததால் தற்போது திமுக எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்துள்ளதாக பரந்தாமன் கூறியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: தலைமை தேர்தல் ஆணையத்தில் உள்ள மற்ற இரு தேர்தல் ஆணையர்களின் ஒப்புதல் அல்லது ஒருமித்த கருத்து இல்லாமல் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தன்னிச்சையாக முடிவுகளை எடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவரை இடைநீக்கம் செய்வதற்கான இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது.

0: தேர்தல் ஆணையர் எடுத்த முடிவுகளை மறுபரிசீலனை செய்யவோ அல்லது ரத்து செய்யவோ வாய்ப்புள்ளதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தனது அதிகாரங்களை பயன்படுத்திய விதம் மற்றும் சர்ச்சைக்குரிய படிவம் 6 மாற்றம் உள்ளிட்டவை குறித்து தொடரப்பட்ட வழக்குகளில் சம்பந்தப்பட்ட முடிவுகள் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் படிவம் 6 சட்டவிரோதமாகவும் ஒருதலைபட்சமாகவும் மாற்றங்களை செய்துள்ளதாக எதிர்க்கட்சி தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் பாஜகவுக்கு சாதகமாக தனது பதவியை தவறாக பயன்படுத்தியதற்கு மேலும் ஓர் ஆதாரம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சுமத்தினார். ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஞானேஷ்குமார் உள்ளிட்ட அனைவரும் பொறுப்பு கூறச் செய்யப்படுவார்கள் என்றும் ராகுல்காந்தி அறிக்கை வெளியிட்டுள்ளார். தங்கள் தலைவர்கள் கைது செய்யப்பட்டாலும் இளைஞர்கள் முன்னெடுத்து வரும் இயக்கத்தை ஒடுக்க முடியாது என்று கோக்ரோச் ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. அக்டோபர் 10 டெல்லியில் பெரிய அளவிலான போராட்டம் நடத்தவும் CJP திட்டமிட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி கோக்ரோச் ஜனதா கட்சி போராட்டங்களை நடத்தி வருகின்றது. தாம், அபிஜித் தீப்கே மற்றும் சௌரவ் தாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் அக்டோபர் 10 முன்பு தேசிய பாதுகாப்பு சட்டம் அல்லது அதற்கு இணையான சட்டப்பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்படலாம் என்று CJP-யின் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆசுதோஷ் ராங்கா தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் புதிய பாடத்திட்ட சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக 2027 முதல் 6 வகுப்பு மாணவர்களுக்கு தொழில் முனைவு மற்றும் நிதியியல் கல்வியை உள்ளடக்கிய புதிய பாடம் அறிமுகப்படுத்தப்படும் என்று பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 6 முதல் 9 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு தொழில் முனைவு மற்றும் பண மேலாண்மை குறித்த அடிப்படை அறிவை வழங்குவதே இந்த பாடத்திட்ட சீர்திருத்தத்தின் முக்கிய நோக்கம் என்று பிரதமர் தெரிவித்தார். இதன் முதற்கட்டமாக 2027 அனைத்து 6 வகுப்பு மாணவர்களுக்கும் புதிய பாடம் அறிமுகமாக உள்ளது. மேலும் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு சிறு வயதில் இருந்தே முதலீடு மற்றும் தொழில் முனைவு குறித்த நடைமுறை அனுபவத்தை வழங்கும் வகையில் ஸ்டாக் மார்க்கெட் கேம் மற்றும் பள்ளி மூலதன சந்தை கிளப்புகள் போன்ற திட்டங்கள் செயற்படுத்தப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நிதியியல் கல்வி என்பது பணத்தை நிர்வகிப்பதற்கான அறிவை மட்டும் வழங்காமல் நெறிமுறைகள் மற்றும் பொறுப்பான நிதி நடத்தை குறித்த புரிதலையும் மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
0: ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் சமூக ஒற்றுமை குறியீட்டு கணக்கெடுப்பு என்ற புதிய ஆய்வை சமூக அதிகாரமளிப்பு அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இந்த ஆய்வின் மூலம் நாட்டில் நிலவும் சமூக ஒற்றுமையின் அளவு மற்றும் அதை பாதிக்கும் காரணிகள் குறித்து மதிப்பிடப்பட உள்ளது. இந்த புதிய கணக்கெடுப்பை சமூக அதிகாரமளிப்பு அமைச்சகம், மத்திய போட்டித்திறன் மற்றும் புள்ளி விவர மையம் ஆகியவை இணைந்து தொடங்கியுள்ளன. இதன் மூலம் சமூகத்தின் தற்போதைய நிலை மற்றும் தேவைகளை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் துல்லியமான தேசிய தரவுகள் மற்றும் குறியீடுகளை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் சமூக ஒற்றுமை, வாழ்க்கை தரம் மற்றும் சமூக நிலைத்தன்மையை மேம்படுத்தும் கொள்கைகள், திட்டங்கள் மற்றும் பல்வேறு முயற்சிகளை உருவாக்க இந்த ஆய்வின் முடிவுகள் பயன்படுத்தப்பட உள்ளன. டீப் ஃபேக் காணொளிகளை கண்டறியும் வகையில் சராப் என்ற செயற்கை நுண்ணறிவு மாடலை துபாய் தொழில்நுட்ப பாதுகாப்பு மையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அரபு பிராந்தியத்தில் அரசு நிறுவனம் ஒன்றால் உருவாக்கப்பட்ட முதல் திறந்த மூல டீப் ஃபேக் கண்டறிதல் செயற்கை நுண்ணறிவு மாடல் இதுவாகும் என DESC தெரிவித்துள்ளது. முழுமையாக அமீரக குழுவால் உருவாக்கப்பட்டுள்ள சராப் மாடல் செயற்கையாக உருவாக்கப்பட்ட அல்லது மாற்றியமைக்கப்பட்ட காணொளிகளை கண்டறிவதை நோக்கமாக கொண்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: மருத்துவத்துக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கார்ல் டெய்சரூத், பீட்டர் ஹெக்மன், ஜார்ஜ் நாகேல் ஆகியோர் 2026 மருத்துவத்துக்கான நோபல் பரிசை பெறுகின்றனர். ஒளியை பயன்படுத்தி செல்களின் செயற்பாட்டை, குறிப்பாக நரம்பு செல்களின் செயற்பாட்டை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் என்பதை விஞ்ஞானிகள் புரிந்து கொள்ள அவர்களின் ஆய்வு பணிகள் உதவியுள்ளன. இதன் மூலம் மூளையை ஆய்வு செய்வதற்கும் நரம்பியல் மற்றும் பிற நோய்களுக்கான சிகிச்சைகளை உருவாக்குவதற்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. அமெரிக்காவின் எண்ணெய் ஏற்றுமதி தடைகள் மற்றும் தெஹ்ரானின் எண்ணெய் வர்த்தகம் தொடர்பான நெருக்கடிக்கு மத்தியில் ஈரான் எண்ணெய் அமைச்சர் மொஹசன் பாஜினாத் பதவி விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக நாட்டின் முன்னணி எண்ணெய் துறை நிர்வாகி அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தனிப்பட்ட காரணங்களுக்காக சில காலத்துக்கு முன்பே ராஜினாமா செய்ய பாக்னிஜாத் முன்வந்ததாக

0: அப்போது அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் ஈரான் அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தொடர்ந்து பதவியில் நீடிக்குமாறு அவரிடம் கேட்டிருந்ததாகவும், ஆனால் பதவி விலகுவதில் அமைச்சர் உறுதியாக இருந்ததால் தற்போது அவரது ராஜினாமாவை அதிபர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதிபர் அலுவலக அதிகாரி தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையிலான மூன்றாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் மெதுவாக பந்து வீசியதற்காக இரு அணிகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணிக்கு போட்டிக் கட்டணத்தில் 20%, மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு 10% அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. நேர சலுகைகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் மேற்கிந்திய தீவுகள் அணி தனது 50 ஓவர்களையும் முழுமையாக வீசியிருந்தாலும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்குள் 2 ஓவர்கள் குறைவாக வீசியதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதேபோன்று 352 ஓட்டங்கள் என்ற இலக்கை மேற்கிந்திய தீவுகள் அணி 48.2 ஓவர்களில் எட்டியதால் இந்திய அணி 4 ஓவர்கள் குறைவாக வீசியதாக கணக்கிடப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: குட் ஈவினிங். நீங்களும் அப்பாடா அப்படின்னு சில் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். இந்த டேவும் கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடியா தான் போயிருக்கும். ஒருவேளை மண்டே பிரியா பிரஷரா இருந்துச்சு அப்படின்னா கூல் கூல், ஒரு தடவை ரெண்டு தடவைனா பரவாயில்ல, நமக்கு அப்படியே பழகிடுச்சு தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எப்பவும் போல நம்ம சரி பண்ண போகிறோம், உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி யூஏ அப்டேட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அண்ட் தென் நிறைய பேசலாமா? எஸ், என்ன நடக்குது யூஏல?
1: Update brought to you by ABC Cargo and Courier, number 1 NGCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஸோ சும்மாவே வந்து யுஏயில் நிறைய விஷயங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இல்லையா, அதுக்கே ஒரு பயம் இருக்கும். அதனாலேயே நம்ம ப்ராப்பராக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதில் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். என்னென்னா, இப்போது எங்கே பார்த்தாலுமே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம் இல்லையா, நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா பின்னாடி வந்து யாராவது நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா அப்படியே கண்டுக்காமல் சோஷியல் மீடியாவில் போடுவோம். அதுவுமே யுஏயில் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் அது. ஏன்னா மற்றவங்க வந்து ஃபோட்டோஸ் நம்ம ஃபோட்டோஸில் வரக்கூடாது, சோஷியல் மீடியாவில் முக்கியமாக அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்றது. இப்போ அதையும் தாண்டி துபாயில் கூடிய பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுல ஒர்க் பண்ற டீச்சர்ஸா இருக்கட்டும், அவங்களோட அனுமதி இல்லாம அவங்களை வந்து போட்டோஸ் வந்து எடுக்கவே கூடாது. அப்படியே எடுத்தா எடுக்கிறதும் தப்பு, அதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்றதும் தப்பு. ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து பனிஷ்மெண்ட் நம்மளை தேடி வரும் தேவையா. ஸோ அதனால அந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க. நான் எங்க அப்படி பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குட். ஸோ உங்களோட குழந்தைய எடுக்கிற தாட்டில் வந்து நீங்கள் மற்ற குழந்தைஸையும் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளவு தாங்க.
2: அதாவது
0: மதுரையா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மதிப்பெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்க ஊர்ல நீங்க ஒர்க் பண்ற ஊர்ல இது பண்ணா தப்பு இல்ல, அது பண்ணா தப்பு இல்ல, இதுக்கு ஃபைனல் அதுக்கு ஃபைனல். ஆமாங்க ஆமாங்க. இதனாலேயே நாங்க ரொம்ப வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றதுக்கு பழகிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு. 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
3: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க மூணாவது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
3: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
4: இன்வாய்ஸிங்லாம் கம்பல்சரியா பண்ணிருக்கணுமே, நீ தயாரா?
5: இருக்கவே இருக்கு. ஜோஹோ புக்ஸ்
4: இது என்ன புது சாப்ட்வேரா?
5: அதான், இல்ல UAE ல கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற இந்த இன்வாய்சிங் முறைக்கு ஜோஹோ புக்ஸ் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குனரா செயல்பட்டு இருக்காங்க. எல்லா இன்வாய்சிங், செலவு கணக்கு, VAT ரிட்டர்ன்ஸ், ரிப்போர்ட்ஸ் கூடவே இப்போ இன்வாய்சிங்கும் சேர்ந்து ஜோஹோ புக்ஸே பாத்துக்கும்.
4: சோ ஆல் அண்டர் ஒன் ரூஃப் கரெக்டா?
5: அதேதான், எல்லா சர்வீஸ்க்கும் ஜோஹோ புக்ஸ். UAE இன்வாய்சிங் செய்ய ஜோஹோ புக்ஸ் தயார்.
3: பல்லாயிரக்கணக்கான அமீரக நிறுவனங்களின் நம்பிக்கையை பெற்ற ஜோஹோ புக்ஸை பயன்படுத்த இன்றே பதிவு செய்ய நீங்கள் செல்ல வேண்டிய தளம் zoho.com/AE/books அல்லது 800 ஜோஹோவை அழைக்கவும்.
6: நகைனா வெறும் தங்கம் இல்ல, பெண்களோட அழகான நினைவுகள். அந்த நினைவுகளுக்கு இன்னும் அழகு சேர்க்க அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ். அனைத்து நகைகளுக்கும் செய்கூலி முற்றிலும் இலவசம். ஒவ்வொரு கிராமிற்கும் சிறப்பு தள்ளுபடி. 3000 AED மதிப்புள்ள டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினால் 1 கிராம் தங்க நாணயம் இலவசம். அன்வர் லக்ஸரி கோல்டன் டைமண்ட்ஸ், துபாய் கோல்சுக் அந்தேரா.
7: இந்த நவராத்திரியை கொண்டாடுங்கள். இந்த நவராத்திரிக்கு உங்க வீட்டு கொலுவ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாக்கலாமா? உங்க கொலு பொம்மைகளை அழகா அடுக்கி வைக்க 3, 5, 7, 9 படி கொலுப்படிகள் இப்போ சந்தை.ஏயில வாங்கலாம். சந்தை.ஏயுடன் இந்த நவராத்திரியை கொண்டாடுங்கள்.
1: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance seluthi lowest gold rate la unga jewelry pre book pannunga. Offer valid till

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியம். யூஸ்வலாகவே நம்ம யாரையாவது பார்க்குறோம் அப்படின்னா அவங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஆஹா, எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்கல்ல, உங்களுக்கு எவ்வளோ அழகான ஒரு திருமண வாழ்க்கையில் எவ்வளோ அழகான வந்து குழந்தை இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் லைஃப்ல இல்லை போல, வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜட்ஜ் பண்ணிடுவோம் இல்லையா. ஆனால் வயசானாலும் சரி வயசாகலனாலும் சரி, அவங்க ஏழையாக இருக்கட்டும் இல்லை பணக்காரவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவங்களோட பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குது. அவங்க வெளி தோற்றத்தை வச்சு நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணிவிடுவோம், இவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு. பட் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அதோட பெயின் என்ன அப்படின்னு, என்ன அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அவங்க ஷூஸ்லேருந்து பார்த்தா தான் தெரியும். யார்கிட்டையும் வாண்டடாக போய் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லணுனே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் சில பேர் வந்து அது சொல்கிறனால ஒன்றும் அவங்களுக்கு பெரிய விஷயமும் இருக்காது. சில பேர் ஓப்பனாக சொல்லிடுவாங்க, சில பேர் வந்து ஏன் பிரச்சனை என்னோட போட்டோம் அப்படின்னு இருப்பாங்க. ரீசண்டாக என்ன, முந்தானேத்து நினைக்கிறேன், எஸ் ஒரு பாட்டியோட ஒரு போஸ்ட் ஒன்று ரீல் ஒன்று பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது அவங்களுக்கு ஒரு 80+ இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கும்போதே வந்துட்டு இருந்தது, அவங்களுக்கு 60+ 70+ ஒரு 80+ இருக்கட்டும், எந்த வயசுலேயுமே வந்து இமோஷ்னலாக அட்டாச்மெண்ட் வந்து ஒரு தேவை, நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரு பார்ட்னர் தேவை அப்படின்றது எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம்ல, ஆஃப்டர் 60 அப்புறம் வந்து அப்படியே பழகிடுவாங்க, அவங்களாம் வந்து பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த ஏஜில் வேணாலும் இந்த மனசு வந்து விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து புரிய வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களும் வந்து பசங்களுக்கெலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து குக் பண்ணி நான் டயர்டாயிட்டேன், என்னோடய லைஃப்பை வந்து நான் வாழவே இல்லை, ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய லைஃப்பை வந்து நான் வாழணும், இப்போ என்னோட கடமைலாம் முடிஞ்சு போச்சு, ஸோ தட் ஐ வாண்ட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பக்கம் வந்து கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க சொல்கிறது சரிதானே, நம்ம இந்த பூமிக்கு எதுக்கு வந்தோம், எல்லாத்துக்கும் சேவை பண்ணுறதுக்கு வந்தோமா, எல்லாருக்கும் வந்து நல்லா இருக்கணும் அவங்கள மட்டும் பார்த்துக்கணும்னு வந்தோமா, எண்ட் ஆஃப் த டே நம்ம லைஃப்பை நம்ம வாழவே இல்லையோ அப்படின்றத ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கான லைஃப்பை நம்ம வாழணும் தானே அப்படின்றது எனக்கு வந்து புரிய வந்துச்சு. ஸோ இன்னைக்கு இதை பற்றி தான் பேசணும்னு தோணுது. மனசை விட்டு மற்றவங்கள நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கோம், அண்ட் நம்ம லைஃப்பை எப்படி வாழணும், அண்ட் முக்கியமாக தன்னோட பார்ட்னர் நம்மளை எப்படி புரிஞ்சுக்கணும், அவங்கள எப்படி நம்ம புரிஞ்சுக்க வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேசலாமா அப்படின்னு தோணுச்சு. இது எல்லாமே வந்து அடங்கும்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ஃபீலிங்ஸ் தானே, அதுக்கு வந்து ஏஜ் வாரியாக வந்து நம்ம பிரிக்கவே முடியாது தான் இல்லையா, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சொல்லுவாங்க வயசாயிடுச்சு இப்போ உங்களுக்கு தேவையா, தப்பித்தவறி இந்த வார்த்தையை தயவு செஞ்சு யார்கிட்டையுமே யூஸ் பண்ணாதீங்க. இது இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட நான் ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஏன்னா வயசுக்கும் நம்மளோட ஃபீலிங்ஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்றத இன்றைக்கி ஷோ முடியும் போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இன்றைக்கி இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு பிடிச்ச பாட்டை நான் ப்ளே பண்ண போகிறேன், கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.

0: சூடா ஒரு பாட்டு incoming சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by lulu in minutes shop on the lulu app and get lulu hypermarket delivered in minutes

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தீபாவளிய ஊர்ல தான் கொண்டாடணும்னு யார் சொன்னா? துபாயே களக்கட்ட போகுது இந்த தீபாவளிக்கு.
1: செம்மொழி முத்தமிழ் சங்கம் வழங்கும் நம்ம வீட்டு தீபாவளி, சப்போர்டட் பை 89.4 தமிழ் FM. வர அக்டோபர் 31 தேதி சனிக்கிழமை தி இந்தியன் ஹை ஸ்கூல் ஷேக் ராஷித் ஆடிட்டோரியம் துபாயில தான் நம்ம வீட்டு தீபாவளி நடக்க இருக்கு.
0: ஹைலைட் சொல்லவா, செம்மொழி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி, பின்னணி பாடகர் உன்னிமேனன் அவர்கள் மற்றும் பல பிரபல பாடகர்களின் மெய் சிலிர்க்க வைக்கும் இசை நிகழ்ச்சியும் இருக்கு.
1: இப்பவே முன்பதிவு செய்யுங்க 0502528940 தீபாவளி அப்படின்னு டைப் பண்ணி உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: We'll be back after a short commercial break.
1: ஜெயிலர் 1 வெற்றியை தொடர்ந்து
3: என்ன கொண்டுனாலும் நிம்மதி இருக்க முடியாது.
1: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில்,
3: பின்னாடி பெரிய ஒரு உலகம் இருக்கு ஜெயிலர்.
1: சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் 2. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
0: மொத்த துபாயும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? அது வெறும் மால் மட்டும் இல்ல, ஒரு மொத்த ஜெனரேஷனோட ஃபீலிங், மறக்க முடியாத அனுபவம். லாம்சி பிளாசா இஸ் பேக்.
1: எஸ், இந்த முறை பிரம்மாண்டமாக தி லைட்ஸ், தி எனர்ஜி, தி நாஸ்டால்ஜியா. இது வெறும் ஆரம்பம் தான். தி பிளாசா மால் விரைவில் திறக்கப்பட உள்ளது.
0: இந்த கம்பேக் சாதாரணமான கம்பேக் இல்ல, ஏன்னா அடுத்த வருஷம் மிரட்டலான லைவ் ஷோஸ், மாபெரும் நபர்கள் ஆர்ப்பரிக்கும் கூட்டத்துடன் The Plaza Mall மறுபடியும் வருகிறது, வரலாறு படைக்க வருகிறது.
1: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தைதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 PM. இனி அல்தைதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம். For more details, call 0653287 94 or WhatsApp 0503885370.
5: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
6: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு, கண்ணாலிவா, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
6: ஓ மை காட், யாரு வர?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
6: டாம் இட்.
7: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
8: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
9: In association with
10: தமிழ்நாடு's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
11: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Joy Alukas la verum 10% advance eluthi lowest gold rate la unga jewelry pre-book pannunga. Offer valid till 7th November.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: Hey, look, easy. சரா
2: சரா சொந்த ஊர்ல சொந்த பா எடுவர்தாதா மேரேஜ் சொல்லிட்டா.
3: சனா பேர்லயே வாங்கிடலாம் விடு.
2: ஆ எப்படி
3: ALD சனா கார்டன், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
4: காலர் வாட்ஸ்அப் 050-675-2828.
5: கூடவே

0: லூலு அல்பர்ஷா டிஎன்சிஏ பிளஸ்.
1: உடனே பண்ணது குனிஞ்சா நிமிர முடியலீங்க, நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இத ஒண்ணுமே பண்ண முடியாது.
2: ஏன் பண்ண முடியாது?
3: நீங்க ஆயுர்வேத முறையில 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான். கால் ஆர் வாட்ஸ்அப் 0569681100. sunday.ae உடன் இந்த நவராத்திரியை கொண்டாடுங்கள். இந்த நவராத்திரிக்கு உங்க வீட்டு கொலுவ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாக்கலாமா? உங்க கொலு பொம்மைகளை அழகா அடிக்கி வைக்க 3, 5, 7, 9 படி கொலுப்படிகள் இப்போ சந்தை.ae ல வாங்கலாம். சந்தை.ae உடன் இந்த நவராத்திரியை கொண்டாடுங்கள்.

0: மணி வரை, காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Joy Alukas ல வெறும் 10% அட்வான்ஸ் செலுத்தி லோயஸ்ட் கோல்ட் ரேட்ல உங்க ஜுவல்லரிய ப்ரீ புக் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் டில் 7th

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. மனசு தொட்ட மெட்டுக்காக சேகர் ஒரு சாங் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் கேட்ட பாட்டு எஸ் மனசு தொட்ட மெட்டில் வந்துட்டே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்களும் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் 0502528940 இந்த நம்பருக்கு. ஒரு இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியோ அஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்னென்ன புதுப்படம்லாம் வருதோ அதுக்கான கப்பல் பாசஸ் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம், ஓகேவா? அண்ட் இப்போது பாட்டு கேட்டு வந்துடலாமா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோடய பாட்டு வந்து எப்போ வரும் எப்போ வரும்னு. நிஜமாவே நீங்கள் அதை பாட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். ஒரு ஒருத்தருக்காக நாங்கள் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, எல்லோரும் கரெக்ட் டைம் ப்ளே பண்ண முடியாதுல, புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். அவ்வளவுதாங்க, பாட்டு கேட்டு வந்துடலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 0502528940.
3: மனசு தொட்டு மெட்டு.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ரேடியோவை டியூன் பண்ணீங்கன்னா எதை பத்தி பேச போறோம், பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். நம்மளோட ஃபீலிங்ஸ்க்கும் வயசுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீலிங்ஸ் உண்டு. தன்னோட பார்ட்னர் பற்றி, தனக்கு என்ன வேணும் அப்படின்றத பற்றி சில பேர் ஓப்பனாக பண்ண மாட்டாங்க, சில பேர் ஓப்பனாக வந்து இப்படி தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்ற வந்து சொல்லுவாங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபீலிங் வரும், ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வரும். அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சில மாதம் ஆகலாம், சில பேருக்கு சில வருஷங்கள் கூட ஆகலாம். என்னாச்சு எனக்கு அப்படின்னு நம்மளை நம்மளே க்வெஸ்சன் கேட்போம். முன்னாடி பார்ட்னர் கிட்ட நிறைய வந்து பேசுவோம், சின்ன சின்ன விஷயம் கூட வந்து ஷேர் பண்ணிப்போம். என்ன அவங்க மனசில் நினைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ஒரு ஆசையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சைலண்ட் மோடுக்கு வந்து போயிடுவோம். ஒரு என்ன எப்போ பாரு ஜோன்ட் அவுட்டாகவே இருக்கே அப்படின்ற மாதிரி நம்மளை யாராவது கேட்டிருப்பாங்க, இல்லை நம்ம வந்து நம்ம பார்ட்னரை வந்து கேட்டிருப்போம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகுது அப்படின்னு, இந்த பேசுறது கம்மியாகுது, எதிர்பார்க்கறது கம்மியாகுது, ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிடுவோம். ஆனால் நமக்குள்ள ஒரு டைர்ட்னஸ் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கும். அது வந்து சட்டுன்னு தெரியாது, கொஞ்சம் டைம் ஆக ஆக தான் புரியும் நம்ம டயர்டாக இருக்கும் அப்படின்னு. ஒரு பாயிண்ட்டில் வந்து என்ன யோசிக்க ஆரம்பிச்சிருவோன்னா, ஆமாம் இந்த பிரச்சனையை பற்றி இப்போ பேசி என்ன பிரயோஜனம், பேசினாலும் என்ன மாறப்போகுது, அகெயின் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுமா, அதுக்காண்டி அப்படியே விட்டுறலாமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோணும். அதுதான் எமோஷ்னல் டிட்டாச்மெண்ட் இல்லையா. இந்த மாதிரி உங்கள் பார்ட்னரோட நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோடையோ, இல்லை உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களோடய நீங்கள் எனக்காவது அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆகிருக்கீங்களா, அது ஒரு சைனாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை சட்டுன்னு எப்போ வேணாலும் நம்மளால் மாற்ற முடியும். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா. ஒரு விஷயம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு விஷயம் கையை விட்டு போக போகுதுன்னா அது வேணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் தானே. அந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்க மறந்துடும்ல. உங்களுக்கு ஒரு சின்ன அழகான ரிமைண்டர் மெசேஜ்னு எடுத்துக்கோங்களேன் இந்த ஒரு ஷோவை. சம்டைம்ஸ் நம்ம பார்ட்னரை விட்டு எமோஷ்னலி டிஸ்டன்ஸ் ஆகுறது வந்து அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு அர்த்தமே கிடையவே கிடையாது. ஸோ நம்ம ரொம்ப டயர்டாக வந்துருக்கோம் அப்படின்றது தான் ஸோ ஒரு ரீசனாக வந்து இருக்கலாம். அந்த டைர்ட்னஸை எப்படி சரி பண்ணலாம், எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறது, நம்ம கையை விட்டு போகாமல் இருக்கமாக எப்படி பிடிச்சிக்கிறது அவங்க விருப்பத்தோடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீ இருந்தே ஆகணும் அப்படின்னு யாருக்கிட்டே சொல்ல முடியாதுல்ல, அது மனசார வர ஒரு விஷயம். அது எப்படிலாம் வர வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. தேங்க்ஸ் டு தட் பாட்டிமா. ஸோ அவங்களுக்கு தான் வந்து தேங்க் பண்ணும். இன்ஸ்டாகிராமில் நார்மலாக பார்த்துட்டு ஒரு விஷயம் வந்து நம்மளோட தேர்ட் ஐயை ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது. ஸோ தொடர்ந்து நம்ம பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஜெயிலர் ஒன் வெற்றியை தொடர்ந்து
1: இருக்க முடியாது.
0: நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில், அனிருத் இசையில், சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜெயிலர் டூ. ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், யோகி பாபு, விநாயகன், வித்யா பாலன், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், சுராஜ் நடிப்பில். அக்டோபர் 15 ரிலீஸ் ஆகிற ஜெயிலர் 2 படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: Gold வாங்குறதுக்கு right place அன்னதங்கம் Golden Diamonds.
4: அன்னதங்கம் Golden Diamondsல 5000 dirhamsக்கு மேல கோல்ட் வாங்கினா லெனின் பாண்டியன் படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம்.
3: லெனின் பாண்டியன் GCC release by Altavasal Movies, powered by அன்னதங்கம் Golden Diamonds. கராமா சென்டர், துபாய்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இந்த ரிலேஷன்ஷிப் டாபிக் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அள்ள அள்ள வந்துட்டே தான் இருக்கும். சில நேரம் வந்து நம்மளோட மைண்டே சே என்னடா அது அப்படின்னு ஒரு சாச்சுரேட் ஆகிற மூட்லாம் எனக்குமே வந்திருக்கு. எப்போ பாரு அதை பற்றி நம்ம பேசுகிறோமே, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில நேரங்களில் சில பேர் பேசும்போது நம்ம இதை பற்றி பேசலை அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணும். அப்படியே என்னோட மண்டையில் செல்லமாக கொட்டு வச்ச மாதிரி தான் இந்த ஒரு டாபிக் வந்து என்னை ட்ரிகர் பண்ணிச்சு இதை பேச சொல்லி. எஸ், வயசு வித்தியாசம். யாருக்குமே வந்து இந்த வயசு அப்படின்னு ஒன்று பிரிச்சே வந்து பார்க்கவே முடியாது. மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங், லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங், எப்போவுமே வந்து இந்த கையை விட்டு போகிற மாதிரி ஒரு சில ஃபீலிங்ஸ் வந்து வரும். இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு எஜே சூர்யா சொல்கிற மாதிரி வந்து தோணும். ரிலேஷன்ஷிப்பில் டிசப்பாயின்மெண்ட் வந்த உடனே நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து உடனே விட்டுட்டு போயிடுமா, செட் ஆகாது அப்படின்ட்டு போயிடுமானா, கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் வந்து சட்டு சட்டுன்னு முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து அப்படி நடக்கவே நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த எதிர்பார்ப்பெல்லாம் வந்து கம்மியாகும், கொஞ்சம் கொஞ்சமாக ரிடியூஸ் ஆகும். நமக்கே அது வந்து ஃபீல் பண்ண முடியும். இதை அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் அவங்க கண்டிப்பாக வந்து கால் பண்ணி கேட்பாங்க, ரொம்ப மெசேஜ் பண்ணி கேட்பாங்க, ஏதாவது கஷ்டம்னா சொல்லு, ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஆனால் வந்து சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அந்த அக்கறைலாம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த பாயிண்ட்டில் தான் ஒரு டேஞ்சரான ஒரு வேர்ட் வந்து நம்மளை அறியாமையோ இல்லை வேணும்ட்டே வந்து நம்ம சொல்லுவோம். என்ன அப்படின்னா, நான் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன், எதுவுமே உங்ககிட்ட நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை வரும். ஒரு பக்கம் பார்த்தா என்ன இது பயங்கர மெச்சூர்டாக பேசுகிறாங்களே அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. நான் இதுக்கப்புறம் ஹர்ட் ஆக மாட்டேன் அப்படின்றதான் அதோட அர்த்தம். இது வந்து லவ் லைஃப்பில் மட்டும் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, லைஃப் லெசன்ஸ்லேயும் கூட நடக்கும். ஏன்னா ஒரு தடவையும் எதிர்பார்த்து ஒரு பாயிண்ட்டில் அது நடக்கலைன்ற போது என்ன நானே பார்த்துக்கிறேன், இம்மை யார் என்னை பார்த்துக்க வேணான்ற ஒரு ஜோனுக்கு இப்போ நிறைய பேர் வந்து தள்ளப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பாக தள்ளப்பட்டிருப்பீங்க இல்லையா. அதே மாதிரி தான் இந்த லவ் லைஃப்லேயுமே. ஸோ ஆக்சுவலி இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்கலாம். சம்டைம்ஸ் அது ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். நம்மளை நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது, ஒரு ஆரா நம்மளை சுற்றி க்ரியேட் பண்ணி வச்சுருவோம், இந்த பவுண்ட்ரி சுற்றி க்ரியேட் பண்ணி வச்சுப்போம். இந்த பர்சன்கிட்ட இவ்வளவு தான் பேசணும், இந்த பர்சன்கிட்ட தள்ளி இருக்கணும், எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் அளவாக சீக்ரெட்டை வந்து ஷேர் பண்ணணும், எல்லாத்தையுமே கொட்டக்கூடாது அப்படின்றத ஒரு பாயிண்ட்ல நம்ம கற்றுப்போம் இல்லை. பிகாஸ் எவ்ரி டைம் நம்ம எதிர்பார்க்கும் போது நம்ம மைண்டில் வந்து ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், இது டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாள் நம்ம டிசைட் பண்ணிடுவோம், சரி இனிமேல் எதுவுமே யார்கிட்டையும், ஈவன் அந்த லைஃப் பார்ட்னராக இருந்தாலுமே நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தோணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹாப்பினஸ் வந்து கம்மியாகுது, எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறது கம்மியாகுது, அந்த மாதிரிலாம் வந்து ஆகும். ஸோ பிகாஸ் எதிர்பார்ப்பு மட்டும் கிடையாது, நம்ம எவ்வளோ தூரம் வந்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஒரு பர்சனோட அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை. நான் சொல்கிறத நீ கொஞ்சம் நேரம் உட்காந்து கேளு, அது போதும். எஸ் கமிங் பேக் டு தட் மோகன்ராத்திரி மூவி, நான் சொல்கிறத கொஞ்சம் நேரம் காது கொடுத்து கேளு, நான் மனசார கொட்டணும் உங்ககிட்ட அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க, உங்க பார்ட்னரே சொல்கிறாங்கன்னா ப்ளீஸ் லிசன். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அங்கே தான் வந்து ஸ்டார்ட்டே ஆகுது. நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டேறேன், நான் புலம்புறத கேட்க மாட்டேறேன், உன்னோட அட்வைஸ்லாம் எனக்கு வேணாம், ஜஸ்ட் லிசன் டு மீ இல்லையா. அது ஒரு மந்திரம் மாதிரி அப்படின்னே சொல்லலாம். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இவங்க அவங்கெல்லாம் கிடையாது, அதுக்கு எந்த ஒரு வயசு வித்தியாசமும் தேவையில்லை. 20 வயசுலேருந்து 70-80 வயசு வரைக்கும் அதை எல்லா பார்ட்னருமே எதிர்பார்ப்பாங்க அப்படின்றதா நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
2: Brought to you by Bashabai Biryani. 50% discount la Monday to Saturday takeaway la veg and non-veg combo verum 10 dirhams thaan.

0: Brought to you by Basha Bai Biryani, Wasil Hub, Block 4, Karama. We'll be back after a short commercial break. எக்ஸ்பிளோர் மோர் பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
1: உங்கள் கனவு எஸ்யூவி உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
0: வேட்டை நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
1: இன்று அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஓர் அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: 1982 முதல் UAE-இல் உங்கள் வாகன தேவைகளை நிறைவேற்றி வரும் திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் எங்களது புதிய கிளை தற்பொழுது ஷார்ஜா அல்தேதில் உள்ள நியூ ஸ்கார்ஃப் இண்டஸ்ட்ரியல் அவென்யூவில் துவங்கியுள்ளோம். திறப்பு விழா அக்டோபர் 8 மாலை 4 மணிக்கு. இனி அல்தேதில் உள்ள அனைத்து கராஜ்கள் மற்றும் அங்குள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் புதிய ஷோரூமில் இருந்து தரமான ஜென்யூன் ஆட்டோமேட்டிக் ஸ்பேர் பார்ட்ஸை சுலபமாக வாங்கிக் கொள்ளலாம். For more details, call 0653287944 or WhatsApp 0503885370.
2: Divya Auto Spare Parts, genuine parts center for Japanese cars.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
4: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
6: பிளாக் கம்யூனிட்டி இல்ல ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
0: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: Brought to you by
0: Plots Nale Propshell Dane. For details call 0564154242.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாய் தானாச்சா.
1: We'll be back after a short commercial break.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அது 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன் ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
4: இன் அசோசியேஷன் வித்
5: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th அக்டோபர் happening at

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சில பேர் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதுக்கு பின்னாடி ஆயிரம் ஆயிரம் பெயின் வந்து இருக்கும். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி, அதை அவங்கக்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லையே, சொன்னால் மட்டும் ஏதாவது மாறவா போகுது, நம்மளோட பிரச்சனை நம்மளோடய போட்டோம் அப்படின்ற மாதிரி சில பேர் என்ன எடுத்துப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு எனர்ஜி இல்லை, அதுதான் உண்மை. இது எனக்கு ஹர்ட் ஆச்சு, இப்படி பேசும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் வந்து என்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு எனர்ஜி இல்லை. நிஜமாகவே இல்லை, நம்மளோட மைண்டும் சரி நம்மளோட ஹார்ட்டும் சரி ரொம்ப ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? ஏன்னா எப்போவுமே அந்த ஒரே கான்வர்சேஷன், ஒரே சண்டை, ஒரே மாதிரி அது வந்து நடக்கும்போது ஒரு பாயிண்டில் என்ன ஆகும் அப்படின்னா, இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சைலன்ஸ் மோடுக்கு வந்து போயிடுவோம். சைலண்ட் மோடு, இப்போ எப்படி நான் ஃபோனை வந்து சைலண்ட் மோடில் போட்டுணும், அந்த மாதிரி சைலண்ட் மோடுக்கு வந்து போட்டுருவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டிடியூடா, இப்போ ஈகோவா உனக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து அங்கே வரும். இது வந்து நிறைய பேருக்கு கனெக்ட் ஆக முடியுதுல்ல, ரிலேட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் இந்த சைலண்ட் மோடுக்கு போகும்போது திமிரு காமிக்கிறா, திமிரு காமிக்கிறா அப்படின்ற மாதிரி இல்லாமல் அந்த பர்சன் வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து அமைதியாக இருக்குது அப்படின்னா, அந்த குவாய்ட்னஸ் எதனால் வருதுன்னா, தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம வந்து அவங்களை ஹர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் உண்மையான விஷயம். அவங்க கேட்டேன், அவள் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டல, நானாக பண்ண முடியும், இஷ்டம்னா வந்து சொல்லட்டும், கஷ்டம்னா வந்து விலகி இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம தான் ஆட்டிடியூட் காமிக்கிறோமே தவிர, அவங்க இல்லை, அது வந்து நம்ம எனக்கு புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றது தெரில. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மட்டும் கேட்காம அது வந்து அவங்களுக்கு எப்படி சொல்ல வைக்க முடியுமோ அந்த டோனில் வந்து அவங்கள சொல்ல வைக்கணும்ல, அதுதானே பார்ட்னர், அதை பண்ணுறது இல்லைல்ல நம்ம சில நேரம். அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு சரியாயிடும், இன்னைக்கு உம்முன இருப்பா, இன்னைக்கு உம்முன இருப்பா, நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அது வந்து நம்மளே தெரிஞ்சு பண்ணுற ஒரு மிஸ்டேக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நமக்குள்ளே வந்து நிறைய ஈகோ இருக்குது, நம்ம அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம், மற்றவங்க மேலே அந்த ஒரு பழியை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கோம். எத்தனை நாளைக்கு அப்படி போக முடியும்? அப்படி பார்த்தோன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் வந்து தாங்குமா? எப்போ வேணாலும் ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அகெயின் அகெயின் ஒரு பர்சன் வேணும், அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஆர் நம்மளோட பார்ட்னராக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஈகோ, நம்ம ஆட்டிடியூட் அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு, எனக்கு இது ஹர்ட் ஆச்சு, நீ பேசினது எனக்கு இப்படி பிடிக்கல, இனிமேல் பண்ணாது அப்படின்னு சொல்கிறது தப்பே கிடையாதுல்ல. ஆர் அதை கரெக்ட் பண்ணிக்கிறதும் தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படி பேசும்போது சில நேரங்களில் எல்லாருமே எல்லாத்துக்கும் எல்லா கருத்துக்களுமே ஒத்து போகாது, ஆனால் சில நேரங்களில் வந்து ஒத்து போகும். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கூட இருக்காங்க. எஸ் ஆல்வேஸ் கிருஷ்ணி மணிபாலன் நம்ம ஷோக்கு வந்து ஒரு குட்டி செலிபிரிட்டியாக வந்துட்டு போவாங்க அந்த டைமில், ஸ்பெஷல் கெஸ்டா. ஐம் சாரி. ஸோ கிருஷ்ணி, நீங்கள் சொல்லுங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம்ல இந்த எதிர்பார்ப்புகள் பத்தி, முக்கியமாக ரிலேஷன்ஷிப்ல எதிர்பார்க்கறது பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: இப்போ அந்த டிட்டாச்மெண்ட், ஆமா, இமோஷனல் டிட்டாச்மெண்ட் வந்து அது எப்போ வருது அப்படின்னா, எதிர்பார்த்து எதிர்பார்த்து எதுவுமே நடக்கவே இல்லை,

0: போயிட்டு என்னோடய ஃபேமிலி அவங்க ஹஸ்பண்டோட ஃபேமிலியில் எல்லாருக்கும் எல்லாமே பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்குது. நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டை நான் லவ் பண்ணலை. இதுக்கு மேலே ஐ எம் நாட் லவ் இன் லவ் அப்படின்னு அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு நான் வந்து ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பொண்ணுங்க வந்து எப்போவுமே ஒரு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா கல்யாணம் ஆயிடுச்சு, ஆமாம், நல்ல ஃபேமிலி கிடச்சிருச்சு, ஹஸ்பண்ட் நல்லா உழைக்கிறாரா, ஓகே, லைஃப் செட்டில்ட், அவ்வளோதான். அந்த வீட்டில் வந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க, எல்லாரையும் கவனிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அதுதான் அவங்க வாழ்க்கையாக இருக்கும் அந்த கல்யாணத்துக்கு அப்புறமா பெரும்பாலும். அதுக்கப்புறம் குழந்தைங்க வரும், அவங்கள வளர்க்குறது, இதுதான் இருக்கும். இதெல்லாம் பண்ணி பண்ணி பண்ணி திருப்பி திருப்பி அதே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்டில் தான் அவங்களுக்கு வந்து என்னோட வாழ்க்கை எங்க, இதில் நான் எங்கே வாழ்ந்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. இது மாதிரி நடக்கும்போது கூட இந்த ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறமா வரும். அவங்க ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், ஓ, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கணும், இருக்குது, இப்போ கூட இருக்குது, அதை நான் வாழணும் அப்படின்னா, நான் இது தொடர்ந்து நான் இதை பண்ணிட்டு இருந்தேன்னா என்னால் வாழ முடியாது அப்படின்னு. ஸோ அதனால் எப்போவுமே கல்யாணங்கிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு விஷயமா எப்போவுமே இருக்க முடியாது. அதை வந்து நம்ம வந்து கான்ஷியஸாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்,
1: க்ரோயிங் டுகெதர் இல்லையா.
0: ஆமாம், புரிஞ்சுக்கணும். அண்ட் எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை வந்து எப்பவுமே கையில பிடிச்சிட்டே வரணும், அதை எங்கேயுமே நீ விடக்கூடாது அப்படிங்கிறது. ஆமா, அப்பதான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு வராது
1: கண்டிப்பா
0: அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
1: எப்பவுமே கிருஷ்ணி அது சொல்ற ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வந்து ஷோல வந்து அதை ஓப்பனா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து ஒன்னதான் சொல்றேன், ஒன்னதான் நான் சொல்றேன், முன்னாடியே எப்பயுமே வந்து கிருஷ்ணி அதே மைண்ட் செட்லதான் வந்து இருப்பாங்க, இப்படிதான் இருக்கணும், என்னோட ஹாப்பினஸ் வந்து எனக்கு முக்கியம்தான் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பொண்ணு வந்து நான் பார்த்த பெண்கள்லயே வந்து கிருஷ்ணி ஒரு பொண்ணு. ஓகே, தேங்க்யூ கிருஷ்ணி,
0: தேங்க்யூ.
1: ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பேசலாம், இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: We'll be back after a short commercial break.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழிசம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எமோஷனல் டிட்டாச்மெண்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுவுமே மேபி உங்களுக்கு ரிலேட் ஆகலாம். சில பேருக்கு ஒரு காலத்தில் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து இருக்கலாம். என்னன்னா, இப்போ நான் ஒரு பர்சன் நம்ம கூடயே தான் இருப்பாங்க, அவங்க லவ்வரோ இல்லை வந்து நம்மளோட பார்ட்னரோ. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க, பட் நம்ம பெருசாக வந்து கண்டுக்க மாட்டோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அவங்க மேலே கேர் இல்லை, கன்சர்ன் இல்லை, லவ் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே இருக்குது, பட் எனக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து காமிக்க தோணலை அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனுக்கு வந்து போயிடுவாங்க, அந்த ஜோனுக்கு வந்து தள்ளப்பட்டிருப்பாங்க. அப்போது நிஜமாகவே அந்த இடத்துல வந்து லவ் இருக்கா இல்லையா, நிஜமாகவே இந்த பார்ட்னர் கூட நான் வந்து சேர்ந்து இருக்கணுமா இல்லை வந்து இது போதும்னு ஆயிடுச்சோ அவங்களுக்கு, அப்போது நம்ம தள்ளி போகணுமா ஒரு செப்பரேட் ஆகணுமா அப்படின்ற ஒரு தாட்டெல்லாம் வந்து மைண்டில் வரும் தெரியுமா. அது ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஜோன். இந்த ஒரு பர்சனை விட்டு என்னால் வந்து இருக்கவே முடியாது, பட் எனக்கு கூட இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன். அதை க்ராஸ் பண்ணி வர்றது, ஓ மை காட், அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது. ஏன்னா வேண்டான்னு முடிவு எடுக்கிறதுக்கு அவ்வளோ தைரியம் வேணும். வேணும்னு சொல்லி வாழும்போது நமக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சில நேரத்தில் நம்மளை நம்மளே தொலைச்சிருவோம், சில நேரங்களில் பெசாமல் நம்ம வாழவே வேணாம் அப்படின்ற மாதிரி தப்பான ஒரு தோட்டம்லாம் வந்து போகும். அப்போ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை கடந்து நான் போயே தான் ஆனும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம வரும்போது அப்போ தான் நம்மளோட லைஃப்பை நம்ம வந்து வாழ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்று, இட்ஸ் ஓகே, இது இப்படி தான் இட் ஹேப்பன்ஸ்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது. இல்லை, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ நியூ லைஃப் ஜஸ்ட் இந்த சர்க்கிள்லேருந்து, ஐ வாண்ட் டு கோ அவுட் அப்படின்னு. ஸோ ரெண்டுமே நம்மளோட சாய்ஸ் தான், இல்லை? ஸோ சில ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்கும், ஆனால் சில பேர் ஓவர் திங்க் பண்ணி ஓவர் திங்க் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு இது செட் ஆகலை அப்படின்னு வந்து போயிடுவாங்க. என்னடா இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட கல்யாணம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்து தோணும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு, ஈவன் க்ளோஸாக இருக்கவங்களுக்கே தோணும். சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராமாவை தாண்டி எத்தனையோ வருஷம், 8 வருஷம் 9 வருஷம் தாண்டியுமே வந்து அவங்க கூட இருப்பாங்க, பிகாஸ் அகெயின் அண்ட் அகெயின் ஐ வாண்ட் திஸ் பர்சன், ஐ வில் சூஸ் திஸ் பர்சன் சொல்லிட்டு அங்கேயே வந்து இருப்பாங்க. பிகாஸ் அவங்க லவ்க்கு முன்னாடி அந்த எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இது வந்து ப்ராப்ளம் டு ப்ராப்ளம், பர்சன் டு பர்சன் வந்து ரிஃபராக வரும். ஏன்னா எல்லா அவரோட ஃபிங்கர்ஸுமே வந்து ஒரே மாதிரி இல்லை, எல்லா ஐ மீன் நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து ஒரே மாதிரி கிடையாது இல்லையா. சாரி, டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: We'll be back after a short commercial break.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: ஓகே, வீட்டுக்கு போகலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்போட நான் பிரியா. இன்னைக்கு நிறைய விஷயம் நம்ம பேசணும்ல, இஸ் முக்கியமாக இமோஷனல் அட்டாச்மெண்ட் பற்றி. அண்ட் நீங்களும் வந்து ஏதாவது யோசிச்சுட்ருப்பீங்க, ரொம்பலாம் வந்து யோசிக்காதீங்க, பட் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் வந்து எல்லா பற்றியும் பேசினேன்னா. ஸோ எது எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம், தேவையில்லாதெல்லாம் அப்படியே ஒரு மூட்டையில் போட்டு சுற்றி கண்காண அந்த இடத்துக்கு தூக்கி போட்டு அண்ட் இப்போது வந்து நிம்மதியாக தூங்குங்க. எண்ட் ஆஃப் த டே இந்த லைஃப் ரொம்ப ரொம்ப ஷார்ட் இல்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், நமக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடணும், நம்ம பிடிச்ச மாதிரி நம்மளோட மைண்டை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும். நம்மளோட மைண்ட் சில நேரங்களில் சொல்லலாம் பேச்சு கேட்காது, அது பண்ணுறதுக்கு தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருப்போம்ல, எப்போ பார் மூட் அவுட்டா ஒரு மாதிரி. பட் சில பேரை வந்து பார்க்கும்போது தான் தோணும், ஆஹா ஆக்சுவலி நம்ம நல்லா தான் இருக்கோம், ஆக்சுவலி நமக்கு எல்லாமே இருக்குது, நமக்கு நம்ம ரொம்ப பிளஸ்டுன்னு தோணும். எப்போவுமே நமக்கு மேலே இருக்கவங்களை பார்த்து இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஏக்கப்படுறத விட நம்மளை சுற்றி இருக்கவங்களை பார்த்தே வந்து நமக்கு சில நேரங்களில் தோணும், ஹவு லக்கி இல்லை நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூட இருக்கவங்களையும் வந்து சரி பண்ணுறதுக்கு பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம், நம்மளோட மைண்டையும் சரி பண்ணுறதுக்கு பார்ப்போம். அதுக்காக எல்லா பிரச்சனையும் எடுத்து உங்கள் தலையில் போட்டுக்காதீங்க, இப்போ நிம்மதியாக வந்து தூங்குங்க. சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாமே வந்து சரியாயிடும். காலையில் ரொம்ப ஹாப்பியாக உங்களோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இட் மீன் கேப்பில் பிரியாட்ட பேசணும், ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே பிரியா ஒஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் எஃப்எம்மோட ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போது எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. மீண்டும் நம்ம நாளைக்கு இதே டைமுக்கு மீட் பண்ணலாம், 8 to 11, மறந்துடாதீங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: இலங்கையில் காவலில் உள்ள தமிழக மீனவர்கள் 20 பேரை விடுவிக்க கோரி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக மீனவர்களின் 270 படகுகளையும் விடுவிக்க கோரி வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் அனுப்பியுள்ளார். இந்நிலையில் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் மீன்பிடி படகுகளை விரைவாக விடுவித்து தாயகம் திரும்பச் செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளை தூதரக ரீதியில் மேற்கொண்டு வருவதாக உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதேவேளை தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டாமல் கவனமாக இருக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். போக்சோ வழக்கில் கைதான வீரமணி விவகாரத்தில் தங்களை இணைத்து பேசிய அமைச்சர்கள் CTR நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா மற்றும் தாவைக்கா தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்ய திமுகவுக்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த ஜெம் கிரனைட் உரிமையாளர் வீரமணிக்கு எதிரான வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் முந்தைய திமுக அரசு தப்பிக்க விட்டுவிட்டதாக தாவைக்காவைச் சேர்ந்த தமிழக அமைச்சர்கள் CTR நிர்மல்குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் பேட்டியளித்திருந்தனர். அதேபோன்று தாவைக்கா ஐடி விங்கும் திமுக அரசுக்கு எதிராக குற்றஞ்சாட்டி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்தது. இது திமுகவுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக தெரிவித்து ஜெம் வீரமணிக்கு எதிரான வழக்கில் திமுக அரசு மீது குற்றம் சுமத்தி கருத்துக்களை தெரிவிக்க அமைச்சர்கள் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா மற்றும் தாவைக்கா ஐடி விங் ஆகிய தரப்புக்கு தடை விதிக்க கோரி திமுக சார்பில் அதன் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேரை பதவி விலக தாவைக்கா தரப்பு நிர்பந்திப்பதாக பரந்தாமன் புகார் தெரிவித்துள்ளார். தாவைக்கா தரப்பு நெருக்கடி குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் 2 MLAக்களும் புகார் அளித்துள்ளதாக பரந்தாமன் கூறியுள்ளார். முதல்வர் விஜய், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, வைகோ அவரது மகன் துரை வைகோ மீது குதிரை பேர புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து MLA ஆன ராஜேந்திரன் செந்தில் செல்வனுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வைகோவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் என்றும் பரந்தாமன் கூறியுள்ளார். 2 MLAக்களை ராஜினாமா செய்ய வைப்பதாக வைகோ உறுதியளித்துள்ளதாக பரந்தாமன் கூறியுள்ளார். இது தொடர்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் திமுக நீதிமன்றத்தை நாடும் என்று பரந்தாமன் கூறியுள்ளார். கட்சி தாவல் விவகாரத்தில் TTV அதிமுக புகார்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்காததால் தற்போது திமுக எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்துள்ளதாக பரந்தாமன் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: தலைமை தேர்தல் ஆணையத்தில் உள்ள மற்ற இரு தேர்தல் ஆணையர்களின் ஒப்புதல் அல்லது ஒருமித்த கருத்து இல்லாமல் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தன்னிச்சையாக முடிவுகளை எடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவரை இடைநீக்கம் செய்வதற்கான இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மற்ற இரு தேர்தல் ஆணையர்களின் ஒப்புதல் இன்றி பல வழிகாட்டுதல்களும் மென்பொருள் மாற்றங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டதாக குற்றஞ்சாட்டி தலைமை தேர்தல் ஆணையரின் தலைமையிலான தேர்தல் ஆணையத்தின் செயற்பாட்டை எதிர்த்து தொடரப்பட்ட பல மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகின்றது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு மனுவில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியது. ஆணையத்தின் பதிலை பரிசீலித்த பிறகு தேவையான ஒருமித்த கருத்து இல்லாமல் தலைமை தேர்தல் ஆணையர் எடுத்த முடிவுகளை மறுபரிசீலனை செய்யவோ அல்லது ரத்து செய்யவோ வாய்ப்புள்ளதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தனது அதிகாரங்களை பயன்படுத்திய விதம் மற்றும் சர்ச்சைக்குரிய படிவம் 6 மாற்றம் உள்ளிட்டவை குறித்து தொடரப்பட்ட வழக்குகளில் சம்பந்தப்பட்ட முடிவுகள் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் படிவம் ஆறில் சட்டவிரோதமாகவும் ஒருதலைப்பட்சமாகவும் மாற்றங்களை செய்துள்ளதாக எதிர்க்கட்சி தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் பாஜகவுக்கு சாதகமாக தனது பதவியை தவறாக பயன்படுத்தியதற்கு மேலும் ஓர் ஆதாரம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சுமத்தினார். ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஞானேஷ்குமார் உள்ளிட்ட அனைவரும் பொறுப்பு கூறச் செய்யப்படுவார்கள் என்றும் ராகுல்காந்தி அறிக்கை வெளியிட்டுள்ளார். தங்கள் தலைவர்கள் கைது செய்யப்பட்டாலும் இளைஞர்கள் முன்னெடுத்து வரும் இயக்கத்தை ஒடுக்க முடியாது என்று கோக்ரோச் ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது. அக்டோபர் 10 டெல்லியில் பெரிய அளவிலான போராட்டம் நடத்தவும் CJP திட்டமிட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி கோக்ரோச் ஜனதா கட்சி போராட்டங்களை நடத்தி வருகின்றது. தாம், அபிஜித் தீப்கே மற்றும் சௌரவ் தாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் அக்டோபர் 10 முன்பு தேசிய பாதுகாப்பு சட்டம் அல்லது அதற்கு இணையான சட்டப்பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்படலாம் என்று CJP-யின் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆசுதோஷ் ராங்கா தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் புதிய பாடத்திட்ட சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக 2027 முதல் 6 மாணவர்களுக்கு தொழில் முனைவு மற்றும் நிதியியல் கல்வியை உள்ளடக்கிய புதிய பாடம் அறிமுகப்படுத்தப்படும் என்று பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 6 முதல் 9 வரையிலான

0: பள்ளிகள் போன்ற திட்டங்கள் செயற்படுத்தப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நிதியியல் கல்வி என்பது பணத்தை நிர்வகிப்பதற்கான அறிவை மட்டும் வழங்காமல் நெறிமுறைகள் மற்றும் பொறுப்பான நிதி நடத்தை குறித்த புரிதலையும் மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் சமூக ஒற்றுமை குறியீட்டு கணக்கெடுப்பு என்ற புதிய ஆய்வை சமூக அதிகாரமளிப்பு அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இந்த ஆய்வின் மூலம் நாட்டில் நிலவும் சமூக ஒற்றுமையின் அளவு மற்றும் அதை பாதிக்கும் காரணிகள் குறித்து மதிப்பிடப்பட உள்ளது. இந்த புதிய கணக்கெடுப்பை சமூக அதிகாரமளிப்பு அமைச்சகம், மத்திய போட்டித்திறன் மற்றும் புள்ளி விவர மையம் ஆகியவை இணைந்து தொடங்கியுள்ளன. இதன் மூலம் சமூகத்தின் தற்போதைய நிலை மற்றும் தேவைகளை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் துல்லியமான தேசிய தரவுகள் மற்றும் குறியீடுகளை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் சமூக ஒற்றுமை, வாழ்க்கை தரம் மற்றும் சமூக நிலைத்தன்மையை மேம்படுத்தும் கொள்கைகள், திட்டங்கள் மற்றும் பல்வேறு முயற்சிகளை உருவாக்க இந்த ஆய்வின் முடிவுகள் பயன்படுத்தப்பட உள்ளன. டீப் ஃபேக் காணொளிகளை கண்டறியும் வகையில் சராப் என்ற செயற்கை நுண்ணறிவு மாடலை துபாய் தொழில்நுட்ப பாதுகாப்பு மையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அரபு பிராந்தியத்தில் அரசு நிறுவனம் ஒன்றால் உருவாக்கப்பட்ட முதல் திறந்த மூல டீப் ஃபேக் கண்டறிதல் செயற்கை நுண்ணறிவு மாடல் இதுவாகும் என DESE தெரிவித்துள்ளது. முழுமையாக அமீரக குழுவால் உருவாக்கப்பட்டுள்ள சராப் மாடல் செயற்கையாக உருவாக்கப்பட்ட அல்லது மாற்றியமைக்கப்பட்ட காணொளிகளை கண்டறிவதை நோக்கமாக கொண்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: மருத்துவத்துக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கார்ல் டைசரோத், பீட்டர் ஹெக்மன், ஜார்ஜ் நாகேல் ஆகியோர் 2026 ஆண்டின் மருத்துவத்துக்கான நோபல் பரிசை பெறுகின்றனர். ஒளியை பயன்படுத்தி செல்களின் செயற்பாட்டை, குறிப்பாக நரம்பு செல்களின் செயற்பாட்டை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் என்பதை விஞ்ஞானிகள் புரிந்து கொள்ள அவர்களின் ஆய்வுப் பணிகள் உதவியுள்ளன. இதன் மூலம் மூளையை ஆய்வு செய்வதற்கும் நரம்பியல் மற்றும் பிற நோய்களுக்கான சிகிச்சைகளை உருவாக்குவதற்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. அமெரிக்காவின் எண்ணெய் ஏற்றுமதி தடைகள் மற்றும் தெஹ்ரானின் எண்ணெய் வர்த்தகம் தொடர்பான நெருக்கடிக்கு மத்தியில் ஈரான் எண்ணெய் அமைச்சர் மொஹசன் பாஜினாத் பதவி விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக நாட்டின் முன்னணி எண்ணெய் துறை நிர்வாகி அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தனிப்பட்ட காரணங்களுக்காக சில காலத்துக்கு முன்பே ராஜினாமா செய்ய பாக்னிஜாத் முன்வந்ததாகவும் அப்போது அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் ஈரான் அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பெசிஸ்கியான் தொடர்ந்து பதவியில் நீடிக்குமாறு அவரிடம் கேட்டிருந்ததாகவும், ஆனால் பதவி விலகுவதில் அமைச்சர் உறுதியாக இருந்ததால் தற்போது அவரது ராஜினாமாவை அதிபர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதிபர் அலுவலக அதிகாரி தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையிலான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் மெதுவாக பந்து வீசியதற்காக இரு அணிகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணிக்கு போட்டிக் கட்டணத்தில் 20%, மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு 10% அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. நேர சலுகைகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்னர் மேற்கிந்திய தீவுகள் அணி தனது 50 ஓவர்களையும் முழுமையாக வீசியிருந்தாலும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்குள் 2 ஓவர்கள் குறைவாக வீசியதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதேபோன்று 352 ஓட்டங்கள் என்ற இலக்கை மேற்கிந்திய தீவுகள் அணி 48.2 ஓவர்களில் எட்டியதால் இந்திய அணி 4 ஓவர்கள் குறைவாக வீசியதாக கணக்கிடப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. சிறுத்தையும் தமிழை ஒளி.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும், தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும், தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அர்த்தமாயிட்டாச்சா?

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: இந்த வருஷமும் நாங்க தான்டா.

0: போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா.
1: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. Beg now, Nano, US la kuda. Adhe FM da.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Medicinal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Medicinal Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, verum 4.90 lakhs lirunde vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange.
3: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அப்பு பெண்ணே நீ யாரோ

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564 1545 4242.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
3: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM. 89.4 Tamil FM. 89.4

0: You are listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.
1: This is the remix. Team Power Zone 16. நாங்க வந்துட்டோம் சொல்லு. திரும்ப வந்துட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோமோ அப்படியே திரும்ப வந்துட்டோம் சொல்லு. சென்னை

0: நாங்கள் எங்கேயும் போகலட, இங்கே தான் இருக்கோம், இங்கே தான் இருப்போம். டீல் வித் இட்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு வர?
0: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
4: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
5: இன் அசோசியேஷன் வித்
6: தமிழ்நாடு மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.